இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேரம் காலை 6 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7.

ஹலோ சை. இறை மாட்சி 39 அதிகாரம் 4 குறட்பா.

அரச நெறியிலிருந்து வழுவாமலும் நெறியில்லாதவைகளை நாட்டை விட்டு நீக்கியும் மரமாட்சியில் தாழ்ச்சியின்மை என்னும் மானமும் உடையவனே அரசன்.

0: நேயர்களே கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் ஆர் ரித்திக் ரோஷன். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி கொண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இன்று காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். காலை 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் பொன்னியின் புதுப்புணல். 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. 9:05 வானலையில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கேற்கவுள்ளார் இளம் தொழில் முனைவோர் புகைப்பட கலைஞர் ஆர் மகேஷ்குமார் ராஜா அவர்கள். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றி கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். என்ற நிகழ்ச்சியில் பல் பராமரிப்பு குறித்து என் கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் கலை மேலாண்மை குறித்து திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் AP ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன். மாலை 5:50 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை கேட்கலாம். 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சி. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இதுவரை இன்று நம் தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலில் வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Ashish Abraham. Parliament has passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. The legislation also allows the state governments to extend funding from the corporation to any entity engaged in cooperative development. The Parliament has also passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first

0: தாயி, 10 மைல்கள் என்றார் ஞானி. 10 மைல்களா? இந்த லாந்தர் விளக்கு 10 அடிக்கு கூட பாதை காட்டாதே என்று புலம்பினார் விவசாயி. புறப்பட்டு போங்கள், எல்லாம் புலப்படும் என்றார் ஞானி. அந்த விவசாயி நடக்கத் தொடங்கினார். பிறகுதான் 10 அடிக்கு 10 அடி வெளிச்சம் தந்த லாந்தர் 10 மைல் தூரத்திற்கும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்தார். மிக பெரிய கட்டடம் ஒரு சிறிய செங்கல்லில்தான் தொடங்குகிறது. நாம் எதிர்கொள்ளப் போவது எதுவாகவும் இருக்கட்டும், மனத்தில் கலக்கமும் வேண்டாம், மயக்கமும் வேண்டாம். அரிய பிரச்சனைக்குரிய தீர்வு சிறிய அணுகுமுறையில்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை உற்று நோக்குங்கள். துணிச்சல், திட்டமிடல், விடாமுயற்சி, கடின உழைப்பு, இறைபக்தி முதலிய படிகளில்தான் அவர்கள் ஏறி ஏற்றம் கண்டிருப்பார்கள். அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்காக புறப்பட்டு போகவில்லை. பல ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு அரசர் ஒருவர் கொடுத்த கப்பலில் புறப்பட்டார். மேற்கே நிலப்பரப்பு ஒன்று உண்டு என்ற உள்ளுணர்வு கொலம்பஸை உந்தி தள்ளியது. தமது சகாக்களுடன் மேற்கு நோக்கி கடற்பயணம் மேற்கொண்டார். துணிச்சலான அவருடைய முயற்சியால் பல தடைகளை தாண்டினார். கடைசியில் உணவு கையிருப்பும் தீர்ந்தது. ஊரில் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், எங்களை கூட்டி வந்து நடுக்கடலில் தள்ளிவிட்டீரே என்று எல்லாரும் கொலம்பஸை திட்டி தீர்த்தனர். இருந்தாலும் துணிவே துணை என்றிருந்தார் கொலம்பஸ். மறுநாள் காலை விடிந்தபோது நீர்க்காகங்கள் சில பறப்பதை பார்த்தார். சற்று நேர பயணத்திற்கு பின் தொலைவில் மரங்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பு தென்பட்டது. அது ஒரு தீவு என்றுதான் கொலம்பஸ் முதலில் நினைத்தார். இறங்கி நடந்தபோது அங்கே வாழ்பவர்கள் செவ்விந்தியர்கள் என அறிந்தார். துணிச்சலும் அபாயத்தை எதிர்கொள்ளும் ஆற்றலும் விடாமுயற்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் கொலம்பஸ் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முடியாது. சாதகங்களை பாதகங்களாக ஆக்குபவர்கள் சாதாரண மனிதர்கள், பாதகங்களை சாதகங்களாக மாற்றுபவர்கள் துணிச்சல்காரர்கள், உலக வரலாற்றில் உலா வருபவர்கள். அழகான பூந்தோட்டத்தில் பட்டுப்பூச்சி கூடு ஒன்று இருந்தது. அந்த கூட்டில் சிறு துவாரம். கூட்டின் உள்ளே இருந்த புழு வெளியே வர தன் துணிச்சலை காட்டியது. கூட்டை விட்டு வெளியேறி அழகான வண்ணத்து பூச்சியாக உருமாறி சிறகடித்து பறந்தது. பட்டாம்பூச்சி தன் உடலை வருத்தித்தான் பூச்சிக்கூட்டிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. துணிச்சலுடன் கூட்டை விட்டு பட்டாம்பூச்சி வெளியேறியதால் அதன் உடல் பகுதியில் இருக்கும் திரவங்கள் இறக்கைகளில் பாய்கின்றன. இதனால் சிறகுகள் விரிகின்றன, பறக்கும் வலிமையை பெறுகின்றன. வேதனைகளை அனுபவித்தால்தான் புழு வடிவத்தில் இருந்து பட்டாம்பூச்சியாக மாற முடியும். கூட்டில் இருந்து சிறகடித்து ஆனந்தமாக பறக்க முடியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்வில் வெற்றி பாய்ச்சல் இருக்கும். எண்ணி துணிக கருமம் என்ற வள்ளுவத்தை எப்போதும் நினைவில் கொண்டால் என்றும் வெற்றிதான், எப்போதும் மகிழ்ச்சிதான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

நேரம் காலை 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல் இளையராஜா குரலில்.

தொடங்கும்போது அந்த நாள் முழுக்க நமக்கு நேர்மறை எண்ணங்களாகவும் அந்த நாளை வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது இஎம் அனிஃபா குரலில்

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. உங்கள் இதயங்களை இறைப்பாக்கலால் இதமாக்கிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்கு வருகிறது அடுத்த பாடல், பெட்டி சத்யா குரலில்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: நேரம் காலை 6:30. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒழுக்க வருகிறது நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
2: வ்ருஷபத்வஜ.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.

0: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். விதைகளை ஆய்வு செய்து பயிரிட்டால் ஆடிப்பட்டத்தில் அதிக மகசூல் பெறலாம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆடிப்பட்டமானது பயிர்களின் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற பருவமாகும். பொதுவாக விவசாயிகள் முந்தைய பருவத்தில் சேகரித்து வைத்த விதைகளை அடுத்த பருவத்திற்கு விதைப்பதற்கு பயன்படுத்துவது வழக்கம். அவ்வாறு செய்யும் பொழுது தங்கள் வசமுள்ள விதைகள் தரமான உள்ளதா என ஆய்வு செய்து விதைப்பதன் மூலம் அதிக மகசூல் பெறலாம். விதைகளினுடைய முளைப்பு திறனை பாதிக்கும் காரணிகளில் ஈரப்பதம் மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு பயிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஈரப்பதம் இருக்கணும். உதாரணமாக நெல்லிற்கு 13%, சோளம் கம்பு மற்றும் மக்காச்சோளத்திற்கு 12%, பருத்தி மற்றும் வெண்டைக்கு 10%, பயிர் வகைகளுக்கு 9%, பூசணி பாகல் சுரக்காய் புடலை மற்றும் பீர்க்கானுக்கு 7% இருக்கணும். இவற்றுக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் விதைகளுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படும். மேலும் விதையோடு சேர்த்து பூஞ்சாணம் வளர்வதற்கு வாய்ப்புள்ளதால் பூஞ்சாணத்தோடு கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகளுக்கு கூடுதல் செலவாகிறது. எனவே இதனை தவிர்ப்பதற்கு உகந்த பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பதற்கும் ஈரப்பத பரிசோதனை அவசியமாகும். ஈரப்பதம் மற்றும் முளைப்பு திறன் பரிசோதனை மேற்கொள்வதற்கு விவசாயிகள் தங்கள் வசமுள்ள விதை குவியிலிருந்து 100 கிராம் விதை மாதிரியை காற்று புகாத பைகளில் அடைத்து விதை பரிசோதனை நிலையத்தில் பயிர் ரகம் முழு முகவரியுடன் ஒரு விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் விதை பரிசோதனை கட்டணம் செலுத்தி பரிசோதித்து விதையை விதைக்கணும். அடுத்து இந்த விவசாயிகளுக்கு வருமானம் தரும் கார்பன் கிரெடிட் உலக ரீதியாக காலநிலை மாற்றம் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. தற்போதைய சூழலில் வெளிமண்டலத்தில் அதிகரிக்கும் பசுமை குடில் வாயு உமிழ்வை கட்டுப்படுத்துவது அனைத்து நாடுகளின் முதன்மை இலக்காக மாறியுள்ளது. இந்த சூழலை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்டதுதான் கார்பன் ஹைட்ரேட் திட்டமாகும். ஒரு மெட்ரிக் டன் அளவிலான கார்பன் டை ஆக்சைடு அல்லது அதற்கு சமமான பசுமை குடில் வாயுவை வெளிமண்டலத்திலிருந்து அகற்றுவது அல்லது அது வெளியேறும்போது தடுப்பது ஒரு கார்பன் கிரெடிட் என கணக்கிடப்படுகிறது. தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி துறையில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெளியிடும் கார்பனை கட்டுப்படுத்தவும் ஈடு செய்யவும் உதவும் கருவியாக இது இயங்குகிறது. விவசாய துறை என்பது வளிமண்டலத்தில் கார்பன் வெளியீடு மூலமாக மட்டுமின்றி வளிமண்டல கார்பனை உறிஞ்சு சேமித்து வைக்கும் பெரும் களஞ்சியமாக திகழ்கிறது. சூழலுக்கு உகந்த நீடித்த நிலையான விவசாய நடைமுறைகளை பெருமளவில் கார்பன் டை ஆக்சைடு மண்ணில் சேமிக்க முடியும். இவ்வாறு சேமிக்கப்படும் கார்பன் அளவை கணக்கிட்டு அதற்கான சான்றிதழ்களாக மாற்றி பணமாக பெறும் வாய்ப்பை விவசாய கார்பன் கிரெடிட் திட்டம் வழங்குகிறது. மண்ணை ஆழமாக உழாமல் குறைந்த அளவு உழுதல், மூடு பயிர் வளர்த்தல், நெல் பயிரில் பாய்ச்சலும் காய்ச்சலும் முறையை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் கார்பன் சேமிக்க அதிகரிக்க வழிமுறைகளாகும். அடுத்து எந்தெந்த நாடுகள் கார்பன் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளன? உலக அளவில் விவசாய கார்பன் வர்த்தகத்தில் அமெரிக்கா, பிரேசில், ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா மற்றும் கனடா ஆகியவை முதன்மை வகிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை இந்தியா கொண்டுள்ளதால் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி கார்பன் வர்த்தக சந்தையாக உருவெடுத்துள்ளது. 1 ஏக்கர் வேளாண் நிலம் ஆண்டுக்கு சராசரியாக 0.5 முதல் 3 கார்பன் கிரெடிட் உற்பத்தி செய்யக்கூடும் நிலத்தின் தன்மை மற்றும் மரங்கள் வளர்ப்பு போன்ற முறைகளை பொறுத்தே சர்வதேச சந்தையில் 1 ஏக்கருக்கு 5 முதல் $35 வரைக்கும் வருமானம் தரும். இந்தியாவில் மத்திய அரசு அறிவித்துள்ள கார்பன் கிரெடிட் ட்ரேட் புல் ஸ்கீம் மற்றும் கிரீன் கிரெடிட் புரோகிராம் ஆகியவற்றின் கீழ் பல்வேறு மாநிலங்களில் இத்திட்டத்தை வேகப்படுத்தி வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலம் முன்னோடியாக இந்த கார்பன் கிரெடிட் திட்டத்தை செயல்படுத்துகிறது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் வைக்கோல் எரிப்பை தடுத்து நெல் சாகுபடியில் மீத்தேன் வாயுவை குறைக்கும் முறையை மூலமாக இத்திட்டத்தை செயல்படுத்தப்படுகிறது. நிலத்தின் மண் வளத்தையும் விளைச்சலையும் பெருக்கி காலநிலை மாற்றத்திற்கு எதிரானது மகத்தான வாய்ப்பாக கார்பன் கிரெடிட் திட்டம் எதிர்காலத்தில் வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
1: அடுத்து விவசாய கழிவுகளை தீயிட்டு கொளுத்துவதால் ஏற்படும் காற்று மாசு, ரசாயன உரங்களால் மலடாகும் விளைநிலங்கள், பருவமழை பொய்ப்பால் ஏற்படும் கடுமையான வறட்சி, இவை அனைத்தும் இன்றைய விவசாயிகளுடைய முதன்மை சவாலாக உருவெடுத்துள்ளது. இவற்றையெல்லாம் மிக குறைந்த செலவில் நிரந்தர தீர்வாக அமைவதன் உயிர்கறி தொழில்நுட்பம் இத்தொழில்நுட்பத்தை பற்றி மிக ஆழமாகவும் அதன் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டு முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இந்த உயிர்கறி எவ்வாறு வேலை செய்கிறது? சாதாரண அடுப்புகரியை விட

0: உயிர்கறி முற்றிலும் மாறுபட்டது. பயிர் எச்சங்களை ஆக்சிஜன் இல்லாத சூழலில் வெப்பப்படுத்துவதால் அதில் உள்ள மரப்பொருள் சிதைந்து வெறும் நிலையான கார்பன் மட்டுமே எஞ்சுகிறது. உயிர்கறியை ஒரு நுண்ணுக்கி மூலம் பார்த்தால் அதில் கோடிக்கணக்கான சிறிய அறைகளும் துளைகளும் இருப்பதை காணலாம். இது மண்ணில் ஒரு நீர் சேமிப்பு தொட்டி போலவும் நுண்ணுயிர் தாங்கும் விடுதி போலவும் செயல்படுகிறது. உயிர்கறியின் மேற்பரப்பில் எதிர்மறை மின் சுமை இருக்கும். இது மண்ணில் உள்ள நேர்மறை மின் சுமை கொண்ட ஊட்டச்சத்துக்களை நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் தன்பால் ஈர்த்து வைத்து கொள்ளுகிறது. மழை பெய்யும் போதே அல்லது நீர் பாய்ச்சும் போதே இந்த சத்துக்கள் நீரில் கரைந்து மண்ணில் அடி வயிற்றுக்கு சென்று வீணாவதை இது தடுக்கிறது. உயிர்கறி விவசாயிகளே தங்களது சொந்த நிலத்தில் மிக எளிதாக தயாரிக்க முடியும். அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செயல்முறைகள் என்ன? குளிமுறை பெரிய அளவிலான உற்பத்தி. படி ஒன்று, நிலத்தில் தலைகள் கூம்பு வடிவில் அல்லது சதுர வடிவில் 4 அடி ஆழம், 4 அடி அகலம் கொண்ட குழியை வெட்டணும். கூம்பு வடிவம் காற்று உள்ளே நுழைவதை கட்டுப்படுத்த உதவும். குழியின் அடியில் காய்ந்த இலைகள் சிறு குச்சிகள் வைத்து நெருப்பு மூட்டம் செய்யணும். நெருப்பு நன்றாக பிடித்தவுடன் அதன் மேல் விவசாய கழிவுகள், அதாவது கரும்பு சக்கை, தென்னை மட்டை, பருத்தி குச்சிகள் அடுக்கடுக்காக போடணும். கழிவுகள் எரியும்போது வெள்ளை நிற புகை வராமல் நீல நிற புகை வரும் வரை காத்திருக்கணும். புகை நீல நிறமாக மாறும்போது ஆக்சிஜன் தீர்ந்துவிட்டது என்று அர்த்தம். மேல் அடுக்கு கரியாக மாறியது, அடுத்த அடுக்கை போட வேண்டும். குழி பழைய 200 லிட்டர் இரும்பு பிப்பாய் எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடியில் சிறிது காற்று துளைகளை விடணும். பிப்பாயினுள் கழிவுகளை இறுக்கமாக நெருப்பி மேற்பரப்பில் நெருப்பு மூட்டணும். நெருப்பு மேலிருந்து கீழ் நோக்கி எரியும். கழிவுகள் அனைத்தும் கரியானதும் பிப்பாயை மேல் மூடியை கொண்டு காற்று புகாமல் மூடி 2 மணி நேரம் ஆறவிடணும். மிக முக்கியமான எச்சரிக்கை, உயிர்கறியை தயாரித்துடன் அதை அப்படியே நேரடியாக நிலத்தில் இடக்கூடாது. ஏனெனில் அதில் மண்ணில் உள்ள ஈரம் மற்றும் சத்துக்களை தானே உறிஞ்சு கொண்டு தற்காலிகமாக பயிர்களுக்கு சத்து குறைபாட்டை ஏற்படுத்திவிடும். எனவே அதை ஓட்டமேற்றி செய்யணும். எப்படி ஓட்டமேற்றது? கறியை நன்கு தூளாக உடைக்கணும். 1 பங்கு கறியுடன் 3 பங்கு தொழுவரம் அல்லது மண்புழு உரம் இடணும். இக்கலவையுடன் அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் அல்லது பஞ்சகாவியம் போன்ற திரவங்களை ஊற்றி லேசான ஈரப்பதத்துடன் 2 வாரங்கள் நிலையில் வைக்கணும். உயிர்கறியை நிலத்தில் இடுவதால் மண்ணில் ஏற்படும் நீண்ட கால மாற்றங்கள் கீழே. உயிர்கறியை நிலத்தில் இடுவதால் மண்ணில் ஏற்படும் மாற்றன: மண் கார அமிலத்தன்மை, மண்ணில் அடர்த்தி, நுண்ணுயிர் பெருக்கம், நைட்ரஜன் இழப்பு, அமிலத்தன்மை உள்ள மண்ணை சீராக்கி நடுநிலை தன்மை கொண்டு வருகிறது. களிமண்ணை தளர்த்தியும் மணற்பாங்கான மண்ணை இறுக்கமாகவும் மாற்றியும் மேம்படுத்துகிறது. மண்ணில் உள்ள மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் பூஞ்சைகளின் எண்ணிக்கை 200% வரைக்கும் அதிகரிக்கிறது. உரங்கள் நீரில் அடித்து செல்லப்படுவது 50% வரைக்கும் தடுக்கப்படுகிறது. வேளாண்மையில் உயிர்கறி என்பது ஏதோ ஒரு புதிய கண்டுபிடிப்பல்ல. அது அமேசான் காடுகளில் பழங்குடி மக்கள் கையாண்ட டெரோ பிராட்டா என்ற பாரம்பரிய உத்தியின் நவீநாட்டு விளைநிலங்களை மீட்டெடுக்க இது ஒரு மிக சிறந்த மற்றும் செலவில்லா இயற்கை ஆயுதமாகும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. மிக இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. பண்பலையில் இணை தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவி குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும்

0: மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுயஉதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியினர் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் ஒய்கே கூறினார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மாநிலத்தில் புதிய ரயில்பாதை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கரூர் திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் இடையே இரட்டை ரயில்பாதை திட்டங்களுக்கான ஆய்வுகள் நிறைவு பெற்று திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரோடு கரூர் இரட்டை ரயில்பாதை திட்டத்திற்கு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், காட்பாடி வேலூர் விழுப்புரம் இடையே இரட்டை ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கான கள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அரக்கோணம் காட்பாடி ஈரோடு இடையே மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில்பாதை அமைப்பதற்கான இறுதி ஆய்வுகள் நிறைவடைந்து திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவுச் சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் பல்வேறு திட்டங்களின் மூலம் 7659 வீடுகள் அல்லது மனைகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இம்மாதம் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விற்பனைக்கு தயாராக உள்ள 854 வணிக கடைகளுக்கு மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி முதல் பதிவேற்றம் செய்யலாம் என்றும் மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடன் பெற்று சிறுதானியங்கள், உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருவதாக தேனியைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து வெங்கடேஷ் குன்ராஜ். நான் வந்து சுக்காங்கல்பட்டி தேனி மாவட்டம் கேவிகேல ஒரு ட்ரைனிங் போய் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கீமை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உணவு சார்ந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அவங்க கைடன்ஸில் எனக்கு வந்து பிஎம்இஜிபி லோனை பற்றி தெரிய வந்தது. அப்ளை பண்ணேன் லோனுக்கு. ஸோ எனக்கு வந்து 10 லட்ச ரூபா லோனை வந்து சாங்க்ஷன் ஆச்சு. சிறுதானியங்கள் வச்சுட்டு ஹெல்தி ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், மால்ட்ஸு, ஹெல்தி லட்டுஸு, நம்ம வீட்டு முறைப்படி சுத்தமான ஆரோக்கியமாக நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்கள் தொழில் தொடங்குறதுக்கு பிஎம்இஜிபி, பிஎம்எஃப்எம்இ போன்ற அந்த லோன் எல்லாமே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் நாங்களும் சரி, எங்கள் கிராமப்புற மக்கள் அவங்களுக்கும் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் ஆடிப்புறம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவின் 7ஆம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சியளித்ததாக எமது செய்தி

0: என தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முக்கியமான ஒன்றாகும். இங்கு ஆண்டுதோறும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படும் ஆடிப்பூர திருவிழா புகழ்பெற்றதாகும். கடந்த 6ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இத்திருவிழாவின் ஒவ்வொரு நாள் இரவும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஸ்ரீ ஆண்டாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். இந்நிலையில் விழாவின் 7ஆம் திருநாளான நேற்றிரவு ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் கோவிலில் இருந்து புறப்பட்டு மாடவீதியல் வழியாக கிருஷ்ணன் கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் இரவு நேரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாண கோலத்தில் இருக்க அவளது மடியில் ரங்கமன்னார் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை காலை 8:45 நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தாக்கமலக்கண்ணன்.
0: தமிழகத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் நோவோரோசியஸ்க் துறைமுகத்தின் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 முக்கிய தானிய ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்தது. காங்கோ நாட்டில் பரவி வரும் எபோலா வைரஸ் நோய் தொற்றால் இதுவரை 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்துடன் இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார். ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு முகாமை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. CBSE 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் ஊராட்சியில் மத்திய பட்டு வாரியம் சார்பில் பட்டுப்புழு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 316 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி சரண்யா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நாயக்கனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 112 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னையில் வெள்ளிவாக்கம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட 94 மற்றும் 95வது வட்டங்களில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுகள் அல்லது மனைகளை விற்பதற்கான இணையவழி விற்பனை தளத்தை மாநில அரசு தொடங்கியுள்ளது. நீலகிரி, தேனி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேரம்காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும்.

0: மலாலயமை நிகழ்ச்சி. இன்றைய மலாலய மகேஷல் நம்ம இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எஸ் ரித்திக் ரோஷன். வணக்கம் ரித்திக் ரோஷன்.
1: வணக்கம் சார்.
0: ரித்திக் ரோஷன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க. அமைதியான பையனை வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு பல்லு மட்டும் இல்லையே, ஏன்?
1: கீழே வந்துருச்சு.
0: கீழே விழுந்து போச்சு? ஒரு பல்லு மட்டும், சின்ன பல்லு மட்டும் விழுந்து போச்சு. ஏன், என்ன பண்ணீங்க?
1: கம்பியில் இடிச்சுக்கிட்டேன்.
0: இடிச்சிட்டீங்களா? ஏன் அப்படி இடிச்சிட்டீங்க? பார்த்து போக மாட்டீங்களா?
1: தள்ளி விட்டுட்டாங்க.
0: ஓ, தள்ளி விட்டாங்களா? சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பல்லு வந்துடும். ரித்திக் ரோஷன் என்ன சொல்ல போறீங்க?
1: குட் மார்னிங் சூயோ, வெல்கம் வெல்கம் ஹவாக்கியோ, இளையாராதி சூடி.
0: அப்படியா, மீன் சாப்பிட்றதுனால இத்தனை பாட்டு மண்பன் பண்ணிக்கலாம் நீங்க?
1: ஆமாங்க சார்.
0: சரி, எடுத்து விடுங்க தைரியமா உங்க பாட்டை.
1: குட் மார்னிங் சூயோ, குட் மார்னிங் சூயோ, அண்ட் யூ அண்ட் யூ, லேக் சே ஹலோ, லேக் சே ஹலோ, எஸ் குவைட்லி அஃபிகன், ஹலோ ஹலோ, குட் மார்னிங் சூயோ, குட் மார்னிங் சூயோ, அண்ட் யூ அண்ட் யூ, லேக் சே ஹலோ, லேக் சே ஹலோ, எஸ் குவைட்லி அஃபிகன், ஹலோ, வெல்கம் வெல்கம் ஹவார் யோ, அண்ட் ஸோ காப்பி டூ சி யூ, ஹாப்பி பேர்த்டே ஈவித்தே, நான் கிளாஸ் இங்கே உரிடே, வி ஆர் பென்சி ஒர்க் அண்ட் பிளேஸ், மை லிபர்டி ஆல் தடே, இல்லையா அதிச்சுடி, ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டே, எதையும் மூன்று பார் மற்ற பதுகு உதவி சே, சமமே அனைவரும் அண்டி பார்த்து நட, தைப்பொங்கல் இனிதே, பூச்செடி வளர்த்திடே, வேர் கேவலியாடே, வெள்ள தமிழ் பயில் பாரதிதாசன், பூனைக்குட்டியே பூனை.

0: ஆட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே, வேலி தாண்டாதே வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவேன் வேலி தாண்டாதே, சிட்டெரும்பே சிட்டெரும்பே, கடித்து வைக்காதே கடித்து வைக்காதே, கட்டி வெள்ளம் நான் தருவேன் கடித்து வைக்காதே கடித்து வைக்காதே, பச்சைக்கிளியே பச்சைக்கிளியே, பறந்து போவாதே பறந்து போவாதே, பழுத்து நல்ல பழம் தருவேன் பறந்து போவாதே.
1: சார் போதும், நிறைய பாட்டு பட்டீங்க. சரிங்க பாருங்க, சுதந்திர போராட்ட வீரர் போட்டோன்னா வச்சிருக்கீங்க நிறைய கிளாஸ் ரூம்ல, யார் யார் போட்டோன்னு வச்சிருக்கீங்க?
0: பாரதியார், வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய பாரதியார், தூத்துக்குடி மாவட்டம் எட்டி பிரத்தில் பிறந்தார், 7 வயது கவுதி எழுத ஆரம்பிச்சவர், ஆசியாக பணியாற்றுவர், விடுதலை போராட்ட வீரன்.
1: ஓ அப்படியா, பரவாயில்லையா, அப்படி அவரை பத்திலாம் டீட்டெயில் சொல்றீங்க. சரிங்க ரத்தி யோசன், நிறைய பாட்டு பாட்டீங்க, நிறைய தெரியுது, நிறைய படிக்கிறீங்க, வீட்டில் போய் நிறைய ஹோம் ஒர்க் பண்றீங்க, இது மூலியமா தெரியும். ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி, 108.5, ஏற்காடு 103.7, முனைவனமாக வாழ்த்துகிறது. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: இணையநிலை இன்றைய மலாலய மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஓர் ஆட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எஸ் ரித்திக் ரோஷன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில்.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று August 13.
7: மின் பொறியாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர்

0: உலகின் முதல் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர்.
1: வண்ண தொலைக்காட்சி குழாய் மற்றும் போலோவிசன் எனப்படும் ஒளிப்பதிவு கருவியை கண்டுபிடித்தவர்.
0: ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த பிரபல கண்டுபிடிப்பாளர்.
1: ஜான் லோகி பைட் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1888.
1: அரசியல் தலைவர் மற்றும் புரட்சியாளர் சேகுவாரா உடன் இணைந்து கியூபாவின் விடுதலைக்காக போராடியவர்.
0: பிரதமராகவும் அதிபராகவும் திகழ்ந்தவர்.
1: தன்னுடைய நாட்டில் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர்.
0: சுகாதாரம் மற்றும் மருத்துவ துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தவர்.
1: உலகிலேயே அதிக ஆண்டுகள் தலைமை பொறுப்பில் இருந்தவர்.
0: உலக அமைதிக்கு பாடுபட்டோரில் அடையாளம் கண்டு வழங்கப்படும் கன்ஃபியூசஸ் அமைதி விருது பெற்றவர்.
1: கியூபாவை தன்னாட்சி நிறைவு பெற்ற நாடாக உயர்த்தி காட்டிய பிடல் காஸ்ட்ரோ பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1926.
1: பழம்பெரும் பின்னணி பாடகி
0: மற்றும் திரைப்பட நடிகை.
1: தமிழ் மற்றும்
0: தெலுங்கு படங்களில் நடித்தவர்.
1: தான் நடித்த அனைத்து படங்களிலும் சொந்த குரலிலே பேசியும் பாடியும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: நினைவில் நிற்கக்கூடிய ஓங்கி ஒலிக்கும் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர்.
2: வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா.
1: கலைமாமணி விருது, கலை வித்தகர் விருது என பல விருதுகளை பெற்றவர்.
0: சென்னையை சேர்ந்த எஸ் வரலட்சுமி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1925.
0: இந்திய பாரம்பரிய நடன கலைஞர்,
1: திரைப்பட நடிகை,
0: கர்நாடக இசை பாடகி
1: மற்றும் அரசியல்வாதி.
0: ஏ வி மெய்யப்பன் மூலம் தமிழ் திரைத்துறைக்கு அறிமுகமானவர்.
1: தமிழ் மற்றும் இந்தி மொழி திரைப்படங்களில் நடித்தவர். மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்தவர்.
0: பாலிவுட்டில் களமிறங்கிய முதல் தென்னிந்திய நடிகை.
1: பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், கலைமாமணி விருது,
0: சங்கீத நாடக அகாடமி விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்.
1: சென்னை திருவள்ளிக்கேணியில் பிறந்து அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற முதல் நடிகை.
0: வைஜெயந்தி மாலா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1933.
0: குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறைக்கு அறிமுகமானவர்.
1: இவர் 13 வயதில் கே பாலச்சந்தர் மூலமாக 3 முடிச்சு என்னும் தமிழ் திரைப்படத்தில் நாயகியாக மிளிர்ந்தவர்.

0: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய தென்னக திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார்.
1: பின்னர் பாலிவுட் சென்று மிகப்பெரிய இந்தி மொழி வெற்றி படங்களில் நடித்தவர்.
0: இந்தியாவின் புகழ்பெற்ற பல நடிகர்களுடன் நடித்துள்ளார்.
1: கலைத்துறையில் இவர் ஆற்றிய பணிக்கு இவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது.
0: 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர்.
1: ஸ்ரீதேவி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1963.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
6: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
7: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த

0: தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
11: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 24 ரூபாய், கத்திரி 35 ரூபாய், வெண்டைக்காய் 26 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், புடலங்காய் 28 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 108 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய். இவையாவும் கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம். உழவு சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
13: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
14: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
15: என்ன பாட்டி, கண்ணாடியே இல்லாம டிவி பாத்துட்டு இருக்கீங்க?
16: ஆமா சாமி, கண்ணுல பொறந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
14: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
17: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அவன் வெளியூருக்கு போய்விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய பையிலே, அந்த தோல் பையிலே 10,000 ரூபாய் இருந்தது. ஒரு மரத்துக்கடியில் தங்கினான். எப்படியோ ஒரு ஞாபக மருதி காரணமாக விட்டு விட்டு வந்து விட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தால் பையும் இல்லை, பையுக்குள் இருந்த 10,000 ரூபாயும் இல்லை. பை இருந்தால் தானே பணம் இருக்கும். உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தான், என்னுடைய பையை தொலைத்து விட்டேன், யார் கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்களுக்கு 5,000 ரூபாய் பரிசு கொடுக்கிறேன் என்று அறிவித்தான். ஒரு மாலை நேரம் ஒரு ஏழை விவசாயி அந்த வழியாக வந்தான். அந்த பையை பார்த்தான், திறந்து பார்த்தான், 10,000 ரூபாய் கட்டு அப்படியே இருந்தது. அந்த பையினுடைய அமைப்பை பார்த்தவுடன், இது நம்மூர் செல்வந்தனுடைய பைதான் என்று நினைத்து கொண்டு நேரடியாக அவன் வீட்டுக்கு போய் அந்த பையை கொடுத்தான். சட்டப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? 5,000 ரூபாய் பணத்தை அந்த ஏழை விவசாயிக்கு பரிசாக கொடுத்திருக்க வேண்டும். இந்த பணக்காரனுக்கு மனம் இல்லை. இருக்குமா என்ன? உடனடியாக இவனை எப்படி ஏமாற்றுவது என்று

0: யோசித்தான் அந்த பணக்காரன். என் பையிலே 10,000 ரூபாயும் ஒரு வைரக்கல்லும் இருந்தது. எங்கே வைரக்கல், கொடு என்று கேட்டான். சாமி, சத்தியமாக 10,000 ரூபாய் தான் இருந்தது. அப்படியே உங்களிடத்தில் கொடுத்து விட்டேன் என்று அந்த ஏழை விவசாயி அழுதான். அதெல்லாம் முடியாது. வைரக்கல் பையுக்குள் இருந்த கல் எங்கே போனது? உண்மையை சொல்கிறாயா, காவல்துறையிடம் ஒப்படைக்கவா என்று மிரட்டினான். அந்த ஏழை விவசாயி அழுதுகொண்டே வெளியே வந்தான். அந்த ஊரிலே இருந்த நீதிபதியிடம் சென்று இதை முறையிட்டான். நீதிபதி இருவரையும் அழைத்து விசாரித்தார். இந்த பணக்காரன் ஏமாற்றுகிறான் என்பதை நீதிபதி உணர்ந்து கொண்டார். உன் பையில் என்ன இருந்தது என்று கேட்டார் அந்த பணக்காரனிடத்தில். 10,000 ரூபாயும் வைரக்கல்லும் இருந்தது என்று அந்த பணக்காரன் சொன்னான். நீ எடுத்தாயா என்று அந்த ஏழை விவசாயியிடம் கேட்டார் அந்த நீதிபதி. சத்தியமா சாமி, நான் வைரக்கல்லை எடுக்கவில்லை. 10,000 ரூபாய் கிடைத்தது, கொண்டு வந்து அப்படியே அவரிடத்தில் கொடுத்து விட்டேன் என்று அப்பாவியாக பதில் சொன்னார் அந்த ஏழை விவசாயி. சரி, இந்த பணக்காரனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்த நீதிபதி தன்னுடைய அறிவு கூர்மையால் தீர்ப்பை வாசித்தார். இந்த பணக்காரனுடைய பை தொலைந்தது உண்மை. அதிலே 10,000 ரூபாயும் வைரக்கல்லும் இருந்திருக்கிறது. அது இதுவரை கிடைக்கவில்லை. இந்த ஏழை விவசாயி கொண்டு வந்த பை வேர் யாரோ ஒருவருடைய பை. எனவே இந்த பை அந்த பணக்காரனுடைய பை அல்ல. இந்த ஏழை விவசாயிக்கு கிடைத்த இந்த பையும் பையில் இருக்கிற 10,000 ரூபாயையும் இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை. என்னுடைய பை, என்னுடைய பணம் என்று சொல்லவில்லை. எனவே இந்த ஏழை விவசாயிக்கே இந்த 10,000 ரூபாயையும் பையையும் கொடுத்து விடுகிறேன் என்று தீர்ப்பு கொடுத்தார். வருங்காலத்தில் யாராவது 10,000 ரூபாயும் வைரக்கல்லும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தால் அதை பணக்காரரிடம் கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு போடு போட்டார். அதிர்ந்து போய்விட்டான் அந்த பணக்காரன். சுற்றி இருந்தவர்கள் கைதட்டி மகிழ்ந்தார்கள். இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கடைசியில் அவ்வாறு நினைப்பவன் ஏமாறி போகிறான். மீண்டும் காற்றாலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
7: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக
10: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இச்சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார். நாட்டின் சுரங்கத்துறையை மேலும் பயனுள்ளதாகவும் முதலீட்டுக்கு

0: சிறந்ததாகவும் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. முன்னதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இம்மசோதா மூலம் அரசியல் சாசனத்தின் முதலாவது பட்டியலில் கேரளா என்ற பெயருக்கு மாற்றாக கேரளம் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இம்மசோதா குறித்து விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கேரளா என்ற பெயரை கேரளம் என்று மாற்றுவதற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து கேரள சட்டப்பேரவையில் 2024 ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மலையாளத்தில் அம்மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றும், ஆனால் அரசியல் சாசனத்தில் கேரளா என்று இடம்பெற்றுள்ளதால் இந்த பெயர் மாற்றம் குறித்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக திரு நித்யானந்த ராய் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இதுவரை 1900 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். தற்போது மாநிலம் முழுவதும் 961 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பணிகள் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சென்னை பெங்களூரு விரைவு சாலை, சென்னை துறைமுகம் மதுரவாயில் உயர்மட்ட சாலை உள்ளிட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். தருமபுரி சேலம் இடையே தொப்பூர் கணவாய் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் 45% நிறைவடைந்துள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய கல்வி உதவி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது குறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வித்துறை உயரதிகாரிகளுடன் விவாதித்தார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே இதனை தெரிவித்தார். மாநில அரசுடன் இணைந்து பழங்குடியினரின் குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பழங்குடியினர் மேம்பாட்டு மையங்கள் மூலம் தமிழகத்தில் பழங்குடியினர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேசிய பழங்குடியின நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் கடன்களும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்விக்கான உதவித்தொகைகள், ஆராய்ச்சிக்கான ஊக்கத்தொகைகள் போன்றவையும் பழங்குடியின மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாக திரு துர்காதாஸ் உய்கே கூறினார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் போர்ட் லூயிஸில் மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்குலத்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இருவரும் விவாதித்தனர். இருநாட்டு கடற்படை இடையே பயிற்சி பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள், திறன் மேம்பாட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் கடற்படை தெரிவித்துள்ளது. மொரீஷியஸ் காவல்துறை மற்றும் கடலோர காவற்படைக்கு இந்திய கடற்படையின் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று அட்மிரல் சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரிடம் உறுதியளித்ததாகவும் கடற்படை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக கடற்படை மற்றும் விமானப்படையின் இசை நிகழ்ச்சி கேரளாவில் இன்று நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கண்ணூர், கொச்சி ஆகிய இடங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இசை மூலம் தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு இது நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இசை நிகழ்ச்சிகள் இன்று மாலை 6 மணிக்கு தொடங்கும் என்று அவர் மேலும் கூறுகிறார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.results.sbse.in digilocker.gov.in

0: என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாநில அளவிலான HIV தொற்று விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி பஞ்ச்குலாவில் தொடங்கி வைத்தார். இப்பிரச்சாரம் அக்டோபர் 12 வரை நடைபெறவுள்ளது. நாட்டின் பாதுகாப்பான 15 மாவட்டங்கள் பட்டியலில் ஹரியானாவின் குருக்ஷேத்ரா மற்றும் கைத்தல் மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். HIV தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையை உரிய விழிப்புணர்வு, சரியான தகவல் ஆகியவற்றின் மூலம் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்று ஹரியானா முதலமைச்சர் கூறினார். ரயில் ஒன் செயலியில் நாள்தோறும் சராசரியாக 10 லட்சம் பயணச்சீட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் ஒன் செயலியில் 4.76 லட்சத்திற்கும் அதிகமான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இதுகுறித்து பலூச்சிஸ்தான் குடியரசு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தான் ராணுவமும் விமானப்படையும் இணைந்து சூரப் மாவட்டத்தின் குத்தர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குண்டு வீசியதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்புகளும் பொதுமக்களின் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மக்களும் அதிகாரிகளும் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து பலூச்சிஸ்தான் மக்களின் உயிர்களையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என்று பலூச்சிஸ்தான் குடியரசு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. கர்நாடகா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத், கேரளம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் ஏரியாஸ் ஜெபாலிஸ் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேப்பாக் அணி 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவை நெல்லை அணியையும் திருப்பூர் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. உலக அலைச்சறுக்கு போட்டி தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என்று பெயர் மாற்றுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் மொரீஷியஸ் பிரதமரை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். பாகிஸ்தான் விமானப்படை பலூச்சிஸ்தான் சூரப் மாவட்டத்தில் நேற்று நடத்திய தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஹாம்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ஸ்பெயினின் வேகா ஹெர்னாண்டஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
9: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர், நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
10: பகப்பேறு டைமில் பிபி இருக்கும். அந்த பிபி இருக்கும்போது என்னன்னா பிரெயினில் ஸ்வெல்லிங் வரும். ஸோ அதுக்கு பேர் எக்லம்சியான்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ஃபிட்ஸ் வரும். இல்லை ப்ரெக்னன்சி டைமில் தான் வந்து உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த சுகர் ஹை ஆகிறனால ஃபிட்ஸ் வரலாம். இல்லை ஸ்ட்ரோக் வரலாம் ப்ரெக்னன்சி டைமில். அப்படிங்கும்போது வெயின்ல எங்கேயா பிளாக் ஆகிறனால பிரெயினில் ரத்த கசி வரலாம். ஸோ இதெல்லாம் திடீர்னு ப்ரெக்னன்சிக்குன்னு உரிய காரணிகள்னால வரக்கூடிய வலிப்பு. அது மைல்டாக இருந்தால் ட்ரீட் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன் இருந்தால் மேனேஜ் பண்ணி தான் ஆகும். அதுதான் மோஸ்ட் காமன். பட் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிட்ஸே வராது அப்படின்னு காரணம் கிடையாது. அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஆரம்பிக்கிற நோய்கள் மூளையை பாதிச்சிருந்ததுன்னா அன்னையிலேருந்து திருப்பி ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் மூளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா எதனாலேன்னு கண்டுபிடிச்சி இதை ஃபியூச்சரில் காம்ப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டாக்டர் அணுகிறது முக்கியம். இதில் நம்ம இப்போ மகப்பேறு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 4 மாத்திரை 2 மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து மேரேஜ் பண்ணுற வரைக்கும். மேரேஜ் பண்ணுற டைமுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணணும். அதுதான் முக்கியமான அவேர்னஸ். அது மக்களுக்கு தெரியறதில்ல. அதாவது பேரண்ட்ஸ் வந்து நினைச்சுப்பாங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியா போயிடும், யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இவங்க குழந்தை பார்த்தா சரியா போயிடும். ஸோ அந்த மாதிரி நோய் வந்து இது வந்து எபிலெப்சி கிடையாது. ஹார்மோனல் பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை இருக்க சான்சஸ் இருக்கானா அதை நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டு கேட்டலாம். பட் இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாகக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களாக அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டரே அணுகாமல் மேரேஜ் பண்ணி வச்சிடும். அவங்களுக்கு தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ அடிக்கடி ஃபிட்ஸ் வருதுன்னு தெரியும். அவங்க மூட நம்பிக்கை நம்புறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரியாயிடும். அப்போ தான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா ரெண்டு, ஒன்று வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா அடுத்த பார்ட்னருக்கு சொல்கிறது கிடையாது மேரேஜுக்கு முன்னாடி இவங்களுக்கு ப்ராப்ளம்னு. ஸோ அது அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது அதுக்கப்புறமும் வந்தாலும் அவங்களுடைய மெடிக்கல் கேர் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மறைக்க தான் பார்ப்பாங்க. அப்படி மறைக்க போகும்போது இது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எபிலெப்சி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வரவங்களுக்கு நீங்கள் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் போனீங்கன்னா அந்த பார்ட்னருக்கே ஒத்துக்க வைக்கிற மாதிரி டாக்டரும் சரி கவுன்சிலரும் சரி மேரேஜுக்கு அவங்க ஃபிட்னஸ் சொல்லுவோம். பட் அவங்க அந்த கன்சல்டேஷன் வரது கிடையாது. ரெண்டாவது கொஞ்சம் மெடிசின்ஸ் போட்டால் ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த மெடிசின்ஸை நம்ம நிறுத்திட்டு நல்ல மெடிசின்ஸ்கள் இருக்குது அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ மேரேஜும் ஆயிரும், ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேபி அஃபெக்ட் ஆகிற டிசீசஸ் வரக்கூடிய மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ லேடி டாக்டர் போய் பார்க்கும்போது தான் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் லேடி டாக்டர்கிட்ட போவாங்க. அப்படிங்கும்போது ஆல்ரெடி மூளையில் மூளை டெவலப் ஆகிறதே ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகி முதல் 1 மந்த் தான். அந்த 1 மந்தில் அவங்க அந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா டெரட்டோஜெனிசிட்டி சொல்லுவோம். அதாவது பேபிக்கு கை கால் ஊனம், ஹார்ட் ப்ராப்ளம், வாய் கோணையாக போகிறது, கிளஃப்ட் பேலட், இந்த மாதிரி டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து எப்லப்சி இருக்கிறவங்க, மருந்து போட்டுட்டு இருக்கவங்க நியூராலஜிஸ்ட்டை மேரேஜுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும். மேரேஜ் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கண்டிப்பாக மெடிசின்ஸ் குறைக்கணும், மெடிசின்ஸை மாற்றணும். தேர்ட் இம்பார்ட்டன்ட், ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அதை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தால் கூட ப்ரெக்னன்சி டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. இந்த அறியாமையால் நிறைய பேர் டாக்டர்கிட்டே பார்க்காம மூடநம்பிக்கையினால் அடுத்த ஜென்ரேஷனையும் பாதிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த லேடியோ அந்த ஜென்ஸுக்கோ ப்ராப்ளமே ஈஸியாக சால்வ் பண்ணணும். முக்கியமாக இது லேடிஸ் தான் நடக்கும், ஏன்னா அவங்க தான் ப்ரெக்னன்சி போகிறாங்க. ஸோ லேடிஸ் வந்து அவங்க வந்து மறைமுகமாக மெடிசின்ஸ் கொடுத்துட்டு ஏதோ அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிசீஸே மறைச்சிக்கிட்டு மாத்திரை முழுங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ அது அந்த அறியாமை இல்லாமல் இருந்தோம்னா நிறைய குட் மெடிசின்ஸ் இருக்குது, ஃபிட்ஸும் நிற்கும், லைஃபும் நல்லாயிருக்கும், ப்ரெக்னன்சியும் நல்லா கொண்டு போகலாம், பிறக்கிற குழந்தையும் ஹெல்த்தி.
9: இதுவரை

0: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தச சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியுடைய இன்னைக்கான பொதறிவு கேள்வி, COSPAR அதாவது கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் விக்ரம் சாராபாய் பதக்கம் 2026 வென்றவர் யார்? இதுதாங்க இன்னைக்கான பொதறிவு கேள்வி. கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச்சும் இஸ்ரோ நம்மளுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து விக்ரம் சாராபாய் பதக்கத்தை ஒவ்வொரு வருடமும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த 2026 அந்த பதக்கம் யாருக்கு கிடைச்சிருக்கு? சந்தோஷ சாரல் ஒழிக்க வருகிறது முதல் பாடல். 12B திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், வைரமுத்து பாடல் வரிகளில், KK பிரசாந்தினி குரல்களில்.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
7: நேரம் சரியா 7:40. கேட்டுக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் அடுத்ததாக அள்ளி தந்த வானம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர்

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
10: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
11: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
10: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
13: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சதுரங்கம் திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில், பா விஜய் பாடல் வரிகளில், கார்த்திக், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி குரல்களில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: சந்தச சாரல இன்னைக்கு கேட்ட புதறிவோ கேள்வி, காஸ்பர் விக்ரம் சாராபாய் பதக்கம் 2026 வென்றவர் யார்னு கேட்டிருந்தோம். அதாவது கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச், நம்மளுடைய இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தினுடைய இயக்குநரும் வான் இயற்பியல் அறிஞருமான அன்னபூர்ணி சுப்பிரமணியம் இவங்களுக்கு தான் வந்து இந்த ஆண்டுக்கான விக்ரம் சாராபாய் பதக்கம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா முக்கியமா சொல்லணும்னா, இந்த பதக்கத்தை பெறக்கூடிய முதல் இந்திய பெண் மற்றும் ஒட்டுமொத்தமாகவே பார்த்தோம்னா 4வது இந்தியரும் இவர் தான். நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி குழு, அதாவது காஸ்பர் அப்படிங்கிற கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச், அவங்களும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவும் இணைந்து வழங்கக்கூடிய இந்த விருது இந்த வருடம் இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தின் இயக்குநரும் வான் இயற்பியல் அறிஞருமான அன்னபூர்ணி சுப்பிரமணியம்க்கு கிடைச்சிருக்கு. சந்தச சாரல்ல நிறைவு பாடலாக புன்னகை பூவே திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில், பழனி பாரதி பாடல் வரிகளில் ஸ்ரீனிவாஸ் பிரசன்னா குரல்களில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிறைவு பெறுகிறது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 8 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று August 13 புரட்சி குறித்து சிந்திக்கிறவர்கள் பேசுகிறவர்களின் உதடுகள் எல்லாம் உச்சரிக்கின்ற பெயர்களில் ஒன்று பிடல் காஸ்ட்ரோ. எந்த புரட்சியாளரும் செயல் வீரரும் இயல்பாக மனிதர்களாகவே பிறக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழல், அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தனி மனித அனுபவங்களாக இல்லாமல் தரணியில் வாழ்கிற மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தமக்கு வந்ததாக எதிர்கொண்டு அவர்கள் நடத்திய இயக்கங்கள் செயல்பாடுகளின் விளைவாகவே அவர்கள் புரட்சியாளர்களாக உருப்பெறுகிறார்கள். அப்படி ஒரு வரலாறு தான் கியூபாவை சேர்ந்த பிடல் காஸ்ட்ரோவுக்கும் நேர்ந்தது. எல்லோரையும் போல இயல்பாக பிறந்து வாழ்ந்த அவரை அவர் காலத்து அனுபவங்களும் அவர் காலத்து கொடுமைகளும் புரட்சியாதியாக மாற்றின. கியூபாவுக்கு சொந்தமான எல்லா வளங்களும் கியூபா மக்களுக்கே சொந்தம், வேறு எந்த ஏகாதிபத்தியத்திற்கும் அது கிடையாது கூடாது என்று உரத்து முழங்கியவர் பிடல் காஸ்ட்ரோ. அதற்கு எதிரான அரசியல் அமைப்புகளை எல்லாம் குற்றம் சாட்டுகிறேன் என்னும் இதழின் மூலமாக கடுமையாக

0: கட்டாக தாக்கவும் விமர்சிக்கவும் செய்ய தொடங்கியவர் அடுத்த கட்டமாக ஏகாதிபத்தியத்தின் எதிர்ப்பு குரலை செயலில் காட்ட களமிறங்கினார். ராணுவ முகாமின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமும் இட்டார். அது என்னதான் சிறப்பாக திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் கூட பிடல் காஸ்ட்ரோவின் வாகனம் கோளாறு காரணமாகவும் இருட்டில் மற்ற வீரர்கள் வழி தவறியதனாலும் அந்த தாக்குதல் தோல்வி அடைந்தது. அதனால் பிடல் காஸ்ட்ரோ மாட்டிக்கொண்டார். 1953 காஸ்ட்ரோவின் வழக்கு நீதி விசாரணைக்கு வருகிறது. அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் தான் புரட்சிக்கு திட்டம் தீட்டியதை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் ஏகாதிபத்தியத்தின் கொடுமையையும் கடுமையாக சாடினார். நீதிமன்றத்தில் பிடல் நிகழ்த்திய அந்த உரையே ஒரு தனி நூலாகும் ஆக்கம் தொடங்கியது. நீதிபதி அவர்களே, தனக்கு சாதகமான பாதையை நோக்கி பயணிப்பவன் ஒரு உண்மையான மனிதன் அல்ல. கடனை எத்திசையிலிருந்து அழிக்கிறதோ அத்திசையில் பயணிப்பவனே உண்மையான மனிதன். அவனது இன்றைய கனவு நாளைய சட்டமாகும். ஏனென்றால் அவன்தான் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தவன். பல நூற்றாண்டுகளாக வரலாற்றின் பழைய பக்கங்களில் உள்ள ரத்தம் தோய்ந்த போராட்ட நாட்களையும் பெரு நெருப்பில் அழிந்த சமூகங்களையும் அறிந்தவனால் மட்டுமே மனித குலத்தின் எதிர்கால வாழ்வை சிந்திக்க முடியும். இந்நாட்டு மக்கள் பலரும் பசியோடுதான் படுக்கப் போகிறார்கள். மருத்துவ வசதிகளில் ஏதுமின்றி குழந்தைகள் கல்லறைகளை நாடுகிறார்கள். 30% மக்களுக்கு தங்கள் பெயரை கூட எழுத தெரியவில்லை. அதைவிட கொடுமை, 99% மக்களுக்கு நாட்டின் வரலாறு தெரியவில்லை. இதுவரை அவர்களே, நீங்கள் எனக்கு கொடுக்க இருக்கின்ற தண்டனை கடுமையானதாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். சிறையை கண்டோ அல்லது என்னுடன் 70 உடன்பிறப்புகளின் உயிர்கள் இழந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்களின் உயிரை குடித்த இந்த கொடுங்கோலாட்சியை கண்டோ அஞ்சுபவன் அல்ல நான். நீங்கள் என்னை சிறையில் அடைக்கலாம், ஆனால் வரலாறு என்னை விடுவிக்கும் என்று அவர் ஆற்றிய உரைதான் பின்னாலே ஹிஸ்டரியில் அப்சால்வ் மீ என்கிற வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிற நூலாக வெளிவந்தது. அவர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த புரட்சியின் வாசகங்கள் வரலாறாக எல்லா இதயங்களையும் ஈர்த்து வசப்படுத்திக் கொண்டன என்பது உண்மைதான். அவர் சொல்லிய, அவர் எழுதிய, அவர் வாழ்ந்த அனுபவங்களை முழுதாக படிக்க முடியாவிட்டாலும் அவர் அனுபவங்களின் தொகுப்புகளாக செறிவாக விளங்குகிற சில பொன்மணிகள் ஏனும் இன்னும் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. நூலகங்களையும் புத்தகங்களையும் பட்டியலையும் பார்க்கும் போதெல்லாம் என் வாழ்நாள் முழுவதையும் படிப்பதிலும் கற்பதிலும் செலவிட முடியவில்லையே என்று வருந்துகிறேன் என்று அவர் எண்ணி கூறியதும், கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் என்கிற தெளிவும், நீ செல்லும் பாதையில் தடைகள் எதுவும் இல்லை என்றால் அது நீ போகும் பாதையே அல்ல, வேறு யாரோ பான பாதை என்றும் அடையாளம் காட்டுகிற அந்த புரட்சி தடங்கள் அவரின் புகழ்பூத்த பொன்மொழிகள். அவர் சொல்லுகிறார், தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பறித்து நடப்பவனே மாமனிதன் என்று சொல்கிறார். தயங்குபவர் கைதட்டுகிறார், துணிந்தவர் கைதட்டல் பெறுகிறார் என்கிறார். எல்லாவற்றிற்கும் உத்தாய்ப்பாக அவர் தருகிற பொன்மொழி, போராடும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வென்ற பிறகு விடாமுயற்சி என்பார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். அது தன்னை குறித்த வாசகம் மட்டுமல்ல, இதுபோல் போராட்ட களத்தில் இறங்கி துணிச்சலோடு செயல்படுகிறவர்களுக்கு தருகிற ஊக்க மருந்து என்பதாகவே கொள்ளலாம். எனவே இன்று பிறந்த நாள் காணுகின்ற பிடல் காஸ்ட்ரோவை நினைவு கூறுகிற இந்த நாளில் என்றும் மறவாமல் அவருடைய பொன்மொழிகளையோ அவரின் அனுபவ செய்திகளையோ அறிந்து கொள்வதும் அதை சக நண்பர்களுக்கு தெரிய அறிவித்ததும் கூட அந்த புரட்சி வீரனுக்கு நாம் செலுத்துகிற வணக்கத்திற்குரிய மரியாதையாகும் என்பதையே இன்று நன்று ஒன்று என்று உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: தமிழ்நாடு மின் பகிர்மான கழக அரூர்.

0: ஏர் பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, அரூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை அரூர் நகர், மோப்பிரிப்பட்டி, அக்ரஹாரம், பெத்தூர், சந்தப்பட்டி, அச்சல்வாடி, பேதாதம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிநாதம்பட்டி கூற்றோடு, எல்லப்புடையாம்பட்டி, நாதியானூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கடத்தூர் செயற் பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, கடத்தூர் கோட்டம் ராமியான அள்ளி துணை மின் நிலையம், ஆர் கோபிநாதம்பட்டி துணை மின் நிலையம் மற்றும் கடத்தூர் துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் செய்ய இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ராமியான அள்ளி, சிந்தல்பாடி, பசுவாபுரம், காவேரிபுரம், தென்கரை கோட்டை, பூதநத்தம், பொம்பட்டி, நவலை, ஆண்டிப்பட்டி, ஜடையம்பட்டி, கர்த்தாங்குளம், ராமாபுரம், சுங்கர அள்ளி, ரேகட அள்ளி, கடத்தூர், சில்லார அள்ளி, தேக்கல் நாயக்கன அள்ளி, புதுரெட்டியூர், நல்லகுட்ல அள்ளி, புட்டிரெட்டிப்பட்டி, மணியம்பாடி, ஒடிசல்பட்டி, ஒப்புளி நாயக்கன அள்ளி, புளியம்பட்டி, கதிர் நாயக்கன அள்ளி, ராணிமூக்கனூர், லிங்க நாயக்கன அள்ளி, மோட்டாங்குறிச்சி, நத்தமேடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
6: பொனியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி கண்டிப்பா 8:10 அப்படிங்கிறது ஒரு பீக் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து அவங்களோட கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு வேக வேகமாக அவங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் அடுத்து வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அதனால வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களுடைய கிட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹரிபரியாக ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் ரொம்ப மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காது, அப்படியே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி டைமில் லைட்டாக ஒரு லைட்டான ஒரு மியூசிக் கேட்கும்போது கண்டிப்பாக மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு தான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ இல்லைங்க இப்போ தாங்க டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி, உங்களுக்கான பாட்டை கேட்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. 0343242443030 இந்த நம்பருக்கோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களில் கால் பண்ணி பேசலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரான 0343242443030 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரையும் அனுப்பி நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேளுங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலாக திருப்பத்தூர் பகுதியிலிருந்து பிரபு கேட்டிருக்காரு முடிஞ்சா இவனப்படி திரைப்படத்திற்காக அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
4: தர்மபுரி மாவட்டத்தில்

0: ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 12,599 முதல் 17,199 வரையிலும், மஞ்சள் கிழங்கு குவிண்டாலுக்கு 10,339 முதல் 16,199 வரையிலும் விற்பனையாகியுள்ளது. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
3: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
4: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக இடுப்புலி பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல தண்டுவடை கட்டிகள், இடுப்பு பகுதியில் வரக்கூடிய கட்டிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து பியூர்லி எக்ஸ்ட்ரா டியூரல் டியூமர், அதாவது தண்டுவடத்துக்கு வெளியிலே வரக்கூடிய கட்டிகள் வந்து ஆண்களுக்கு பிரதானமாக ப்ராஸ்டேட் சுரப்பிலிருந்து வரக்கூடிய புற்றுநோய் கவனிக்கப்படாமல் இருந்தால் தண்டுவடத்தில் பரவி வரலாம். அது தண்டுவடத்தை அமுக்கும், அது தண்டுவட கட்டியாக மாறும், அப்போ இடுப்புலி வரலாம். இதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து கர்ப்பப்பையில் புற்றுநோய், கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய், இது வந்து செர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். இது நிறைய பெண்கள், நம்ம இந்திய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கின்றது. கர்ப்பப்பை கட்டி அப்படின்னா எல்லாரும் பயப்பட வேண்டியதில்லை. கர்ப்பப்பையில கட்டி அப்படிங்கிறது கொழுப்பு கட்டி, அது வந்து ஃபைப்ராய்டு யூட்டரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்மோன்களால் வளரக்கூடிய கட்டி. ஆனால் கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லையா, அந்த வாயில் வரக்கூடிய கட்டியை வந்து செர்விக்கல் கேன்சர்னு சொல்றது. அந்த கட்டி தான் மோசமான கட்டி, அது புற்றுநோயாக மாறும். அந்த கட்டி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்தால் அதுக்கு அறுவை சிகிச்சையோ அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியோதெரபி அது செய்யலாம். அல்லது சில நேரங்களில் ரெண்டு மருத்துவத்தையும் கலந்து கூட செய்யலாம். அறுவை செய்த பிறகு அது புற்றுநோயின் கண்டுபிடித்த பிறகு அப்புறம் கதிர்வீச்சு வைத்தியம் ரேடியோதெரபி கொடுத்து சரி செய்யலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம சரி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த புற்றுநோய் தண்டுவடத்தில் பரவி தண்டுவடத்துக்கு வெளியில இருந்து தண்டுவடத்தை அமுக்கி நசுக்க ஆரம்பிச்சிடும். தீராத இடுப்பு வலி இருக்கும். அது சில பேர் பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பில் உருவாகுவாங்க, நடக்கவே முடியாது, பாவம், ரொம்ப குனிஞ்சிட்டே நடப்பாங்க, அந்த அளவுக்கு மோசமான இருக்கும். காலெல்லாம் மறுத்து போயிடும். ஏன்னா வலி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நரம்புகள் அமுக்கப்படும் போது நரம்புங்கிறது வயிறு மாதிரி இல்லையா, அந்த நரம்பு செல்லும் இடங்கள் எல்லாமே பாதிப்பு உருவாகும். அதுக்காக தான் சொல்றது, இது ஆரம்ப நிலையிலே கண்டறிய வேண்டும். இதை வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டறியும் முகாம்கள் நிறைய அரசு மருத்துவமனைகளில் நடக்கப்படுகிறது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதுக்கான ஆலோசனைகள் கிடைப்பெறுகிறது. அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. கர்ப்பப்பை கட்டி வந்த எல்லாருக்கும் புற்றுநோயாக மாறும்ன்ற அவசியம் கிடையாது, அது நல்லாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த கட்டிகள் வந்து பியூலி எக்ஸ்ட்ரா டியூரல் டியூமர், அதாவது மெட்டாஸ்டிஸ், மெட்டாஸ்டிஸ்னால் வேறு ஏதாவது இடத்துல கட்டி இருந்து இங்கே பரவக்கூடிய தொந்தரவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும்போது சில நேரங்களில் எமர்ஜென்சி ரேடியோ தெரப்பி அப்படின்னா இடுப்புலி ரொம்ப நாளாக இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சிறுநீர் கழிக்க முடியல, மலம் கழிக்க முடியல, இடுப்பு கீழே கால் செயலிழந்து போச்சு அப்படின்ற நிலைமை இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சிங்கிள் ஷாட், அதாவது ஒன்று அல்லது இரண்டு கதிர்வீச்சு இயக்கம், இந்த ரேடியோ தெரப்பி, எமர்ஜென்சி ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த எமர்ஜென்சி ரேடியோ தெரப்பி அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா தற்காலிகமாக மோசமாகிற நிலைமையிலேருந்து அவங்க தப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல்நிலையை தேத்தி எந்த எதனால் இந்த கட்டி வந்திருக்குன்னு சின்ன சின்ன சில பரிசோதனைகளை செய்து அப்புறம் அவங்களுக்கு நிரந்தரமான வைத்தியத்தை நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாதுக்காக சொல்கிறேனே தவிர டிமாரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காகவும் கிடையாது. இது நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே வந்து கவனிப்பாக இருக்க வேண்டும். அது முக்கியமாக வந்து கிராமப்புறில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிறது. அந்த பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுகிட்டே மருத்துவமனை வர்றதில்லை. இதில் வந்து கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து என்ன தொந்தரவு இருக்குன்னு எல்லா அரசு மருத்துவமனையும் இப்போ பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் சகஜமாக பேசி உங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை செய்கிறதுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு தேவையான சேவை அங்கே இலவசமாக கிடைக்கும் போது நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம விட வேண்டியது தயக்கம். நம்ம மனசில் நமக்கு ஒரு தயக்கம், நம்மளை பற்றி இதை தப்பாக நினச்சிக்கிறாங்களோ, நம்மளை பற்றி ஏதாவது இழிவாக நினச்சிக்கிறோம்னு நினைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்மளுடைய நிலைமை வந்து தலைமாறி போகிறது. நன்றி, வணக்கம்.

0: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வர்சன் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
11: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
13: நீங்கள் கேட்டிருக்கிறது பொன்னியின் புதுப்புணல். பொனியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரி ஒடசல்பட்டி கூற்றோடு பகுதியிலிருந்து கார்த்திக் ராஜா கேட்டிருக்காரு செக்க சிவந்த வானம் திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேகல் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டன்

0: நமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: வணக்கம். தேவாரம் அப்படின்னாலே தே பிளஸ் ஆரம் அப்படிம்பாங்க. அது ஆரம்ங்கிறது சுட்டப்படுகிற மாலை அப்படின்னு அர்த்தம். இதை இப்படி வச்சுக்கோங்களேன், பக்தி இலக்கிய காலம் தொடங்கியது எதை யாருடைய மூலம் அப்படின்னு கேட்டால் திருஞானசம்பந்தன் மூலம் தான் பாங்க. அவர் சீர்காழியிலே பிறந்தவர். சிவபாத இருதயர் அவருடைய தந்தையார் பெயர், பகவதி அம்மாள் தாயார் பெயர். அந்த கதையை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவர் குழந்தையை கூட்டிகிட்டு போகிறாரு, 3 வயது இருக்கும் குழந்தைக்கு. அப்போ குளக்கரையில் நிப்பாட்டிட்டு அவர் உள்ளே முங்கிக்கிறாரு, குளிக்கிறாரு. உள்ளே போனவருடனே அப்பா முங்கிட்டார் அப்படின்னு குழந்தை அழுகுது. இவருக்கு லேசாக அழுகிற சத்தம் கேட்குது. பிறகு அழுகிற சத்தம் கேட்கலை. அவர் பயந்து எந்திரிச்சு பார்க்குறாரு, பிள்ளையினுடைய வாயில் பால் ஒழிக்கிட்டு இருக்கு. அது அந்தன வீட்டு பிள்ளை. இவருக்கு உடனே கோபம் வந்துருச்சு, யார்ட்டையோ குழந்தை பாலை வாங்கி குடிச்சிருச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு சட்டுன்னு ஒரு குச்சி பெரம்பு எடுத்து, யார் உனக்கு இந்த அமுத பாலை ஊட்டியது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சீர்காழி போனீங்கன்னா இந்த காட்சியை பார்க்கலாம். அந்த குளக்கரையும் அவர் அவர் இப்படி பெரம்பு வச்சு மிரட்டுறதும், அந்த திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை அப்படின்னு இது பண்ணுறதும், கையை இப்படி காட்டுறதுமா இருக்கும். யார்கிட்ட பாலை வாங்கி குடிச்சேன்னு கேட்குறாரு. 3 வயது குழந்தை பேசுகிறதே அது ஆச்சரியம். அதில் பாடுறது, அதுலேயும் யாருங்கிறத அது பாட்டில் சொல்லுது. எனக்கு யார் வந்து பாலை கொடுத்தா அப்படின்னா, காதில் வந்து குண்டலம் போட்டு, சந்திரனை தலையில் அணிஞ்சு, உடம்பெல்லாம் வெந்நீர் பூசி, ஒரு காலமாட்ட வாகனத்தில் வந்த ஒரு அவங்களோட ஒரு அம்மா வந்து எனக்கு பொற்கிணத்தில் பால் கொடுத்தாங்க. இது நான் போன பிறவியில் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாகத்தான் எனக்கு இது கிடச்சிருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த குழந்தைகிட்ட கேட்டோம்னா, யார்ப்பா வந்தா அப்படின்னா, கட்டம் போட்ட சட்டை போட்டு பைக்கில் வந்து ஒரு அங்கிள் இறங்கினார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி இந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயத்த எம்பெருமானியும் எம்பெருமாட்டியும் காட்டுகிற காட்சிங்க. இதுதான் பக்தி இலக்கியத்தில் தேவாரம் என்பது மூவர் பாடியது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். மாணிக்க வாசகர் பாடினது திருவாசகம். இந்த பாடலுக்கு என்ன வயசு ஒரு கேள்வி கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனுஷனுக்கு தானே வயசு இருக்கும், பாடலுக்கு வயசு உண்டா அப்படின்னா. இல்லைங்க, இப்போ ஒரு சினிமா பாட்டு வச்சுங்களேன், இது 1952 வந்ததுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி இந்த பாட்டு எழுதின காலத்தை வந்து அது எழுதப்பட்ட காலத்தை வச்சு பார்த்தோம்னா வயசு தெரிஞ்சு போகும். அப்படி பார்த்தா திருஞான சம்பந்தருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கு 1400 வருஷங்களுக்கு முன்பாக, 1400 வருஷம் ஏன் வச்சுக்கோங்க, அதற்கு முன்பாக பாடப்பெற்ற இந்த பாடல். இப்போ நான் பேசுகிற போது அதிலிருந்து செய்தியை சொன்னேன், பாடுற போது அதனுடைய பண், ராகம், இசை இதெல்லாம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. 3000க்கும் மேற்பட்ட பாடல்களை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் அப்படிம்பாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ நான் என்கிட்ட என்னுடைய பணிக்காலத்தில் 65 பேர் என்கிட்ட எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, இன்னும் கூட 2 பேர் இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எம்ஃபில் பட்டம் பிஹெச்டி பட்டத்துக்கெல்லாம் மெத்தடாலஜின்னு ஒன்று உண்டு. மெத்தடாலஜி என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச செய்தியை பூரா எழுதுறதுக்கு பேர் டாக்டர் பட்டம் இல்லை, தெரிஞ்ச செய்தியை அதை ஒரு சிஸ்டத்துக்கு உள்ளே நம்ம கொண்டு வரணும். இப்போ இவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, திருஞான சம்பந்தருடைய பாட்டு இவர் தான் முதல்ல இப்படிக்கு ஞான சம்பந்தம்னு போடுறாருங்க. இது யாரும் செய்யாத பெரிய புரட்சி. சங்க இலக்கிய பாடல்கள் மற்றவற்றில் எல்லாம் பேர் தெரியாமல் இருக்குதுங்க, அதுதான் பெரிய கஷ்டம். அந்த பாட்டு அருமையான பாட்டு. இப்போ உதாரணமாக, யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளுங்கிற குறுந்தொகை பாட்டு எழுதின ஒரு பேர் தெரியலங்க. செம்புல பெயல் நீந்தாருன்னு அந்த பாட்டு வரி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கணும் பாட்டுக்கு. ஆனால் திருஞான சம்பந்தர் 10 பாட்டு அல்லது 11வது பாட்டில் தன்னுடைய பேர் இப்படிக்கு ஞான சம்பந்தன், பூசுர் ஞான சம்பந்தன், பேசுர் ஞான சம்பந்தன் பேர் போடுவாருங்க. அதோட இந்த 10 பாட்டுலையுமே ஒரு ஸ்டைலை அவர் பின்பற்றுவார். எப்படி இருக்கீங்களா, இதில் 3 செய்தி கட்டாயம் இருக்கும். முதல் 6-7 பாட்டில் என்ன பண்ணுவார்னா, அந்த தலம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய புகழெல்லாம் பாடுவாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, அதில் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானுடைய அடிமுடி தேடிய கதை இதில் கட்டாயம் இருக்கும். ராவணனை கட்டாயமாக பாராட்டி பாடுவாருங்க. அது பெரிய ஆச்சரியம். ராவணன் வந்து நம்ம தீமை செய்தான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அவன் சிறந்த சிவபக்தன், ராவணேஸ்வரன், ஈஸ்வரன் பட்டப்பட்டவன். கடைசியில் இப்படிக்கு ஞான சம்பந்தன் போடுவார் பாருங்களேன். எத்தனை இது, நீங்கள் இந்த 3000 பாட்டும் இதே ஸ்டைலில் இருக்கும். பல ராகங்களை ஆராய்ச்சி பண்ணவர் இவர் தான். இன்றைக்கி நீங்கள் தேவாரத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கக்கூடிய இயற்கை, அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள், யாழ் முறி பண்ணுன்னு ஒன்று இருக்குது, யாழே முறிஞ்சு போகிற அளவுக்கு வார்த்தைகளை போட்டு அவர் பாடியிருப்பார்.
2: நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி.

0: biomedical, CSE, EEE, ECE, mechanical engineering, ME structural and computer science engineering மற்றும் MBA.
1: தற்பொழுது admission நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி autonomous, பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். admission contact 90254-00159.
2: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
10: தமிழ்நாடு மின் பகிர்மான கழக அரூர் செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, அரூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை அரூர் நகர், மோப்ரிப்பட்டி, அக்ரஹாரம், பெத்தூர், சந்தப்பட்டி, அச்சல்வாடி, பேதாதம்பட்டி, சின்னாங்குப்பம், கோபிநாதம்பட்டி கூற்றோடு, எல்லப்புடையாம்பட்டி, நாதியானூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
11: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
13: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
16: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
17: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
18: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
19: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
17: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும்

0: நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். பொன்னியின் புதுப்புனல், பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில அடுத்ததாக சேலம்ல இருந்து பூர்ணிமா கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்

0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்க்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்ககிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்காரு இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார். அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க. வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. 2வது பொம்மையில் கம்பி என்னாச்சு? ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க. நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க. அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்ருவாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி 3 வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான். சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான். சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்ருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னானான் அந்த பையன்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். முகத்தில் கருமா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80
4: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த
6: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: Viking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல்ல நிறைவு பாடலாக மாஸ்க் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. பாளையம்புதூர் பகுதியிலிருந்து சங்கர் அவர் கேட்டுக்கூடிய பாடல் மாஸ்க் திரைப்படத்திற்காக.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 9 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: சுகி சிவம் நாடறிந்த நாவலர், நல்ல சொற்பொழிவாளர், நற்கருத்துக்களை நாள்தோறும் உலகத்திற்கு வழங்கி வருபவர். ஒரு முறை அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துவிட்டு அவருக்கு பிடித்த நண்பரின் வீட்டுக்கு போகிறார். அந்த நண்பர் வீட்டில் அவரை அழைத்தது எதற்காக? உடல் இயலாமையில் இருக்கக்கூடிய, பிசிக்கல் ஹேண்டிகேப்ட் என்று உடல் இயலாமையில் இருக்கிற, மூளை வளர்ச்சி குன்றிய தங்கள் குழந்தையை பார்த்து வாழ்த்து வழங்க வேண்டும் என்று அவரை அழைக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ள அந்த குழந்தையை பார்க்கிறார். வயதில் ஆண்டில் இளைஞனாக, ஆனால் உருவத்தாலும் மனதாலும் செயலாலும் குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தை இளைஞன். அப்போது சுகிசிவம் கண்கள் கசிந்தது. இவ்வளவு துன்பத்தை உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறானே என்று அந்த பெற்றோரிடம் சொல்கிறார். பெற்றோர்கள் நிகழ்ந்து சொல்கிறார்கள், இல்லை, இப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நாங்கள்தான் உரியவர்கள். நாங்கள் சரியாக அந்த குழந்தையை பாதுகாப்போம் என்றுதான் ஆண்டவன் இந்த குழந்தையை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆண்டவன் நம்பிக்கையோடு அந்த குழந்தையை நாங்கள் பாதுகாப்போம் என்று வழங்கியதற்கு ஆண்டவனுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றார்கள். எவ்வளவு பெரிய துன்பத்தை இன்பமாக எண்ணிக்கொள்கிற, பாக்கியமாக எண்ணிக்கொள்கிற, பெரும்பேராக எண்ணிக்கொள்கிற அந்த பெற்றோரின் மனநிலை. இந்த மனநிலை வந்தால் காப்பகங்கள் எதற்கு, மருத்துவமனை எதற்கு, மனநல மருத்துவமனைகள் எதற்கு? மனிதர்கள் திருந்திவிட்டால் மனநலம் தானாகவே வரும். 2 மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரு தேர்வை வைத்தார்.

0: என்ன தேர்வு? இரண்டு மலர்களை கொடுத்தார். மலர் செடியை நீங்கள் நன்றாக வளர்த்து வண்ண மலர் கொத்தாக தர வேண்டும் என்று. இரண்டு மாணவர்களும் அந்த மலர்ச்செடியை வாங்கி போனார்கள். ஒரு மாணவன் வண்ண மலர் பூங்கொத்தை கொண்டு வந்தான். இன்னொரு மாணவனோ ஒற்றை மலரோடு அந்த செடியை கொண்டு வந்தான், வாடிப்போன மலரோடு. ஏன் உன் மலர் வளரவில்லை என்று கேட்டார் ஆசிரியர். நீரில்லை, உரமில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, அதனால் மலர் வாடிவிட்டது. வண்ண வண்ண மலர்கள் பூங்கொத்தை கொண்டு வந்தவனை பார்த்து கேட்டார், எப்படி உன்னால் மலர் பூங்கொத்தை உருவாக்க முடிந்தது? அதே மண்ணில் தண்ணீர் இல்லை, உரமில்லை, நீரில்லை, உன்னால் எப்படி வண்ண மலர் பூங்கொத்தை கொண்டு வர முடிந்தது? ஆசிரியரிடம் அவன் சொன்னான், நான் தினந்தோறும் மலரோடு பேசுவேன். அந்த மலர் நன்றாக வளர வேண்டும் என்று அவரிடம் மகிழ்வாங்க பேசுவேன். என் உரையாடலில் நீ நன்றாக வளர்வாய், நன்றாக வளர்வாய் என்று சொல்வேன். அந்த எண்ணத்தின் தாக்கம்தான் அந்த வண்ண மலர் பூங்கொத்து உருவாயிற்று. நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் செயலாக மாறும். நம் சிந்தனைதான் செயலாக மாறும். பாலை நிலத்தை நம்மால் பசுஞ்சோலையாக மாற்ற முடியும் நம் எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தால். அதனால்தான் புறநானூறு சொன்னது, நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்றது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: வணக்கம் நேயர்களே. நேரம் காலை 9:04. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இளம் தொழில் முனைவோர் புகைப்பட கலைஞர் ஆர். மகேஷ்குமார் ராஜா அவர்கள்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்கள் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.

0: நேயர்களே, இன்னைக்கு வானலையில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக தான் வளம் வர காத்திருக்கு. நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட பேசிடலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. புகைப்பட கலைஞராக இருக்கீங்க, நீங்கள் உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபி பற்றி எங்களுக்கு இன்னும் சொல்லுங்கள் ஐயா.
1: கண்டிப்பாக. நம்ம ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பிஸ்னஸ் பற்றி மட்டும் பேச வரலைங்க, நம்ம வாழ்க்கையில் ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ அழகான விஷயம் என்பதை பற்றி மட்டும் பேச வந்திருக்கிறேன். உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு பழைய ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பழைய ஃபோட்டோஸில் என்னென்ன இருக்கும்? ஒரு பழைய அப்பா அப்பாவுடைய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸு, குழந்தைங்களோட ஃபஸ்ட் பர்த்டே ஃபோட்டோஸு, அது மாதிரி வந்து ஸ்கூலில் குரூப் ஃபோட்டோஸு, அது மாதிரி வந்து ஒரு பழைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கு இல்லைங்களா? அப்படி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போ எடுக்கும்போது உங்களுக்கு தோணியிருக்குமா, 10 வருஷம் கழித்து இதை வந்து

0: அவ்வளோ பெரிய ஒரு அன்பான ஒரு அழகான வந்து பொக்கிஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அந்த ஒரு பொக்கிஷம் கொடுக்கறது தான் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியோட வேல்யூ. அந்த ஃபோட்டோகிராஃபி மேலே வந்து தான் எனக்கு ஒரு தனி காதல்.
1: ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து க்ரியேட்டிவிட்டியாக அது ஒரு பிஸ்னஸாக ஃபேஷன் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாமே இணைச்சு நீங்கள் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஆமாம், இப்போது நம்ம மகுரா குரூப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு க்ரியேட்டிவ் எம்பையர். இதில் வந்து நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ், அப்புறம் வந்து சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ், அப்புறம் வந்து கண்டென்ட் க்ரியேஷன்ஸு, அப்புறம் வந்து மாடலிங் இப்படி சொல்லிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்கணும்.
1: சரிங்க, ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? உங்களை பொறுத்தளவுக்கு ஃபோட்டோகிராஃபிங்கிறது என்ன?
0: ஃபோட்டோகிராஃபின்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரசனை சார்ந்த ஒரு விஷயம். எப்படின்னா வந்து
1: கண்டிப்பா.
0: இப்போ வந்து எல்லார் கையிலையுமே வந்து மொபைல் இருக்குது.
1: ஆமாங்க ஐயா, கண்டிப்பா.
0: இப்போது மொபைல் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸு, அதில் வந்து எத்தனையோ ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம். அதில் வந்து எது வந்து ரசிக்கும்படியாக அழகாக இருக்குன்னு நம்ம நினைப்போம்.
1: எது அப்படின்னா கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கணும், அது பார்த்தோன்னையுமே கவர்ற மாதிரி இருக்கணும், நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் கண்ணை கவர்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம விரும்புவோம்.
0: ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கணும்.
1: ம், சரிங்கய்யா.
0: ஸ்டோரி டெல்லிங். ஸோ இப்போ வந்து மொபைல் எடுத்தாலும் சரி, இல்லை கேமரா எடுத்தாலும் சரி, எல்லாமே கவனிக்க வேண்டியது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து லைட்டிங்கு, கம்போசிஷன், பீப்புள்ஸ் எமோஷன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்ததுன்னா அது வந்து ஒரு அழகான படம்.
1: கண்டிப்பாங்கய்யா. சரிங்கய்யா. இப்போ வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி மொபைல் கேமரா வந்து இப்போ எல்லார்கிட்டேயுமே இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபிங்கிறத நம்ம இப்போ வெட்டிங் ஆகட்டும் எல்லா விஷயங்களையுமே பண்ணுறோம். அப்போ அது எந்த அளவுக்கு முக்கியம், அது ஏன் அவசியமாக இருக்குது?
0: அதான் இப்போ சொன்ன மாதிரி மொபைல் கேமராஸ்ன்றது வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப ஸ்பெக் நிறையா இருக்கிற மாதிரி வந்துருச்சு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நாங்கள் என்ன யோசிப்போம்னா அந்த லைட்டிங் தான் முக்கியமாக சொல்லணும். கம்போசிஷன், கம்போசிஷன் மீன்ஸ் எப்படின்னா ஒரு பிக்சருக்குள்ளே ஒரு ஃபோட்டோக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது ஒரு விவசாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபீல்டில் வந்து ஒரு விவசாயி இருக்காங்க, அந்த விவசாயியோடைய ஃபேஸை மட்டும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணால் அது வந்து ஒரு அழகான போர்ட்ரேட். அதுவே வந்து விவசாயி என்ன பண்ணுறாரு, அவர் கையில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கலாம், டூல்ஸ் வச்சுருக்கலாம், அவர் வந்து வயலில் என்ன பண்ணுறாரு, ஸோ அதை சுற்றி இருக்க பேக்ரவுண்ட்ஸு, மரம், அப்புறம் அந்த தண்ணி பாய்ச்சறது, இது எல்லாமே சேர்த்து அந்த ஒரு நேச்சுரல் லைட்டிங் சன்லைட்டோடு இருக்கக்கூடிய வந்து ஒரு பிக்சரில் காட்டுறோம்னு சொன்னால் அந்த ஃபோட்டோகிராஃபின்றது வந்து அந்த விவசாயியோட ஒரு ஒரு வாழ்க்கையே வந்து சொல்லுது அந்த ஒரு படத்தில். ஸோ அதுதான் வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ இந்த கம்போசிஷனை வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தான் அந்த பிக்சர் வந்து அழகாக தெரியும்.
1: நல்லதுங்க ஐயா, சிறப்பு. கம்போசிஷன் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: இப்போ கம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து அதான் ஒரு ஃபோட்டோவில் என்னென்ன விஷயங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஒரு நம்ம இப்போ படம் பார்த்தோம்னா அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த விவசாயியோட ஃபேஸ், அப்புறம் அவர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு, அது எல்லாமே எலமெண்ட்ஸு, அப்புறம் பேக்ரவுண்டு, பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரீஸு, அந்த ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன், அந்த ஒரு மவுண்டெயின்ஸு. ஸோ இது இல்லாமல் அந்த விவசாயியோடைய ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவருடைய கடினமான அந்த உழைப்பு, இது எல்லாமே அந்த ஒரு பிக்சரில் வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும். லைக் நம்ம சின்ன வயசுலேருந்து பெயிண்டிங் பண்ணியிருந்திருப்போம். சின்ன வயசில் நம்ம ஆரம்பித்ததே வந்து ஒரு பேப்பரில் வந்து ஒரு மலை பிரதேசங்களும் அதுக்கு நடுவில் வந்து ஒரு அருவி போகிற மாதிரியும் அது ஓரமாக வந்து ஒரு வீடு இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து வரைஞ்சிருப்போம்
1: இல்லைங்களா?
0: ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த கம்போசிஷன் அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது.
1: புரியுதுங்க ஐயா, சிறப்பாக சொன்னீங்க. நேயர்களே, நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த தொழில் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். ஒரு பாடலை தொடர்ந்து பேசலாம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. TV, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
13: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
15: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேரம் காலை 9:20. இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நம்பிக்கை நட்சத்திரமா, இளம் தொழில் முனைவோர், புகைப்பட கலைஞர் ஆர். மகேஷ்குமார் ராஜா அவர்கள். தொடர்ந்து பேசலாங்க ஐயா. மொபைலில் நல்ல ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக. இப்போது நீங்கள் மொபைலில் எடுத்து பார்க்கும் போதே வந்து அதில் வந்து ஒரு 3 பாக்ஸஸ் மாதிரி கிரிட் லைன்ஸுமே வரும். அது வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து எல்லாரோட மொபைல் கேமராலையும் இருக்கும். நீங்கள் அதில் வந்து அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸை வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாயிண்டில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணாங்க. நான் சொன்ன கம்போசிஷன் மீன்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன எலமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஏர்லி மார்னிங், அதாவது காலையில் வந்து ஒரு 7 மணிலேருந்து 9 மணின்றது, அப்புறம் வந்து ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிலேருந்து, இல்லை பிஃபோராக ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி மேக்ஸிமம் வரைக்கும், அது வந்து ஒரு மேஜிக்கல் ஹவர்ஸ்னு சொல்லுவோம், கோல்டன் லைட்டிங் சொல்லி சொல்லுவோம், கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் நீங்களாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் பார்க்கும் போதே அது ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப வைப்ரண்ட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, அந்த லைட்டிங்கே ஒரு வார்மாக இருக்கும்.
0: ஆமாங்க.
1: ஸோ அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணுங்கள்.

0: நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் ஒரு பிக்சரில் பார்க்கும்போது வந்து என்னென்னலாம் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்ற மாதிரி வந்து கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு சீனில் அந்த டைம் வெயிட் பண்ணி அந்த அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக காத்திருந்து கிளிக்கணுங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போது ஒரு குழந்தையோடைய நேச்சுரலான வந்து அந்த சிரிப்பு இருக்கட்டும், இப்போது ஒரு கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட வந்து அந்த தாலி கட்டுற நேரத்தில் வந்து திடீர்னு அப்பா வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு பக்கம் வரும்போது எமோஷனல் ஆவார் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி அப்புறம் வந்து நம்ம அரிதாக பார்க்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு ஒரு பழங்கால நம்ம தாத்தா பாட்டி மாதிரிலாம் அவங்க திடீர்னு பார்க்க முடியும் வரக்கூடிய ஸ்மைல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு கேண்டிட் மூமெண்ட்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி பிக்சரை வந்து எடுங்க. முக்கியமாக வந்து ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போது ஃபில்டர்ஸ் வந்து எல்லாமே இப்போ மொபைல்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸ்கிட்ட தான் இருக்குது, அதில் எல்லாமே ஃபில்டர்ஸ் தான் நிறையா வருது. இந்த கேட் மாதிரியான இது ரேபிட் மாதிரியான வர்றது எல்லாமே வந்து பார்க்க அந்த ஒரு நிமிஷம் நல்லாயிருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு லைஃப் டைம் மெமரிஸாக வேணும்னா அந்த காலகட்டத்தில் எடுத்த பிக்சர்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஃபில்டர் இல்லாமல் ஷார்ட் ட்ராக பாருங்கள்.
1: சரிங்க, அடுத்ததாக இப்போது ஃபோட்டோகிராஃபினாவே நம்ம நிறையா ஃபோட்டோகிராஃபி இருக்குது, இப்போது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, சைல்டுஹுட் மெமரிஸ் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம். இப்போது நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள்.
0: இப்போது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மீன்ஸ் வந்து நம்ம என்னென்னா வந்து ஸ்டோரி டெல்லிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது திருமணன்றாலே வந்து ஒரு நாள் ஈவெண்ட்டு தான், பட் ஆனால் வந்து அந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக வந்து நம்ம வந்து எவ்வளோலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு கொஞ்சம் வந்து பார்க்கணும். நம்ம போடுறக்கூடிய அந்த காஸ்ட்யூம் ட்ரெஸ்ஸிங்கிலேருந்து மேக்கப்லேருந்து நம்ம அந்த கல்யாண ஒரு நாள் கல்யாணத்துக்காக வந்து நம்ம வந்து ஒரு 10 days பிஃபோர் வந்து நம்மளுடைய பியூட்டி பார்லர் போய் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வந்து அழகுபடுத்திக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இவ்வளவும் பண்ணி அந்த ஒரு நாள் ஈவெண்ட்டை வந்து காலத்துக்கும் பார்க்கக்கூடிய விஷயன்றது ஃபோட்டோகிராஃபி தான். ஏன்னா இப்போது ஒரு வெட்டிங் ஃபிலிம்ஸ்னு பார்க்கும்போது வந்து நம்ம அந்த ஒரு கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ்னு சொல்லுவோம், ரிசப்ஷனுக்கு முன்னாடி அந்த டைமில் வந்து ப்ரைடும் சரி க்ரூமும் சரி தயாராகிறது, ஸ்டேஜுக்கு முன்னாடி தயாராகிறது. ஸோ அந்த கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸு அது பொண்ணு மாப்பிள்ள மட்டும் முக்கியம் கிடையாது, அதை தாண்டி பிரைட்ஸ் மெய்டுன்னு கூடி சுற்றி இருக்கக்கூடிய அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே தயாராவாங்க. அந்த நேரத்தில் வந்து அம்மா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அப்பா வந்து ரொம்ப பிஸியாகவே கெஸ்டிங்லாம் வந்து
1: பரபரப்பாகவே
0: இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ தம்பி அண்ணா அவங்க மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப வந்து கலாச்சிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையான கேண்டிட் மூமெண்ட்ஸு. அந்த கேண்டிட் மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணுறதும் அது இல்லாமல் அந்த தாலி கட்டுற அந்த சீனரிஸில் அந்த ஒரு ஒரு 10 minutes வந்து ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். ஏன்னா ஒரு கல்யாண பொண்ணோட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் டிசைட் பண்ணக்கூடிய தருணம் அது, அந்த தாலி கட்டுற மொமெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த மேரேஜ் முடிஞ்சுட்டு போகக்கூடிய அந்த எமோஷன்ஸ், திடீர்னு கல்யாண பெண்ணை வந்து வழி அனுப்பி வைக்கும் போது வந்து ஒரு ஃபேமிலியே வந்து அங்கே வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ரொம்ப
1: ஒரு சைலன்ஸ் ஆயிரும் திடீர்னு அப்படி
0: அது மாதிரியான இதில் இருந்து. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து தான் அந்த வெட்டிங் ஸ்டோரி டெல்லிங்னு சொல்கிறது. நம்ம மகுரா ஸ்டுடியோஸில் வந்து வெட்டிங் ஃபிலிம்ஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து பார்க்காம ஒரு குடும்பத்தோடைய ஒரு சாப்டராக வந்து பார்க்கணும். ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் மூமெண்ட்ஸு, சினிமாட்டிக் ஃபிலிம்ஸு, ஆல்பம்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டோரியை வந்து ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கொண்டு போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சரிங்க, இப்போ இணைப்பில் நம்ம கூட நேயர்கள் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
2: நான் தருமபுரி மதிமோகன் பாளையம் மோகன் பேசுகிறேன், சார்ஜுக்கு பேசணும்.
1: சரிங்க ஐயா, பேசுங்க, உங்களோட கேள்வி.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்கள்.
2: ரொம்ப சிறப்பா சொல்லிட்டுக்கறீங்க சார் அதை பத்தி, அந்த புகைப்பட கலைஞர் பத்தி. ஐயா இது என்னுடைய கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, இது இயற்கையாவே சின்ன வயசுலயே இதை கத்துக்கணும்னு ஆர்வம் வரணுமா, இல்ல எந்த வயசுலாலும் கத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விங்க. இந்த கேள்வி முன் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது ஆனா அதுல ஈடுபடல. இப்ப 45 வயசு பக்கம் ஆயிடுச்சுங்க,
0: இதுன்றது வந்து ஒரு வகையான கலை, அது வந்து ஒரு வகையான ரசனை. இதை நாம வந்து யாரும் வந்து கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்க்கிற, அனுபவிக்கிற, ரசிக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம உள்வாங்குற விஷயத்தை பொறுத்து தான் இதோடைய ஆர்வம் வந்து வரும். அது வந்து சின்ன வயசுலன்னு இல்லை, எந்த வயசுல வேணாலும் வரலாம், 6 வயசுலையும் வரலாம், 60 வயசுலையும் வரலாம். அதனால் வந்து இதை வந்து நம்ம அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோன்றது தான் வந்து படிப்பும் டெக்னாலஜியும் தேவையை தவிர, இது உள்ளே இறங்குறதுக்கு வந்து நமக்கு வந்து எதுவும் தேவையில்லை. ஆர்வமும் அந்த ஒரு ரசனையும் இருந்தால் போதும்,
1: வயது ஒரு தடையே இல்லை எல்லா விஷயத்துக்குமே. கண்டிப்பாங்க ஐயா. அடுத்ததாக இப்போது ஃபேமிலி போர்ட்ரைட்ஸ் எடுக்கிறாங்க, அது நம் அந்த கல்ச்சர் வந்து நம்ம ஊரில் இன்னும் வளரணுமா இல்லை எப்படி இருக்குங்க ஐயா?
0: கண்டிப்பாக வளரணும். ஏன்னா இப்போது வந்து நான் இப்போ

0: கேட்டுட்ருக்க லிசனர்ஸுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்க வந்து வைக்கிறேன். ஒரு குடும்பத்தோட ஒரு நல்ல ஃபேமிலி படிப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், குழந்தை வந்து பெரியவனாதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு போஸ்ட்பன் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஃபேமிலி வந்து எக்ஸாக்டாக இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் வந்து வந்து வயசாகிட்டே போவாங்க, அதுவும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்னொருத்தர் மூவ் ஆகிடுவாங்க. எல்லாமே வந்து ஒரு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இல்லைங்களா? அதனால் வந்து ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். போர்ட்ரேட்ஸுன்றது வந்து ஒரு அப்பியரன்ஸ் மட்டுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பையும் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அவசியமாக ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
1: அது நல்ல ஒரு நினைவாகவும் இருக்கும், தொடர்ந்து அது தொடர்ந்துட்டே இருக்கும். சரிங்கய்யா, அடுத்து இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம்.
0: ஓகே,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க ஐயா.
2: வெளியே வந்துடுறேன்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கோவை மாவட்டத்துல இருந்து ரவி மேடம்.
1: சரிங்க ஐயா, உங்களோட சந்தேகங்கள் இல்லனா கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்க.
2: சார் கிட்ட கேக்கல, சார் கிட்ட
0: சொல்லுங்க சார்.
2: சார், அதாவது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படினா, நான் ஒரு லொகேஷன் பார்த்தாவே இந்த அமைப்பு வந்து அந்த போட்டோ எடுக்கலாம் ஒரு ஆசைப்படுறேன் சார். அதே மாதிரி இந்த திரைப்படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா சில இடங்களுக்குள்ள படம் எடுக்கும்போது நாம இந்த மாதிரி பண்ணலாமா, நீ பண்ணீங்க சொல்றீங்க, ரொம்ப நாள் அனுபவத்துல தான் நல்ல டேலண்ட் ஆயிட்டீங்க, நாம இதே மாதிரி ஆகலாம்னு ஒரு ஆசை இருந்தது முன்னே. இதுக்கு முன்னால நேயர் பேசுன மாதிரி ஒரு 40-35 இருந்து ஆரம்பிச்சிருந்தோம்னா நல்ல ஒரு டேலண்ட் வந்திருக்கலாம் சார். அதே மாதிரி இப்ப கொஞ்சம் இல்லை, அது ஏஜ் ஒரு கணக்குல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட் வச்சு எந்த பொசிஷன், எந்த அமைப்பு, எப்படி இதெல்லாம் பார்த்து பண்ண, நமக்கு கூட கேமராமேன் ஆயிடலாம் சார்.
0: கண்டிப்பாங்க,
2: பிஹேவியரும்
0: பாருங்க, பறவைகளோட பிஹேவியரும் பாருங்க, மனிதனோட பிஹேவியரும் பாருங்க. ஒவ்வொரு அமைப்புமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஜீவராசிகளுமே வந்து வெவ்வேறு பர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பார்க்கணுன்றதுனால தான் வந்து தெரியுது. பட் உங்களுடைய பிஹேவியர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிஹேவியர் வாட்ச் பண்ணிங்கன்னா இயற்கையை வந்து ஒரே மாதிரியான விஷயத்தை தான் வந்து சொல்லும். அதோடைய கலர்ஸு, அதோடைய ஷேப்ஸு, அந்த ஒரு வடிவம், இதை சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான் வேறுபடுமே தவிர கதை எல்லாமே ஒன்று
2: தான்.
0: ம், சொல்லுங்கள்.
2: சார், ஆனா லொகேஷன் பார்த்து பார்த்து மட்டும் தொழால் தொழாவே எடுக்கணுமா இருக்கு சார். இப்ப நீங்க கேமரால போட்டோ எடுத்து
0: சொன்னீங்க,
2: என்னதான் கேமரால எடுத்தா நம்ம ஸ்டுடியோல போய் எடுத்த மாதிரி வராது சார். இப்ப போன்ல எடுக்கிறாங்களா போட்டோ?
0: ஆமா,
2: அது வந்து என்னதான் இருந்தாலும் அந்த அமைப்பு,
0: அதனாலதான் அதனாலதான் புகைப்படம்ன்றது வந்து ஒரு பொக்கிஷமாவே இருக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு தடவை பார்த்த ஒரு விஷயம், அந்த தருணம் திரும்ப மீண்டு வராது இல்லைங்களா? அதை நம்ம பதிவு பண்ணி வைக்கும் போது தான் அது வந்து காலகாலத்துக்கும் இருக்கும் போது அதை நம்ம பொக்கிஷமே பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் ஸ்டுடியோவில் இருக்க சொல்கிறதுன்றது வந்து நம்ம வந்து நம்மளாக டிசைட் பண்ணுறோம், லைட் இப்படி தான் இருக்கணும், சப்ஜெக்ட் இப்படி தான் இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இயற்கைன்றது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வேறுபடுன்றதுனால அது ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவம் தான்.
1: நிச்சயமாங்க ஐயா. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், வணக்கம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள்

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்
7: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
9: ஏகா, செய்தி தெரியுமா?
10: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
9: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு சேலம்.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
14: என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW நியூ ஸ்டீல்.
15: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி. பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
16: நேரம் காலை 9:40. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இளம் தொழில் முனைவோர் ஆர் மகேஷ்குமார் ராஜா அவர்கள். தொடர்ந்து பேசலாம். ஐயா, இப்போ ஃபோட்டோகிராஃபிக்கும் ஃபேஷனுக்கும் என்ன தொடர்பு?
17: ரொம்ப பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஃபேஷன்ன்றது வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது கலர்ஸு, ஃபேப்ரிக்கு, ஹேர் ஸ்டைலு, மேக்கப்பு, ஜுவல்லரி, அப்புறம் வந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜு, எடுக்கக்கூடிய அந்த லைட்டிங்கு, லொக்கேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்தாப்பில் இருக்கிறது வந்து ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லணுன்னா, நம்ம தமிழ் கல்ச்சர் எடுத்துக்கோங்க. இப்போது காஞ்சிபுரம் பட்டு, இந்த மல்லிப்பூ, அப்புறம் வந்து இந்த டெம்பிள் ஜுவல்லரி, அந்த கலெக்ஷன்ஸ் வச்சு போடுறது, அப்புறம் வந்து வேஷ்டி சட்டை, இது மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து விஷுவல் எலிமெண்ட்ஸ் வந்து கொடுக்குது இல்லைங்களா? ஆக வந்து இப்போ இந்த ட்ரெடிஷ்னலும் இந்த மாடர்ன் ஸ்டைலும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு இன்னொரு ஏஸ்தட்டிக்ஸே வந்து கொடுக்குறோம். இப்போது இந்த ட்ரெடிஷன்ஸும் மாறாமல் கேட்டியோட புதுசாக காட்டுறது தான் வந்து இந்த இந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் இந்த ஃபேஷனுக்கும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம்.
16: சரிங்கய்யா, இப்போ வந்து தொழிலுக்கும் சமூக வலைத்தளம் வந்து எவ்வளவு முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில் தொழில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு?
17: இப்போ இருக்கிற பிஸ்னஸுக்கெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து பூம் ஆகிட்டும் இருக்குது, ரொம்ப முக்கியமாகவும் கருதப்படுது. ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஷாப் வச்சுருந்தா மட்டும் போதாது, இப்போ அதை வந்து என்ன வச்சுருக்காங்கன்றதை வந்து அவங்க வந்து மக்களுக்கு

0: வந்து தெரியப்படுத்தணும். அதாவது வந்து ஒரு பேக்கரியோ இல்லை பொட்டிக்கோ இல்லை வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்போ இல்லை ஹோட்டலோ இல்லை பியூட்டி பார்லரோ எந்த ஒரு ட்ராவல் ஏஜென்சியாக இருந்தால் கூட வந்து சரி, இல்லை ஈவெண்ட் மேனேஜ் கம்பெனி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு மூணு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
1: சரியா,
0: அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்னென்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி மூலிமா வந்து அழகாக காட்டணும்.
1: கண்டிப்பா.
0: அப்புறம் இன்னொன்று வந்து அவங்களுடைய அந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மூலிமா ப்ரெசென்ட் பண்ணணும்.
1: சரிங்கய்யா.
0: இன்னொன்று வந்து இப்போது அவங்க ப்ராடக்ட்டை வந்து வாங்குங்கன்னு சொல்லி கஸ்டமர் கிட்ட சொல்லக்கூடாது. அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலிமா ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமருடைய ஸ்டோரிஸை வந்து காட்டணும். அது எப்படி உருவாச்சுன்ற ஹவ் இட்ஸ் மேடு, எப்படி உருவான விதத்தை வந்து காட்டணும். அது இல்லாமல் முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து காட்டலாம். இப்போது அது மட்டும் இல்லாமல் நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுனால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக வந்து ப்ரொமோட் பண்ணிக்க முடியும், தன்னை வந்து நிலைநடத்த முடியும்.
1: சரிங்க, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தருமபுரி உழவர் சந்தரிகள் முனைப்பன் தான் பேசுறேன். சிறப்பு நிறுவனம் வாங்கி ஊர்களும் காலை வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க.
2: கடந்த காலத்துல வந்து நம்ம போட்டோ எடுத்து பிலிம்பு கழுவி அதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிற காலம் உண்டு.
0: ஆமாங்க,
2: இப்ப நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு.
0: ஆமா,
2: இன்னும் நிறைய டெக்னாலஜி வளர்ந்து வளர்ந்துட்டு போக போகுது.
0: ஆமாங்க,
2: அதே போல நீங்க சொன்னது போல மொபைல்ல எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்கு. இருந்தாலும் நம்ம சுற்றுலா போகும்போது அந்த மொபைல் அந்த வசதி எடுத்துக்கிறேங்க. அப்படி தேவையான போது பிலிம் எடுத்து போட்டோ டேப்லெட் கூட போட்டோ எடுத்து எடுக்கிறது உண்டு. கலைத்துறை சிறப்பு வாய்ந்ததுங்க, சிறப்பா நிறைய விஷயத்தை சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லுங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிங்களா.
0: கண்டிப்பாக
1: நன்றிங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஓவியமாக இருக்கணும், அது ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த உயிர் உள்ள உயிர் ஓட்டம் உள்ள ஒரு ஓவியம் அப்படிங்கறத எப்படி நம்ம அமைக்கிறது, அதுக்கு என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணது, அது ஒண்ணும். ஒரு ஆல்பம் அப்படிங்கறத நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆல்பத்தை நம்ம எப்படி
0: மட்டும் கேக்குது, அதுக்கப்புறம் சொல்றது புரியல. ஆல்பம் வந்து எப்படி பராமரிக்கணும்னு கேக்குறீங்களா? ஓகேங்கம்மா, இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து ஒரு பெயிண்டிங், நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தது போல் புகைப்படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பெயிண்டிங்லேருந்து தான் ஆரம்பித்தது. இப்போது ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள அம்மா கேட்ட மாதிரி வந்து ஒரு லைவ்லியாக காட்டணும்னா அதில் ஒரு ட்ரிக் இருந்தது, ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்து கண்ணில் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து வைப்பாங்க. அந்த கேட்ச் லைட் இருக்கும் போது தான் வந்து ஒரு ஒரு 2D 2D பிக்சருக்கும் 3D பிக்சருக்குமே வந்து ஒரு வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தது. ஸோ அதனால் வந்து பெயிண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபைனல் டச்சிங்காக வந்து அந்த கண்ணில் வந்து ஒரு ஒரு ஒளி, அந்த ஒரு புள்ளி ஒயிட் டாட்மாக வைப்பாங்க.
1: அந்த இதுக்கே ஒரு உயிர்ப்பு கொடுக்குற மாதிரி
0: அதை வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து அதை அப்படியே வந்து நாங்கள் உள்வாங்கி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் லைட்டிங்கில் வந்து ஃப்ளாஷ் வந்து பவுன்ஸ் பண்ணி அதில் மூலிமா அந்த கேட்ச் ரேட், இப்போ ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாஷில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது அந்த கேட்ச் லைட்டுன்றது அந்த உயிரோட்டம் வந்து இப்போ இருக்கிற படங்கள்லையும் வந்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரு உயிர் உள்ள அப்படின்ற மாதிரி காட்டணும், லைவ்லினஸாக காட்டணுன்றதுக்காக வந்து இந்த ட்ரிக் வந்து பயன்படுத்திருந்தோம். அதுதாங்கம்மா. ரெண்டாவது வந்து பழங்காலத்து ஆல்பம், இப்போ என்ன தான் வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தாலும் வைரஸ் வந்துடுது, அதை வந்து எரேஸ் ஆகிடுது பக்கிறந்தாலும், அந்த காலத்துலேருந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போவும் வந்து அந்த நீங்காத நினைவுகள் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காலத்து புகைப்படமும் சரியாக பாதுகாக்கப்படுது, இப்போ இருக்கிற ஆல்பமும் சரியாக பாதுகாக்கப்படுது. அது இப்போ இருக்கிற ஆல்பம் எல்லாமே வந்து 200 இயர்ஸ் ஃபேடு ஆகாத மல்டி கலர் பிரிண்ட்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஆல்பம் வந்து இப்போ இருக்கிற ஆல்பம்லாம் எதுவுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் என்னன்னா கொஞ்சம் தண்ணி படாமல் கொஞ்சம்

0: அந்த ஃபங்கஸ்லாம் அட்டாக் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து சேஃபாக வந்து இது பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பீரோக்குள்ளேயே முடங்கி போகிற மாதிரி மூடி வச்சிடக்கூடாது. அதுதாங்க அடிக்கடி எடுத்து பார்க்குறது தான் வந்து அந்த சந்தோஷம்.
1: சரிங்க, அடுத்ததாக இப்போ என்னென்னா மக்குரா குரூப்ஸ் அதில் வந்து நிறைய பல்வேறு பிஸ்னஸ் இருக்கிறதா இது பண்ணியிருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
0: ஆமாங்க, இப்போது மக்குரா குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு கிரியேட்டிவ் ஈக்கோ சிஸ்டமாக வந்து பில்ட் பண்ணிட்டுருக்கிறேன். மக்குரா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ஒரு 12 வகையான பிஸ்னஸ் வந்து இருக்குது. ஸோ மக்குரா ஸ்டுடியோஸில் வந்து வெட்டிங் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம், ஃப்ரேமிங் கட்ஸ் மூலிமா வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்களுக்கு B2B போஸ்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்லாம் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் வந்து மக்குரா ஃபோட்டோகிராஃபி அகாடமி மூலிமா ஆஸ்பைரிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் பிளான்ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின் மூலிமா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு அப்புறம் பெரிய கார்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஈவெண்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குயின்ஸ் ஹால் மூலிமா வந்து நம்ம தருமபுரியில் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாமே நடத்துகிற மாதிரி ஒரு ஏசி ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டிபி டைரிஸ் மூலிமா நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோரிஸு, பீப்புள்ஸ், கல்ச்சர் எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறோம். ரிவீல் போர்ட்ரேட்ஸ் மூலிமா கிளாமர் அண்ட் ஃபேஷன் மற்றும் ப்ரீமியமான ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவுட்ஃபிட் ரெண்டல்ஸ் மூலிமா ஃபேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான க்ரியேட்டிவ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம்.

0: எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். குயின்ஸ் ஹால் மூலிமா வந்து நம்ம தருமபுரியில் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் நடத்துகிற மாதிரி ஒரு ஏசி ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டிபி டைரிஸ் மூலிமா நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோரிஸு, பீப்புள்ஸ், கல்ச்சர் எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம். ரிவீல் போர்ட்ரேட்ஸ் மூலிமா கிளாமர் அண்ட் ஃபேஷன் மற்றும் ப்ரீமியமான ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவுட்ஃபிட் ரெண்டல்ஸ் மூலிமா ஃபேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான க்ரியேட்டிவ் காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டீப் லுக் மாடலிங் மூலிமா வந்து ஆஸ்பிரிங் மாடல்ஸுக்கு வந்து ரேம்ப் வாக், கேஸ்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்ருக்கோம். லவ்விக் ப்ரொடக்ஷன்ஸ் மூலிமா வந்து நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸு, வெப் கண்டென்ட்டு அந்த மாதிரியான சீல்ஸ் எல்லாமே வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். மேடை கனெக்ட் மூலிமா ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு தேவையான அந்த டேலண்ட்ஸோட இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து உருவாக்கிட்டுருக்கோம். அப்புறம் க்ளவுட்ரா இன்ஃப்ளூயன்சஸ் ஹப்னு சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்சஸ் க்ரியேட்டர்ஸு இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்மாக உருவாக்கிட்டுருக்கோம். இது எல்லாமே தனித்தனி பிஸ்னஸ்ஸு மாதிரி தெரிஞ்சாலும் ஒரே ஐடியா தான் வந்து கனெக்ட் பண்ணுறோம். க்ரியேட்டிவிட்டியை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது. இப்போது ஃபோட்டோகிராஃபர், ஸ்டூடெண்ட்டு, மாடலு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, பிஸ்னஸ் ஓனர், இன்ஃப்ளூயன்சரு, ஃபில்ம் மேக்கர், ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ஒரு க்ரியேட்டிவ் ஈக்கோ சிஸ்டம் மூலிமா நம்ம தருமபுரியிலேயே உருவாக்கணுன்றது என்னுடைய வந்து ஆசையாக இருக்குது.
1: சரிங்கய்யா, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் பேசலாம்.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஐயா, இப்போ நீங்க நிறைய பிசினஸ் பத்தி எல்லாம் சொன்னீங்க, இப்படி கிரியேட்டிவிட்டி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி, அப்புறம் என்டர்டைன்மெண்ட் இதெல்லாமே சேர்த்தி, அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்த மாதிரி தான் நம்ம தர்மபுரியில் ஃபோட்டோ ஃபெஸ்டிவல் நடக்க போகுதாமே.
0: ஆமாங்க, இதை நான் வந்து சொல்லி ஆகணும், நம்ம தர்மபுரி மக்களுக்கு வந்து முக்கியமாக ஷேர் பண்ண நினைக்கிறேன். கம்மிங் August 19 புதன்கிழமை உலக புகைப்பட தினத்தை வந்து முன்னிட்டு மதுராபாய் சுந்தரராவ் கல்யாண மண்டபத்தில் வந்து காலையில் 9 நைட் 9 வரைக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் திருவிழா நடக்க இருக்குது. இதை வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் வர வேண்டிய ஈவெண்ட் கிடையாதுங்க, ஃபேமிலிஸ் வரலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், கிட்ஸ் வரலாம், பிஸ்னஸ் ஓனர்ஸ் வரலாம், ஆர்டிஸ்ட்டுங்க வரலாம், கிரியேட்டர்ஸ் வரலாம், யங்ஸ்டர்ஸ் வரலாம். இப்போ ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷனு, ஃபில்ம்ஸு, ஆர்ட்டு, கிரியேட்டிவிட்டி, டெக்னாலஜி, என்டர்டெயின்மெண்ட், நெட்ஒர்க்கிங் எல்லாம் ஒரே இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஃபெஸ்டிவலுங்க. இதில் வந்து ஆர்ட் கேலரி, ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட்டு, ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டு, அப்புறம் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ், ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கிரியேட்டிவ் கிளாமர் ஃபேஷன் ஷோ இருக்குது. அப்புறம் வந்து கிராண்ட் பிரைடல் ஃபேஷன் ஷோ இருக்குது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பெஸ்ட்டு இது ஃபேஷன் டிசைனர் காஸ்ட்யூம் டிசைனருடைய அவார்டுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் லைவ் ஃபோட்டோஷூட் இருக்குது. கிட்ஸ்க்கான ஒரு அவங்களுடைய கலைத்திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கிட்ஸ் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஆர்டிஸ்டுங்களுடைய டேலண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜும் இருக்குது. இது இல்லாமல் வந்து இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இப்போ வந்து படித்தவங்களுக்கு, அதாவது விஸ்காம் படித்தவங்க, அப்புறம் வந்து ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, ஸோ இது மாதிரி எடிட்டிங்கு, அனிமேஷன்ஸ் இவங்களாம் படித்தவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு முகாமும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து கிரியேட்டர்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எல்லாருமே ஒரு நாள் ஃபுல்லும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு தான் இது. முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து விசிட்டர்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ. நான் தருமபுரி மக்களுக்கு வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஈவெண்ட்டை வந்தோம் பார்த்தோன்ற மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டி வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிக்கலாம், உங்கள் மகளுக்கு ஃபேஷன் டிசைனிங் பிடிக்கலாம், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் பிடிக்கலாம், ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸ் வந்து பிடிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து எப்படிலாம் வந்து பண்ணுறது ப்ரமோட் பண்ணுறது அந்த மாதிரி ஐடியாஸ்

0: வந்து கிடைக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சரியான மேடை வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த மேடையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஒரு நாள் முழுவதும் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டால் அவங்களுடைய வாழ்க்கைகளை ஒரு இந்த கிரியேட்டிவ் சார்ந்த, இப்போ ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து இத்தனை வயசு ஆயிடுச்சு என்ன பண்ணி தெரியலன்னு சொல்லிட்டு இருந்த இதெல்லாமே எல்லாருக்குமே வந்து வயதோட தடையில் இல்லைங்க, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய கனவுகள், விடுபட்டு போன அந்த கனவுகள் எல்லாமே வந்து நிறைவேற்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் இங்கே வந்து இருக்கும். கண்டிப்பாக வாங்க, அதனால் குடும்பத்தோடு வாங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. நம்ம தருமபுரியில் கிரியேட்டிவ் கேட்டுவிட்டுனா என்னன்றதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க.
1: மக்களே கண்டிப்பாக எல்லாருமே வந்துடுங்க, இது ஒரு மாபெரும் திருவிழா, பயங்கரமாக நடக்க போகுது. சரிங்க ஐயா, ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசலாம்.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேயர்களே, இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரமாக இணைஞ்சிருக்காரு நம்ம கூட இளம் தொழில் முனைவோர், புகைப்பட கலைஞர் ஆர் மகேஷ்குமார் ராஜா அவர்கள். போட்டோகிராஃபி பற்றி நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. இப்போ இணைப்பில் நேயர் வருக, வணக்கம்.
11: வணக்கம்மா.
1: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
11: மணிமேகலை அங்கிருந்து பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
11: நிறைய தகவல் சொன்னீங்க ஐயா, அப்புறம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடியுதுன்றது பத்தியும் சொல்லிடுங்க. என்னோட கேள்வி பாத்தீங்கன்னா வந்து அப்பளோ வந்து இதுல சிடியில பாத்துட்டு இருந்தோம் நிறைய ப்ரோக்ராம், எல்லா சுப நிகழ்வையும். இப்ப அந்த சிடியில இருக்கிறதே பென்ட்ரைவ்க்கு மாத்தி கொடுத்துருக்கீங்களா? அது மாத்துறது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க.
1: சரிங்கம்மா, உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க.
11: நன்றி
1: நன்றி.
0: இப்போ சிடியில் இருந்தது இது எல்லாமே வந்து ஒரு சிடி வந்து டிவிடி இது எல்லாமே வந்து ஒரு தற்காலிக இதாக தான் இருந்தது. ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து வந்து ஒரு சில இயர்ஸ் மட்டும் தான் பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு மாதிரிலாம் இருந்தது. பட் ஆனால் வந்து ஒரு சில காலத்தில், சப்போஸ் இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா வந்து நம்ம டிஜிட்டல் வரதுக்கு முன்னாடி வந்து VCR டேப் கேசட்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய டிவைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம், மறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இப்போ யாருமே பயன்படுத்துறது இல்லைன்றதுனால. பட் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறோம். இப்போ VCR டேப்பிலிருந்து நம்ம சிடியிலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து இப்போ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து டிஜிட்டலாக வந்து மாற்றிருக்கலாம். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வந்து பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. தருமபுரி ஃபோட்டோ ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து மொத்த கிரியேட்டிவ் டீம் சார்ந்த ஒரு

0: ஒரு பிளாட்ஃபார்ம். இது இதில் வந்து டேலண்ட்டோடைய அவங்களுடைய தனித்திறமைகள், டேலண்ட் அடிஸ்டோட தனித்திறமைகள் எல்லாமே வந்து வெளிப்படுத்தலாம். அப்புறம் வந்து இப்போது குழந்தைகளுக்குமே தனித்திறமைகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்களுமே வந்து அவங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுத்த முடியும். அப்புறம் வந்து இதோட டைமிங் வந்து காலை 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ இதில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சரி, ஃபேஷன் டிசைனரும் சரி, அவங்களுடைய டேலண்ட் ஸ்கில் எல்லாமே வந்து வந்து வெளிப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்துடுங்க.
1: சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா கேட்டுட்ருக்க நேயர்களுக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபியில் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: ஃபோட்டோகிராஃபின்றது பிஸ்னஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலேயுமே வந்து ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ரசனை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து எப்படி வந்து ஒரு பிக்சரை வந்து நம்ம வந்து பார்க்குறோம், அதை எப்படி வந்து கம்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டீட்டெயில்ஸை வச்சு அதை வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து அதிலே ஈடுபாடாக இருக்குதுன்னும் போது நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஆடியன்ஸுக்கு வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னென்னா வந்து ஒரு தாட்டோடு முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. இப்போது வந்து குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க. அப்புறம் வந்து அந்த நம்ம ஊருடைய அமைப்புகள்லாம் வந்து பில்டிங்ஸு, ரோட்ஸு, ஃபேஷன், டெக்னாலஜி எல்லாமே வந்து காலகாலமாக மாறிட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் வந்து ஃபோட்டோகிராஃப் நம்ம எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் மட்டும்தான் வந்து அந்த அந்த மொமெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து குடும்பங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பேரண்ட்ஸை வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து பண்ணுங்கள். குழந்தைங்களோட சைல்டுஹுட்டோடைய மொமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. நம்ம தர்மபுரியோடைய நேச்சர், கல்ச்சர், பீப்புள், ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து அழகை வந்து ரசிங்க, க்ரியேட்டிவிட்டியை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபோட்டோ எடுக்கும்போது கேமராவால் மட்டும் பார்க்காதீங்க, மனசால் பாருங்கள். இது எல்லாமே இருந்தால் அந்த இந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக மாற முடியும்.
1: சிறப்பாக சொன்னீங்க ஐயா. உங்களை நேயர்கள் தொடர்பு கொள்ளணும்னா உங்களோட தொலைபேசி எண்ணும் அப்புறம் மக்குரா குரூப் ஸ்டுடியோவோட அட்ரஸும் சொன்னீங்கன்னா நல்லா.
0: ஓகே, இப்போ வந்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் இதில் வந்து வேலை வாய்ப்பு மாதிரியான ஒரு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுனாலும் நம்மளுடைய மகுரா குரூப்ஸ் வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணோம். நம்ம மகுரா குரூப்ஸ் வந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியில் கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி ஸ்கூல் ஆப்போசிட்டில் சிகே ஸ்ரீனிவாச ராவ் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. என்னுடைய எங்களுடைய வந்து நிறுவனத்தின் காண்டாக்ட் நம்பர் வந்து 8903202244, 8300122929.
1: சரிங்கய்யா. நேர்களே, இன்னைக்கு நம்ம கூட நம்பிக்கை நட்சத்திரமா இணைஞ்சு பல தகவல்களில் பகிர்ந்துகிட்டாரு இளம் தொழில் முனைவோர் புகைப்பட கலைஞர் ஆர் மகேஷ்குமார் ராஜா அவர்கள். அவர்களுக்கு நம்மளோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: தேங்க்யூ.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:01. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: இந்த உலகில் கேள்விகளே இல்லை என்றால் அறிவு வளர்ச்சியே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் கேள்விகளே சிலரது அறிவின்மையையும் வெளிப்படுத்தி விடுகின்றது. நண்பர் புகழ்மதி உருண்டோடி வந்து ஒரு கேள்வியை உருட்டிவிட்டார். இந்த உலகம் உருண்டையானதா தட்டையானதா? ஆஹா, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கேள்வி.

0: நண்பர் புகழ்மதியின் இந்த கேள்வி அறிவு சார்ந்ததா அல்லது அறிவின்மை சார்ந்ததா? என்ன யோசிக்கிறீர்கள்? உடனே இந்த உலகம் உருண்டையானதுதான் என்று பதில் கூறுங்கள். நான் அடுத்த கேள்வியை கேட்க வேண்டும். உலகம் உருண்டை என்றால் அது எங்கே தொடங்கி எங்கே முடிவடைகிறது? அடுத்த கேள்வியை போட்டார். நண்பர் புகழ்மதியின் வினா என்னை சிந்திக்க வைத்தது. நேர்கோட்டிற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது. ஆனால் வட்டத்தில் எந்த புள்ளி தொடக்கம், எந்த புள்ளி முடிவு? சரியான கேள்வி, அவரிடம் கேட்டேன். என்ன புகழ்மதி, திடீரென எதுவும் புரியாத மாதிரி கேள்விகளை எல்லாம் கேட்டு புரிந்த மாதிரி விடையையும் கேள்வி போலவே கேட்டுவிட்டீர்கள்? வாழ்க்கையே ஒரு வட்டம்தான். எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, யாருக்கு தெரியும்? நண்பர் புகழ்மதி சொன்னார், என்னிடத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் எதை எப்போது எப்படி தொடங்குவது, எப்படி தொடர்வது என்றுதான் தெரியவில்லை. இதற்கு பெயர்தான் தொடக்க சிக்கல். சிலர் நன்றாக திட்டமிடுவார்கள். வானுயர உயர்வதற்கான சிந்தனைகளையெல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள். ஆனால் எப்படி தொடங்குவது என்பதில்தான் பெரும் தடுமாற்றத்தில் தவிப்பார்கள். ஓர் இளைஞன் 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவதற்கான ஆயத்தங்களோடு மலையடிவாரம் வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த நேரம் மாலை நேரம். இருட்டத் தொடங்கிவிட்டது. கையில் ஒரு டார்ச் லைட் வைத்திருந்தான். மிக நீளமான, அதிக தொலைவு, ஒளி உமிழக்கூடிய டார்ச் லைட் அது. அடித்து பார்த்தான். 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் தெரிந்தது. மலைத்து போய் நின்று விட்டான். நன்றாக இருட்டியும் விட்டது. எப்படி மலையேறத் தொடங்குவது தெரியவில்லை அவனுக்கு. அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு முதியவர் கையில் ஒரு ஹரிக்கேன் விளக்குடன் வந்து கொண்டிருக்கிறார். அவரை வழிமறைத்து அந்த இளைஞன் கேட்டான், எங்கே பயணம்? மலையேறி உச்சிக்கு போகப் போகிறேன். முதியவர் பதிலளித்தார், இந்த கும்மிருட்டில் எப்படி போகப் போகிறீர்கள்? கையில் உள்ள ஹரிக்கேன் விளக்கை காட்டினார் பெரியவர். இளைஞன் சொன்னான், அடித்தால் 10 அடி தூரத்திற்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய டார்ச் லைட்டை கையில் வைத்திருந்தே மலையேறாமல் நிற்கிறேன். நீங்கள் வைத்திருக்கும் கைவிளக்கு உங்கள் பாதமளவுக்கே தெரியும். இதை வைத்து எப்படி 2500 மீட்டர் உயரமுள்ள மலையில் ஏறுவது? முதியவர் பேசத் தொடங்கினார், தம்பி, உன் டார்ச் லைட்டை இங்கிருந்து இயக்கினால் 10 அடி வெளிச்சம் தெரியும் என்கிறாய். முதலில் இங்கிருந்து அடி, நடக்க ஆரம்பித்தால் அடுத்தடுத்த 10 அடிகள் தெரியத் தொடங்கும். நீ முடிவில் மலை உச்சியை அடைந்து விடலாம். உன் விளக்கு கூட அதிகபட்சம். என்னிடம் உள்ள விளக்கோ காலடி அளவுக்கே தெரியும். நடக்க அடிமேல் அடி எடுத்து வைக்க வெளிச்சம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மலை உச்சியை அடைந்து விடலாம். இளைஞன் புரியத் தொடங்கினான், 10,000 மைல் பயணம் கூட முதலில் எடுத்து வைக்கப் போகும் ஓர் அடியில் இருந்துதான் தொடங்குகிறது. எடுத்து வைப்போம் முதல் அடியை. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: இனி காலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சாலையில பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். சாலையில போகும்போது இருசக்கர வாகனத்துல போறவங்க ஹெல்மெட் போட்டு போங்க, 4 சக்கர வாகனத்துல போறவங்க சீட் பெல்ட் போட்டு போங்க. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்

0: మెకానికల్ అండ్ ఎలక్ట్రానిక్స్, మెకానికల్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స், బయోమెడికల్ இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: பாட்டி, குழக்கட்ட சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: முத்தாயம்மாள்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நீங்கள் கேட்டவை நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலிலேயே கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை உங்களுடைய குரலையே வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு 40 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலையே நிகழ்ச்சியில கேட்கலாம். அந்த வகையில நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில முதல் பாடலை விரும்பி கேட்டுக்கக்கூடிய நேயர்,
6: பூசாரிப்பட்டியிலிருந்து நான் ரஞ்சித் பேசுறேன். எனக்கு காதல் கோட்டை படத்துல இருந்து சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது என்ற பாட்டு நீங்க கொஞ்சம் போட்டீங்க.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்
3: தருமபுரி பம்பளைக்கு காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கீழ்நாக்கம்பட்டியிலிருந்து சிவகாமி பேசுகிறேன். என் பிடித்த பாடல் அண்ணாத்த படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல். நன்றி.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7 கேட்டிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
9: தருமபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். அம்மா, திண்டுக்கல் நாகல் நகர், நடராஜன்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் சரியா 10:30. நீங்கள் கேட்டுக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்.
10: இனிய காலை வணக்கம் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும். சொல்வது கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோப நகர் நாகராஜ். எனக்கு பிடித்த பாடல் கனவே கலையாதே படத்திலிருந்து பூசு மஞ்சள் பூசு மஞ்சள்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம்

0: முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
4: நேரம் சரியா 10:40. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
5: பண்பலைக்கு வணக்கம். என் பெயர் சத்யமூர்த்தி, ஊர் பெயர் தார்காடு ஐயங்காடு, படம் நாட்டாமை, பாடல் கொட்டப்போக்கு குழந்தை வத்தலை.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தாத்தா, இது என்ன செடி?
4: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யற
3: தாத்தா? வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
4: எதுக்கு?
3: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
4: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
5: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாலை கேட்டுக்கக்கூடிய நேயர்
7: வணக்கம். நான் செந்தில் பேசுறேன், வெளிச்சண்டையிலிருந்து. காதலர் தினம் படத்திலிருந்து ரோஜா ரோஜா அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் போடுங்க. நன்றி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நீங்கள் கேட்ட வய நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர்
3: மல்லிகா. மே மாதம் படத்திலிருந்து மார்கழி பூ பாட்டு.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் தாங்க நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, என்ன ரெசிபி அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய ரெசிபியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு புட்டு. பொதுவாக நம்ம புட்டு அரிசி மாவு புட்டு கேள்விப்பட்டிருப்போம், ராகி மாவு புட்டு கேள்விப்பட்டிருப்போம், செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இதே ஸ்டைலில் தான் கோதுமை மாவில் எப்படி புட்டு செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? சரி, முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தாங்க ஆகும். ஏன்னா புட்டு வேகிற நேரம் தான் நம்ம செய்யக்கூடிய நேரம். மற்றபடி இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான், எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். சரி, என்னென்னு தெரிஞ்சுப்போமா? ஒரு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். அப்புறம் நெய் 1/3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். சரி, எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 2 கப் கோதுமை மாவு, அதை ஒரு பவுலில் கொட்டி உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து மாவை கையில் எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா உதிராமல் அப்படியே கிணும். இதுதான் வந்து மாவுக்கான பதம், சரிங்களா? இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இட்லி பாத்திரத்திலே வந்து தண்ணியை வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடியில் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சி ஜாரில் அடித்து அந்த மாவு, அது கூட தேங்காய் துருவல், அப்புறம் ஏலக்காய் தூள், இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நாம் இப்போது அந்த இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் இல்லையா அது மேலே வச்சிடலாங்க.

0: வச்சு மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டும். எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். இப்போது 20 minutes ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு வாணலியில் கொட்டிக்கலாங்க. வாணலி இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். கொட்டினதும் அதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. கிளறணும் அப்படின்னா சுவையான கோதுமை மாவு புட்டு தயாராகிடுது. நிறைய பேர் வந்து ராகி மாவில் செய்வாங்க, அது கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதே வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி கோதுமை மாவு புட்டு. இந்த புட்டு நீங்க கோதுமை மாவுல மட்டும் இல்லைங்க, சிறுதானியத்திலும் செய்யலாம். உதாரணமா சிகப்பரிசியில புட்டு, அப்புறம் கருப்பு கவுனி புட்டு, இந்த மாதிரி விதவிதமா வெரைட்டியா புட்டு செஞ்சு சாப்பிடலாங்க. இந்த புட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா மட்டும் இல்லைங்க, ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இனிப்பு தான் செய்யணும் அப்படின்றதில்ல, இதையே வந்து நம்ம தாளித்தோம் அப்படின்னா காரப்புட்டும் தயாராகிடும். என்ன நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெங்காயம் மிளகாய் போட்டு தாளிக்கணும், அவ்வளோதாங்க. மீண்டும் இன்னொரு நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: நேரம் 11:05. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் பூவே பெண் பூவே. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
9: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமா வளம் வர காத்திருக்கு. தோழிகள், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள். புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 04-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

0: பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இனிப்புல இப்ப நம்ம கூட பேசுற தோழிய சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: முட்டுப்பட்டி இருந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? நலமா இருக்கோங்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோம் மேடம்.
5: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
6: கண்ணு பட போகுதுல ஆனந்தமா அந்த பாட்டு போடுங்க மேடம்.
5: கேட்டலாங்கம்மா. இனிப்புல இணைந்தமைக்கு நன்றி. நன்றிங்கம்மா.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
13: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
11: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
15: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ரசித்து கொண்டிருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்றைய நிகழ்ச்சி பாவை விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்புல இணையற அடுத்த தோழி கூட பேசிடலாம். வருக, வணக்கம்.
16: வணக்கம் மேம்.
15: வணக்கம் அம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? சரிங்கம்மா.
16: 20 கோடி நினைவுகள் பெண்கள் என்ற பாட்டு
15: கேட்டலாங்கம்மா. நன்றி
16: நன்றி.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை

0: கொடுத்தாலும் வாங்குவாங்க. அப்ப
1: நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
9: நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம் அம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: நாங்க திருமல்வாரில இருந்து சாந்தி பேசுறேன்.
9: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
10: கரகாட்டக்காரன்ல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே
9: கேட்கலாம் அம்மா. நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஏகா, செய்தி தெரியுமா?
3: என்னடி?
2: நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
3: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேரம் 11:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்புல நம்ம கூட இப்ப நேர தோழி வருக. வணக்கம். வணக்கம் அம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: சத்தல்மலை அடையாரத்துல இருந்து சௌதாமணி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கேன்.
6: சரிங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
7: ஒன்று படம்.
6: சரிங்கம்மா.
7: அதுல பூ தொடுத்து மாலை பாட்டு
6: கேட்டலாமம்மா. நன்றி.
7: நன்றி.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில தோழிகள் அவங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட இணைப்புல இணையற நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் அம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: நலமா
4: இருக்குங்கம்மா.
5: அரண்மனைகளிலிருந்து ஒரு நல்ல பாடலாம்
4: கொடுத்துருங்க. உங்களுக்காகவும் கேட்டுடலாம். நன்றி.
5: சரிங்க. நன்றி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: பெண் பூவே நிகழ்ச்சியில் இப்போ இணையிற தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்? சரி அம்மா, நீங்க பேசுறது சரியா கேட்கல. சரிங்கம்மா, உங்க இணைப்பு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நன்றிம்மா.

0: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 264.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப இணைப்புல இணையும் தோழி வருக. வணக்கம்.
9: வணக்கம்மா.
8: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து கிராம் சஜயங்கள்மா.
0: சரிங்கம்மா.
1: அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாடுறோம்.
0: சரிங்கம்மா, கேட்டுடலாம். நன்றி.
1: நன்றி.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் நன்றிகள்.

12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். இன்று பல் பராமரிப்பு குறித்து என் கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்று அங்கங்க வேளாண்மையில் கலை மேலாண்மை பற்றி திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.பி. ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இரண்டு 2:30 பூங்கொத்து. 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்று. 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். ஆறு 6:30 மாநில செய்திகள். 6:41 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

எட்டு மணிக்கு இளந்தென்றல் சினிமா சினிமாவாக இன்று. எட்டு முப்பதற்கு எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நாடாளுமன்றத்தில் இன்று. ஒன்பது மணிக்கு செய்திகளை தொடர்ந்து ஸ்பாட்லைட். இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இடைவிடாத இசைமலை. இரவு பத்து மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். தொடர்ந்து சுகமான ராகங்கள் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. பதினொன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: civilian property. In the U.S., several states are issuing special proclamations to commemorate August 15 as India Day, celebrating India's independence, rich heritage and diversity, as well as the growing contributions of the Indian American diaspora to the American fabric. The India Meteorological Department has issued a red colour warning for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Gangetic, West Bengal and Odisha today. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
2: JSW Neo Steel, வானு எந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW Neo Steel.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நீங்கள் இனி கேட்கலாம்.
1: மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் பல் பராமரிப்பு பற்றி டாக்டர் என் கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: வணக்கம்.
3: சொல்லுங்க டாக்டர், எத்தனை வருடமா வந்து நீங்க பல் டாக்டரா இருக்கீங்க?
2: நான் 3 வருஷமா பல் மருத்துவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பேஷன்ஸ வந்து பெயின் இல்லாம வலி இல்லாம உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன்.
3: ஓகே. பல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது நம்ம மக்களோட பல் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கிறதுதான்.
4: மத்த மாவட்டங்கள்ல பாக்கும்போது தர்மபுரியில பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல்லுல வந்து மஞ்சள் கரை இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படி வந்து அந்த மஞ்சள் கரை இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணா நம்ம அதை வந்து போக்க முடியும், இல்லைன்னா அந்த மாதிரி மஞ்சள் கரை வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: காரணம் என்னன்னா நம்மளோட அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு மினரல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் பல் வந்து கரையாறதுக்கான காரணம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் பேஸ்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பேஸ்ட்ல வந்து நான் ஃப்ளூரைட் பேஸ்ட் அப்படின்றது யூஸ் பண்ற ரொம்ப பெஸ்ட்.
3: அதாவது நம்மளோட தண்ணில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரைடு அப்படின்ற ஒரு லெவல் வந்து அதிகமா இருக்கு, அதனால அது இல்லாத வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றீங்க. ஓகே. இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம பல்லோட ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம், அதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
2: இப்போ ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா, நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்ட்டு. நம்ம நல்லா சாப்பாட மென்னு சாப்பிட்றதுக்கு தேவையான பல்லு, சாப்பாட மென்னு சாப்பிட்டாதான் வயிறு வந்து சரிமானம் பண்ண முடியும். அது கண்டிப்பா பல்லு ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்து சாப்பிட மாட்டேக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பூச்சி மாத்திரை வாங்கி தராங்க, இல்ல சத்து கஞ்சி பண்ணி தராங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பல்லு செக் பண்ணணும். பல்லு மென்னு சாப்பிட்றதுக்கு குழந்தைக்கு சௌரியமா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் பல்லுனால என்ன பிரச்சனை, உடம்புக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ஒழுங்கா சாப்பிடாம, அது ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் பல்லு ஈரல் வந்து ரொம்ப வீக்கமா இருந்துச்சு, வீங்கி ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரத்தம் மூலமா சில பாக்டீரியாஸ் போய் அஃபெக்ட் பண்ணி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம்.
3: ஓ, அதாவது பல்லு வந்து நம்ம சரியா பராமரிக்கல அப்படின்னா அதனால நம்மளுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்து வரலாம் அப்படின்னு சொல்றீங்க?
2: கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு.
3: அப்படின்னா நம்ம மக்களுக்கு வந்து பல்லு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சே ஆகணும்.
2: கண்டிப்பா.
3: ஓகே. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி வந்து பல்லு வந்து விளக்கலாம்?
2: கண்டிப்பா 2 times பிரஷ் பண்ணணும். இது வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு, இல்ல பெட் ரிட்டன் பேஷன்ஸ், அதாவது படுத்த படுக்கலே இருக்க பேஷன்ஸ்க்கு வந்து ஒரு டைம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அப்புறமும் பிரஷ் பண்றது, அட்லீஸ்ட் மவுத் வாஷ் யூஸ் பண்றது ரெக்கமெண்ட் பண்றோம்.
3: கண்டிப்பா. நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் அந்த நம்ம சாப்பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லுல வந்து ஊட்டிட்டு இருக்கோம். முக்கியமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட பல்லுல வந்து அந்த சாதம் இருக்கு இல்லையா, சாதமோ இல்ல வேற ஏதோ பொருள் இருக்கு,

0: அப்படின்னா அதை குச்சி வச்சோ இல்ல பின்னு வச்சோ பாத்தீங்கன்னா அதை வந்து எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி பண்றது வந்து நல்ல முறையா
1: இல்ல? அது முற்றிலும் ரொம்ப தப்பான முறை. அதுக்கு பதிலா ஃப்ளாசிங் டெக்னிக் இருக்கு. ஃப்ளாசிங்னா என்னன்னா நூல் மாதிரி இருக்கும், அது எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். ஃப்ளாஸ் அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க. ரெண்டு பல்லுக்கு இடையில மாட்டி இருக்க சாப்பாடை வந்து இப்படிதான் எடுக்கணுமே தவிர்த்து குச்சி வச்சோ இல்ல பின் போட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான முறை.
0: நம்ம ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. நம்மளோட பல்ல வந்து என்ன முறையில வந்து, அதாவது எந்த மாதிரி வந்து நம்ம பல்ல வந்து துளக்கலாம், இந்த மாதிரி வந்து பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: இப்ப நம்ம எப்படி பல் விளக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ப்ரஷ் இதுலயே வந்து மூணு வெரைட்டி ப்ரஷ் இருக்கு, சாஃப்ட், மீடியம், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மோஸ்ட் ஆஃப் சாஃப்ட் வந்து எப்படின்னா ஈர ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரத்தம் வர மாதிரி பேஷண்ட்க்கு சாஃப்ட் யூஸ் பண்ணலாம். மீடியம் நார்மலா இருக்க எல்லாமே மீடியம் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம்.
0: எத்தனை நிமிடம் வந்து நம்ம வந்து பல்லு விளக்கலாம்?
1: கண்டிப்பா 2 நிமிஷம் பல்லு விளக்கணும். இப்ப அவசர அவசரமா எல்லாம் ரஷ் பண்றாங்கல்ல வேக வேகமா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் பல்லு விளக்கணும். காலையிலயும் பல்லு விளக்கணும், நைட்டும் பல்லு விளக்கணும்.
0: பல்லு விளக்கணும் அப்படின்னாலே நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கவலையா இருக்கு. சோ குழந்தைங்க வந்து பல்லு வந்து சரியா விளக்காதனாலயே அவங்களுக்கு பூச்சி பற்கள் வருது அப்படின்றோம். பல்லு சரியா விளக்காதனாலதான் குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி பல்லு வருதா? இல்ல நம்ம வந்து சாக்லேட்ஸ் இப்ப வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து செய்யல, நம்ம சொன்னதை வந்து சாப்பிடலன்னா சாக்லேட் வாங்கி தரேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி சாக்லேட் நிறைய சாப்பிடறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பல் சொத்த வருதா? இல்ல சரியா பல்லு விளக்காதனால அதை பராமரிக்கிறதுனால உங்களுக்கு சொத்த பல் வருதுங்களா?
1: இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களை வந்து சாக்லேட்டோ ஸ்வீட்டோ கொடுக்காம வளர்க்கறது ரொம்ப கஷ்டம், அது முடியாத காரியம்.
0: கண்டிப்பா
1: குழந்தைங்களுக்கு வந்து பல்லு விளக்கறது வந்து மெயின்டைன் பண்றதுலதான் இருக்கு. அவர் அம்மாவோ அப்பாவோ வந்து குழந்தைங்களுக்கு 8 வயசு வரைக்கும் கூட இருந்து ப்ரஷ் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ணணும்.
0: ஓகே, அதாவது ஒரு 8 வயசு வரைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு வந்து பல்லு விளக்கணும். அவங்களே விளக்குறேன்னு சொன்னாலும் நம்ம கூட இருந்து ஒழுங்கா விளக்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
1: அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ் லெவலுக்கு வந்து இந்த டிப்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா வைக்க கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ பேஸ்ட் வைக்கணும் அப்படின்னா ஒரு அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசி அளவுக்கு தான் பேஸ்ட் வைக்கணும் 4 வயசு குழந்தை வரைக்குமே.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ப்ரஷ் இருக்குன்னா ப்ரஷிலோட நுனியில இருந்து அது முடியற வரைக்கும் பேஸ்ட் ஃபுல்லா வைப்பாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு நிறைய நுர வரும், நம்ம ஒழுங்கா விளக்குறோம் அப்படின்னு மாதிரி நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் முற்றிலும் தவறு. குழந்தைங்களுக்கு ஒரு அரிசி அளவு தான் வந்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப.
1: பெரியவங்களுக்கு ஒரு பட்டாணி சைஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் பேஸ்ட் யூஸ் பண்ணணும்.
0: நமக்குமே வந்து பட்டாணி சைஸ் தான் வந்து நம்ம பேஸ்ட் வச்சு விளக்கணும். எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நம்மளோட ப்ரஷ்ஷை வந்து நம்ம மாத்திக்கிறது நல்லது?
1: அப்படி சொல்றதை விட என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரஷ் வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த பிரிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து பெண்டா இருக்கு, வளைஞ்சிருக்கு அப்படின்னாவே ப்ரஷ் மாத்தணும். ப்ரஷ் நல்லாவே இருக்கு, இந்த தேயவே மாட்டுக்குது வருஷ கணக்கானாலையும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 3-4 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப குழந்தைங்க ப்ரஷ் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க வந்து ப்ரஷ் வந்து மென்னுடுவாங்க ஈஸியா, அதோட பிரிஸ்டல்ஸ் எல்லாம் மடங்கிடும் இல்லையா. அப்ப வந்து அந்த மாதிரி மடங்கிருச்சுன்னா டக்குன்னு மாத்துறது பெஸ்ட். குழந்தைங்களுக்கு குழந்தைங்க ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு, அது வாங்கி கொடுக்கறது
0: நல்லது. எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம பல்ல வந்து பரிசோதனை செய்யறது வந்து ரொம்ப நல்லது?
1: அது நார்மலா ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்ல அப்படின்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட்.
0: 6 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: இப்போ சக்கரை நோய் இருக்கு இல்ல, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு இல்ல, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா 3-4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து டென்டல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமானது.
0: ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் பராமரிக்கிறது வந்து நம்ம எப்படி தொடங்கலாம், என்ன மாதிரி உணவுகள்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்காம தவிர்க்கலாம், பல்லு உறுதியாகிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
1: குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னா கிரன்ச்சியா இது இருக்குது கொடுக்கலாம், கேரட், அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ், வெண்ணெய், இதெல்லாம் பல்லுக்கு ரொம்ப நல்லது.
0: குழந்தைங்களுக்கு
1: என்னென்ன கொடுக்க கூடாது அப்படின்னா சாக்லேட்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்குது, கடக் முடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றது, அப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சோடா ஐட்டம்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். எப்பயோ ஒரு நாள் கொடுக்கலாம், டெய்லியும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஆசிட் மாதிரி தான், அதை பல்லை வந்து அரிச்சு சொத்தையாக்கிரும்.
0: இப்போ இருக்க குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டிலில் இருக்கிற அந்த சோடா மாதிரி ஐட்டங்கள் தான் வந்து நிறைய வந்து வாங்கி குடிக்கிறாங்க, என்னமோ அவங்களுக்கும் வந்து செரிமானம் ஆக மாட்டேன்ற மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ அதை முற்றிலுமாக குழந்தைங்களுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியமான பற்களுக்கு நம்ம எப்படி வந்து நம்ம பல்ல வச்சுக்கணும், என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும்?
1: கண்டிப்பா 2 டைம் ப்ரஷ் பண்ணணும், காலையில எந்திரிச்சதையும் ப்ரஷ் பண்ணணும், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணணும், அப்புறம் டெய்லி ஃப்ளாசிங் பண்ணணும், அந்த நூல் வச்சு கிளீன் பண்ணணும் 2 பல்லுக்கு நடுவில். அப்புறம் பல்லுல வந்து ஏதாவது சின்னதா ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது, பல்லு ஒரு பல் மட்டும் சிலர்

0: சேஞ்ச் ஆகும்,
1: ம்
0: அந்த மாதிரி இருக்குது. இல்லை ஈயிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னா வந்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு.
1: ஓகே. பல் சொத்தை வந்து நம்மளுக்கு எதனால வருது, இதுக்கான முக்கிய காரணம் வந்து நீங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க?
0: நான் 3 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ராக்டிஸில் மெயின் ரீசன் என்னென்னா குச்சி வச்சு குத்துறது, சேஃப்டி பின் வச்சு குத்துறது தான். அதனால தான் வந்து அதிக சொத்தை வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ரஷ் ஒழுங்காக விளக்காமல் இருப்பாங்கள்ல, பல் ஒழுங்காக விளக்காதனால சொத்தை வருது. ஸ்வீட் சாப்பிட்றதுனால சொத்தை வருதுன்றது வந்து முற்றிலும் தவறு. நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வந்து ஸ்வீட் இல்லாமல் எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடுறது இல்லை இல்லையா. ஸ்வீட் சாப்பிட்லாம், ஆனால் நம்ம ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுற மெத்தட் இருக்குது.
1: என்ன சொல்றீங்க, ஸ்வீட் சாப்பிட்டா தானே சொத்துப்பிள்ளையே வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். சோ ஸ்வீட் சாப்பிடுறதுனால வராது, நம்ம வந்து குச்சியோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பின்னோ வச்சு குத்துறதுனாலயோ ஒழுங்கா பல்லு விளக்காதனாலயோ நம்மளுக்கு பல் சத்தம் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்மளோட ஈறுகள்ல வந்து நம்ம பல்லு விளக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது வந்து சாப்பிடும் போதோ ரத்தம் வருது இல்லையா, அது வந்து எதனால வந்து ரத்தம் வருது, அதுக்கு நம்ம என்ன மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம்?
0: ஈர் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா எல்லார் பல்லலையும் லைட்டா ஈர் கிட்ட அந்த பல்லல பார்த்தா மஞ்சள் கலரா வந்து கரை மாதிரி படிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த கரை படிஞ்சிருக்க அவங்க எப்ப பார்த்தாங்க அப்படின்னாவே டாக்டரை பார்த்து, நாங்க டென்டல் சேர்ல கிளீன் பண்ணிக்கிறது பெஸ்ட். அந்த கரை வந்து அப்படியே விட்டோம், கிளீன் பண்ணாம விட்டோம் அப்படின்னா வந்து ஈர் வீக் ஆயிடும். அப்போ ஈர்ல இருந்து ரத்தம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பல்லு வந்து ஆட ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் விழுந்துடும்.
1: ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேரில் வந்து சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது ஒரு வாழை பூவையோ இல்லை வந்து தேங்காவோட குட்டி பிஞ்செலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கடிச்சிட்டா நம்மளோட பல் வந்து கரையாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் கரை ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மைதானா, அப்படி கரையாயிடுமா? அப்படி கரையாயிட்டா உடனே நம்ம மருத்துவரை பார்த்தா அந்த கரையை நீக்கலாமா, இல்லை அதுக்கு என்ன வந்து நம்ம பண்ணலாம்?
0: இல்லை இல்லை, இது முற்றிலும் தவறானது. அதனால் கரை ஆகுறது இல்லை. சின்ன வயசில் ஏதாவது விளையாடும் போது முன்பல்லல் அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து அதனால் கரையாகும். இல்லை தர்மபுரி மக்களுக்கு வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் தண்ணியில் அதிகமாக இருக்கனால அதனால் கரை ஆகலாம்.

0: இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ரஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ரஷ்லாம் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம மிஷின் மாதிரி ஆன் பண்ணி விளக்குறது இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதான். அதை வந்து நம்ம வரவேற்கலாமா இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாது?
1: வரவேற்கலாம், யாருக்கு அது வரவேற்கலான்றது இருக்கு இல்லையா. நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கையில் நல்லா வேலை செய்யணும்னா யூஸ் பண்ணலாம். அது எலக்ட்ரிக் ப்ரஷ் யாருக்காக உருவாக்குனதுன்னு பார்த்தோன்னா பெட்லேயே படுத்துருக்காங்க இல்லையா, படுத்த படுக்கையாக இருக்க பேஷண்ட்ஸ் தான் அது இது பண்ணுது. ஆக்சுவலாக நார்மலாக இருக்க குழந்தைங்களுக்கு எலக்ட்ரிக் ப்ரஷ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது எலக்ட்ரிக் ப்ரஷ் நம்ம பழகிட்டோன்னா அவங்களோட கை மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாதிக்கும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பல்லுக்கு வந்து கிளிப்பு போடணும், என் பல்லு வந்து ரொம்ப நேராக இல்லை, இல்லைன்னா என்னோட வாய்க்கு வெளியே வந்து என்னோட பல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளிப்பு போடுறாங்க. அந்த மாதிரி கிளிப் வந்து நம்ம எத்தனை வயதுக்கு மேல வந்து நம்ம அதை போடலாம், அப்படி போட்டா நல்லது?
1: அந்த மாதிரி கிளிப் போடுறது வந்து 11 to 14 வயசுக்குள்ள போடுறது ரொம்ப நல்லது. அதாவது பால் பல் எல்லாம் விழுந்துட்டு பர்மனன்ட் பல் வரும், அந்த டைம்ல போடுறது ரொம்ப பெஸ்ட். இல்ல சில குழந்தைங்களுக்கு வந்து தாட வளர்ச்சியே முன்ன பின்ன இருக்கும், சிலருக்கு தாட வளர்ச்சியே இருக்காது, மேல் தாட சின்னதாகவும் கீழ் தாட பெருசு, இல்ல மேல் தாட பெருசு கீழ் தாட சின்னதாகவும் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 7 வயசுல இருந்து நம்ம போடுறது ரொம்ப பெஸ்ட். கிளிப் இல்ல, அதுக்கு வேற முறையான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்றோம்.
0: இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து வாயில வந்து துர்நாற்றம் வரும், அதனால வந்துட்டு அவங்க ஒழுங்கா பல்லு விளக்காதனாலயோ இல்ல வந்து வேற ஏதாவது சாப்பிட்டதுனாலயோ வரும். அந்த மாதிரி வாயில துர்நாற்றம் வருது அப்படின்னா அதுக்கு இன்னும் முக்கியமான காரணம் இருக்கும், அது எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம்?
1: முக்கியமான காரணம் என்னன்னா எல்லாரும் பல்லு வளர்க்கறத பத்தி தான் பேசுறோம், நாக்கு கிளீன் பண்றத பத்தி யாரும் சொல்றது கிடையாது. கண்டிப்பா நாக்கு கிளீன் பண்ணணும், நாக்கு கிளீனா இல்லைன்னா ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ரெகுலரா வந்து வெங்காயம், இப்ப சில்லி சிக்கன்னா வெங்காயம் பச்சையா சாப்பிடறோம் இல்லையா, அப்போ சிவியர் ஸ்மெல் இருக்கும். பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல் வந்து கண்டிப்பா இருக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேட் பிரீத் இருக்கிறது ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால குளுக்கோஸ் லெவல் வாயில் அதிகமாக இருக்கும், பாக்டீரியா ரியாக்ட் ஆகி அந்த ஒரு மாதிரி சுகரி ஸ்மெல் மாதிரி ஒரு மாதிரி பேட் பிரீத் வந்து காஸ் பண்ணும்.
0: ஓ, அதாவது சர்க்கரை நோய்கள் இருக்கவங்களுக்கு அதிகமாக வந்து வாய் துர்நாற்றம் இருக்கிறது இப்போ வந்து நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள், ஒரு பிரெக்னெண்டாக இருக்க ஒருத்தவங்க வந்து பல் சம்பந்தப்பட்ட பரிசோதனைலாம் வந்து பண்ணிக்கலாமா? அவங்களுக்கு வந்து அது ஆரோக்கியமானதா?
1: பரிசோதனை பண்ணிக்கலாம், ஆனா ட்ரீட்மெண்ட்ன்றத வந்து யோசிச்சுதான் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 months வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் 4, 5, 6 months வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்றது இருக்கு, ரொம்ப கூச்சமா இருக்கு, வலியா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல

0: எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அழகு சாதனமான ட்ரீட்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து உதடு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நம்மளுக்கு பற்களுக்கும் வந்து எதனா பாதிப்பு வந்துகள் இருக்குங்களா?
0: கண்டிப்பாக அந்த புகையில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து ஈரை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஈரை அஃபெக்ட் பண்ணால் பல்லும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு லிப்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகாது, பல்லுமே அவங்களுக்கு வந்து எல்லோவில் ப்ரௌன் கலராக மாறிடும்.
1: புகைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு பல்லும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போது எனக்கு வந்து பல் சம்மந்தப்பட்ட இப்போ வந்து எனக்கு வலி வருது இல்லை சாப்பிடும்போது கூசுது அப்படின்னா எந்த ஒரு நிலை வரும்போது நான் உடனே வந்து பல் மருத்துவரை வந்து அணுகிறது ரொம்ப நல்லது?
0: எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, லைட்டாக சூடாக சாப்பிடும் போது இல்லை சில்லுன்னு சாப்பிடும் போது ஒரு சென்சிட்டிவிட்டி ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போவே பல் டாக்டரை பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டில் முடிஞ்சிடும்.
1: இப்போது எனக்கு வந்து பல் வலி வருது அப்படின்னா வீட்டில் இருக்க நிறைய பெரியவங்களோ இல்லை நம்ம வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கவங்களோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு ஒன்று வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், அப்போ வந்து பல் வலி கம்மியாகும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே நம்ம பல் வலிக்கு வந்து ஏதாவது மருந்து அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி வந்து பண்ணுறது நல்லதுங்களா இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே நம்ம டாக்டர் வந்து பார்க்கறது தான் நல்லதுங்களா?
0: வீட்டு வைத்தியம் வந்து டெம்பரவரி தான், அப்போதைக்கு பெயின் ரிலீஃப் ஆகும் கிராம்பு, அதை நான் எப்பயும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டாக்டர் பார்க்கறது பெஸ்ட். டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும்.
1: வீட்டில் பண்றது இல்லாம அப்போதைக்கு அதை பண்ணிட்டு நீங்க உடனே மருத்துவர் வந்து பார்க்கறது நல்லது அப்படின்றீங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட சொல்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லதுங்களா? ஏன்னா கரும்பு வந்து குழந்தைங்களால கடிச்சு வந்து சாப்பிடறது ரொம்ப கடினமா இருக்கும், அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது தானா? இதெல்லாம் அதெல்லாம் வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க?
0: அது அவங்க பல் கண்டிஷன்ஸ் பொறுத்து இருக்கு. பல் நல்லா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். இப்ப பல் வந்து ஆடுற ஸ்டேஜ்ல இருக்கு, 7 வயசு 8 வயசு இல்ல பல் ஆட்டோ இருக்கு இல்லையா, பால் பல் ஆடி விழும், அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல குடுக்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, பெரியவங்க இப்ப வயதானவங்க எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தவிர்க்கிறது முற்றிலும் நல்லது, என்னால வந்து இது சாப்பிட்டா எனக்கு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்ன்றாங்க, அவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து தவிர்க்கலாம் வயதானவங்க?
0: வயதானவங்க வந்து ஹார்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பல்லு பிரச்சனை மட்டும் இல்லை, ரொம்ப ஹார்டாக எதுவும் கடிச்சாங்கன்னா அந்த சைடு வாயை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த எலும்பு பிரச்சனை கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
1: அதாவது இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி உணவுகள்லாம் சொல்றீங்க, அவங்க வந்து சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க இல்லையா, ஸோ அது வந்து வயதானவங்க வந்து சாப்பிடலாமா?
0: தாராளமாக சாப்பிட்லாம். அவங்க பல் மெல் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கான்னு பார்க்கணும்.
1: ஓகே, எனக்கு என்னால் வந்து சாப்பிட முடியும் என் பல்லுக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வாயில் எண்ணெய் ஊற்றி வந்து கொப்பளிச்சு வந்து பண்ணுவாங்க. ஸோ எண்ணெய் ஊற்றி கொப்பளிக்கிறது வந்து ஒரு நல்ல முறையாக அதை வந்து நம்ம பயன்படுத்தலாமா பின்பற்றலாமா இல்லை அது வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்களா?
0: எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்கின்றது வந்து ரொம்ப நல்ல முறை தான், பண்ணலாம். ஆனால் அதை பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணுறதுல தான் மெயின் இது இருக்கு.
1: ஓ, அதாவது நம்ம பல்லு விளக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி வாயில் எண்ணெய் ஊற்றி கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பல்லு விளக்கணும் அப்படின்றீங்க?
0: ஆமாம். இன்னொன்று, எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிச்சுட்டா அது வந்து நம்ம இதில் சிங்க்லேயோ இந்த மாதிரி வந்து துப்பக்கூடாது, தனியாக தான் வந்து துப்பணும். சிங்கில் துப்பணும்னா பிளாக்.
1: ஓகே, அதுலேயே நம்ம அகைன் வந்து நம்ம பாத்திரங்கள்லாம் விளக்குவோம், ஸோ அதனால வந்து ஏதாவது பாதிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி?
0: இல்லை, அது பிளாக் ஆகிடும், அந்த டோட்டல் அந்த வாட்டர்வே கனெக்ஷனே பிளாக் ஆகிடும்.
1: என்னனால அது வந்து அப்படி ஆயிரும்ன்றீங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூமர் அந்த மாதிரிலாம் வந்து சுவிங்கம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பல்லுக்கு ஆரோக்கியம் தானா இல்லை அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணுங்களா?
0: இல்லை, அது ரெகுலராக எதுவும் பண்ண வேணாம், எப்பயாச்சும் ஒரு டைம் கொடுக்கலாம். ஆனால் அவங்க முழுங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
1: கண்டிப்பாக, ஆனால் பூமர் கொடுக்குறோன்னால
0: பல்லுக்கு எந்த எஃபெக்டும் இல்லை.
1: ஓகே, பல்லு விளக்குனா உடனே வந்துட்டு நம்ம தண்ணியில் வந்து குளிக்கணும். ஆனால் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பல்லு விளக்குவாங்க, அதாவது அந்த நுரை வருது அப்படின்ட்டு அதில் விளையாடிக்கிட்டே விளக்குவாங்க. எவ்வளவு நேரம் வந்து நம்ம மினிமமாக வந்து குறைஞ்சபட்சம் இவ்வளோ நேரம் விளக்கணும், இவ்வளோ நேரத்துக்கு மேலே விளக்க தேவையில்லை, இவ்வளோ போதும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து சொல்லுவீங்க?
0: 2 நிமிஷம் கண்டிப்பாக பல்லு விளக்கணும்.
1: ஓகே, குறைஞ்சது 2 நிமிஷமாவது பல்லு விளக்கணும்.
0: பல்லு விளக்கணும், அது பல்லு விளக்குறது வந்து ப்ரஷ்ஷை வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் பல்லு விளக்கணும். ரைட் லெஃப்ட் இப்படி போட்டு விளக்கக்கூடாது, சர்க்குலர் மோஷன்ல விளக்கிறது ரொம்ப அவசியமானது.
1: ஓகே ஓகே, அதாவது நேரா நம்ம விளக்காம ஒரு ரவுண்டா வந்து நம்ம பல்ல வந்து மேலே கீழே சைடுல இருந்து எல்லா பக்கமும் விளக்கணும் அப்படின்னு.
0: இன்னைக்கு எல்லாரும் நம்புறது என்னன்னா, நான் பல்லு விளக்கிட்டேன், என் பல்லுல இருக்க எல்லா இதுவும் கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்புறோம். ஆனா அது வந்து உண்மையானது கிடையாது.
1: இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வச்சுதான் ஒரு மூடிய திறக்கிறதோ ஒரு சோடா பாட்டில் வந்து திறக்கிறதுனாலோ அந்த பல்லு வச்சு அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வந்து அந்த பல்லு எல்லாம் காமிச்சு அதெல்லாம் திறக்கிறாங்க.
0: பல்லு ரொம்ப பாவங்க
1: கண்டிப்பா. சோ அந்த மாதிரி வந்து நம்ம திறக்கலாமா? அதை வந்து நம்ம அந்த மாதிரி பண்றதுனால நம்மளுக்கு என்ன வந்து பாதிப்புகள்லாம் வந்து வரும்?
0: அந்த மாதிரி

0: வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. நார்மலாக பண்ணும் போது பல்லில் வந்து அப்போதைக்கு உடையிலனாலே ஒரு மைல்டு கிராக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும், நம்ம
1: விரிசல்
0: கண்ணுக்கு
1: வளர்ந்துரும்.
0: தெரியாது, தெரியாமல் ஒரு சின்ன கிராக் ஃபார்ம் ஆகிடும். ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக நம்ம கடிச்சு சாப்பிடும் போது எப்போயாவது அது உடஞ்சிரும் பல், அது ரொம்ப ஆபத்தானது.
1: அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பல் நமக்கே தெரியாம ஒரு விரிசல் விட்டு அது உடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போயிரும் அப்படின்னு
0: ஆமாம்,
1: ரொம்ப அழகா சொல்றீங்க. நம்மளோட பல் மருத்துவர் கௌசல்யா வந்து நம்ம பல்லை எப்படி வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும், எப்படியான வழிமுறைகள்லாம் வந்து பின்பற்றணும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர்.
0: தேங்க்யூ.
2: மருத்துவ மலர் பல் பராமரிப்பு பற்றி டாக்டர் என் கௌசல்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: நேரம் பகல் 12:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இருக்கு. மூன்று மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று 1:10 நேயர் விருப்பம். கடித வழியில உங்களோட விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம். 2:30 உங்களுக்காக பூங்கொத்து நிகழ்ச்சி காத்து.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையில் சுரங்க மற்றும் கனிமங்கள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே இந்த கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையின் செயல்பாடுகள் 39% இருந்தது என்று கூறினார். மக்களவை செயல்பாடுகள் 19% இருந்தது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 2 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று புதுதில்லியில் வழங்கினார். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 115 பேருக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் வெற்றி நாட்டு மக்களின் தேசப்பற்றையும் ஒற்றுமையும் எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் காந்தி நகரில் உள்ள தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர், 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களில் தேசிய கொடி ஏற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1000க்கும் மேற்பட்ட பேரணிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்திர பட்டேல் கேட்டுக் கொண்டார். லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்லோ நியான்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்தியா லைபீரியா இடையேயான இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான

0: 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, இதன் மூலம் 100,000-க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 350-க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் ஒரு மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் அங்கு உள்ள விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: மத்திய பிரதேசத்தில் 43,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். மகாராஷ்டிராவில் வாடகை கார் ஓட்டுநர்கள் மராத்தி மொழி தெரிந்திருப்பதை கட்டாயமாக வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவை கொண்டுவர அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் மராத்தி மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று கூறினார். இதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் முடிவடைவதை அவர் சுட்டிக்காட்டினார். மராத்தி மொழி தெரியாத ஓட்டுநர்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கான அம்சங்கள் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு பிரதாப் சர்நாயக் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 20வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிடப் போவதாக மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளன. மாணவர்கள் போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வங்கம் பங்களாதேஷ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் சில பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியாவின் சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான சிறப்பு பிரகடனத்தை அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை மறுநாள் சுதந்திர தினத்தை இந்தியா தினமாக கொண்டாட இந்த பிரகடனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்தியா மகளிர் குழு பிரிவில் 2 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 13 தங்கம் 8 வெள்ளி 14 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-8 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் யூலியா யோஸ்பின் சுசாந்தோவை வென்றார். இப்போட்டியில் தஸ்னிம் மிர், தன்வி பற்றி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. கெய்ன்ஸ் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இன்று தொடங்கியது. பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து 9வது இடத்தில் உள்ளார். பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற

கணக்கில் இங்கிலாந்தின் லியாம் பிராடியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் 67,000 கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான 97 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த்

0: ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. லைபீரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி சாரா பேஸ்டோ நியாண்டி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
3: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: நேயர்களை இனி கேட்கலாம்.

0: ஹே நித்யா, என்ன பண்ற?
1: ஏய் காவியா, வா வா, எப்படி இருக்க? நான் என்ன பண்றேன், வீட்டை தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அடடா, வீட்டை சுத்தம் பண்றியா இல்ல குப்பைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்கியா?
1: ஏய் காவியா, என்ன கலாய்க்கிறியா? உண்மையாவே சுத்தம் தான்ப்பா பண்றேன். ஆனா ஒரு விஷயத்த பார்த்தாதான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு.
0: அப்படி என்ன விஷயம் நித்யா?
1: வீட்டுல பாத்தியா எவ்வளவு காகிதம் சேர்ந்துருக்குன்ட்டு? பழைய செய்தித்தாள், நோட்டு, பேப்பர், கவர், அட்டைப்பொட்டி, பழைய ரசீது, இது எல்லாமே குவிஞ்சு போய் கிடக்குது.
0: இவ்வளவு தானே? இது எல்லார் வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தானேப்பா?
1: ஆமா காவியா, நம்ம சாதாரண காகிதம் தானே நினைச்சிடுறோம், பேப்பர் தானே தூக்கி போட்டுடலாம்னு விட்டுறோம். அது பாத்தியா எவ்வளவு குவிஞ்சிருக்குன்ட்டு.
0: ஆனா அந்த ஒரு பேப்பருக்கு பின்னாடி இயற்கையோட ஒரு பெரிய கதையே இருக்கு நித்யா.
1: ஆமா ஆமா, காகிதம் தயாரிக்க மரங்கள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள்லாம் தேவைப்படுது. அதனால காகிதத்தை தேவையில்லாம வீணாக்க கூடாது. அப்படி வீணாக்கனா அது நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது இல்ல.
0: சரியா சொன்ன. சரி, இப்ப உன்கிட்ட ஒரு கேள்வி. நீ தினமும் எவ்வளவு பேப்பர் பயன்படுத்துவ?
1: நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துல, அலுவலகத்துல, வீட்டுல, செய்தித்தாள், கடையில பில்லு, பொருள் வாங்குற அட்டை, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு காகித சம்பந்தப்பட்ட பொருட்களை யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும்.
0: அதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வர பாக்ஸுக்குள்ள இன்னொரு பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு பேப்பர்னு, ஐயோ எத்தனை பொருள் தெரியுமா?
1: ஐயோ காவியா, அதை ஏன் கேக்குற? சில சமயத்துல ஆர்டர் போடுற பொருளை விட பாக்ஸ் தான் ரொம்ப பெருசா வருது.
0: கரெக்டா சொன்ன. நமக்கு வசதியா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த வசதிக்கு உருவாக்குற கழிவுகளை பற்றி யோசிக்கவே மறந்துடுறோம்ப்பா.
1: சரி காவியா, காகித கழிவை குறைக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்?
0: முதல்ல தேவையில்லாம பிரிண்ட் எடுக்க கூடாது.
1: ஆமா, ஒரு பக்கத்தை மட்டும் பிரிண்ட் எடுக்கிறோம், இன்னொரு பக்கத்தை வேஸ்டா தூக்கி போட்டுறோம், யூஸ் பண்ணவே மாட்டோம்.
0: அந்த மறுபக்கத்தை ஒரு ரஃப் ஒர்க்கோ இல்ல குறிப்பு எழுதுறதுக்கோ இல்ல ஷாப்பிங் லிஸ்டோ எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம்ல?
1: ஆமா ஆமா, பழைய நோட்ல காலியா இருக்கிற பக்கங்களையும் தனியா எடுத்து வச்சு பயன்படுத்தலாம்.
0: சரியா சொன்ன. சரி, இப்ப இந்த பழைய செய்தித்தாளெல்லாம் என்ன பண்ணலாம்?
1: செய்தித்தாளெல்லாம் நம்ம வீட்டு உபயோக வேலைக்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இறுதியில அதெல்லாம் குப்பையோடு கலந்து போடாம தனியா எடுத்து வச்சு மறுசுழற்சிக்கு கொடுக்கலாம்.
0: அதுதான் ரொம்ப முக்கியம் நித்யா. கழிவுகளை பிரித்து சேகரிக்கணும்.
1: ஆமாம் காவியா, காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி, உலோகம், உணவு கழிவு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டா எப்படி பிரிக்கிறது?
0: குறிப்பா இந்த காகிதத்துல உணவு இல்லனா ஏதாவது திரவம் படிஞ்சிருச்சுன்னா அதை மறுசுழற்சி செய்யறது ரொம்பவே சிரமமாயிடும்பா.
1: அதனால காகித கழிவை சுத்தமாகவும் தனியாவும் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது.
0: சரி நித்யா, காகிதத்துக்கும் மரத்துக்கும் என்ன தொடர்புன்னு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது?
1: அத ரொம்ப ஈஸியா சொல்லலாம் காவியா. நமக்கு ஒரு நோட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னால இயற்கையின் வளங்களும் மனிதனோட உழைப்பும் இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கலாம் காவியா.
0: சூப்பர். மரங்கள் எல்லாம் நமக்கு நிழலை மட்டும் தரது இல்லப்பா, காத்தோட தரத்தையும் மேம்படுத்துது, பல உயிரினங்களுக்கும் வாழிடமா இருக்கவும் உதவுதுப்பா.
1: அதனால மரங்களை பாதுகாக்கிறது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைய பாதுகாக்கிறதுக்கு சமம்.
0: கரெக்டா சொன்ன. சரி, இப்ப சொல்லு, நீ வீட்டை சுத்தம் பண்றேன்னு சொன்னியே, காகித கழிவெல்லாம் என்ன பண்ண போற?
1: முதல்ல எல்லாத்தையும் நான் பிரிக்க போறேன். பயன்படுத்தக்கூடியவை, பழைய புத்தகங்கள், தேவையுள்ளவை.

0: தேவையற்றவை, இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தனியா பிரிச்சு வைக்க போறேன்.
1: அடடா, இப்பதான் நீ உண்மையாலுமே வீட்டை சுத்தம் பண்ண போற.
0: ஏய் காவியா, இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு கடைசியில என்ன கலாய்க்கிறியா நீ?
1: சரி சரி, ஆனா ஒரு விஷயம் உண்மைதான்ப்பா, பெரிய பெரிய விஷயங்களை மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லப்பா.
0: ஆமா, தினசரி நம்ம வாழ்க்கையில நம்முடைய சின்ன சின்ன பழக்கங்கள் மாறினாலே போதும்.
1: தேவையில்லாத காகிதங்களை பயன்படுத்தாமல் இருப்பது,
0: பயன்படுத்திய காகிதங்களை மீண்டும் பயன்படுத்துவது,
1: காகித கழிவுகளை தனியாக சேகரிப்பது,
0: மறுசுழற்சியை ஊக்குவிப்பது,
1: மரங்களை பாதுகாப்பது,
0: இயற்கையை நேசிப்பது,
1: கழிவுகளை குறைப்போம்,
0: இயற்கையை பாதுகாப்போம், இது சூழல் காப்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேயர்கள் இனி கேட்கலாம்
5: அறிவிப்புகள். முதலாவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 30 வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியமாகும். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தாட்கோ கல்விக்கடன் திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலின மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் பெற விரும்பினால் அதிகபட்ச கடன் தொகையாக 40 லட்சம் ரூபாயும் அதற்கு வட்டியாக 6.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் வழங்க உள்ளது. அதிகபட்ச கடன் தொகையாக 10 லட்சம் ரூபாயும் அதற்கு வட்டியாக 6% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உள்நாட்டில் உயர்கல்விக்கு 10 லட்சம் ரூபாயும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு 20 லட்சம் ரூபாயும் அதற்கான வட்டியாக உள்நாட்டில் 6% வெளிநாட்டு கல்விக்கடனுக்கு 7% பெண்களுக்கு 0.5% வட்டி சலுகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 4.5 லட்சத்தை மிகாமல் இருக்க வேண்டும். இக்கல்வி கடனை பெற்று பயனடைந்திட எவ்வாறு விண்ணப்பிப்பது, தேவையான ஆவணங்கள் என்னென்ன மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தில் 3 காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தொகுதி சட்டப்படிப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் 15 முதல் 20 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை, தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14 ஆகும். எனவே தகுதி வாய்ந்தோர் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை

0: பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாக இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற பொனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் முதலாம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். இக்கல்வி உதவித்தொகை பெற நவம்பர் 30 வரை கால அவகாசம் உள்ளது. இதற்கு www.xwell.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். எனவே மாணவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக, ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை 2 பிரதிகளில் தயாரித்து இம்மாதம் 31 தேதிக்குள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓய்வூதியர் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் 16 தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு அதியன் கூட்ட அரங்கம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தருமபுரியில் நடைபெற உள்ளது. எனவே ஓய்வூதியம் பெறுவோர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: This morning to reach the Canadian Open final. At the stock market, the Sensex was trading on a subdued note, while the Nifty was moderately lower in the afternoon session today. And with that, we end this news bulletin.
1: நேரம் பிற்பகல் 1:10. இது உங்கள் உள்ளங்களை கவர்ந்திழுக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளெல்லாம் செவதூளு.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

கண்டிப்பாக பண்பலையோட பேரை சொன்னாலே நம்ம உள்நாக்கெல்லாம் தித்திக்க தான் செய்யும் இல்லையா? ஆமாம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கோம் நேயர்களின் ஆசை பாடல்களான கடிதவழி விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்யும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக தனது ஆசை பாடலை கடித வழியில் கேட்டிருக்காங்க சுதா சத்யராஜி. பழைய தருமபுரி பகுதியிலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சொர்க்கம் நர்க்கம் என்ற திரைப்படத்திலிருந்து இது அந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்ய தகவல் வேணுமா? தகவல்களை அறிஞ்சு தாராளமாக விவசாயம் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான நிகழ்ச்சி தான் விவசாய அரங்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 2 மணிக்கு. இன்னைக்கு கூட 2 மணிக்கு அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பற்றி திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் AP ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களும் தரும் தகவல்களை கேட்கலாம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வருவோம். நம்ம நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 6368077 என்ற நிலைய முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் நம்ம பேர் சொல்லி ஒருத்தங்க ரேடியோவில் பாட்டு போடும்போது அதை கேட்கும்போது ஒரு அலாதியான இன்பம் பிறக்கும் இல்லையா? அத்தகைய இன்பத்துக்காக அடுத்த நேயர் காத்திருக்காங்க. கழுதவழி விருப்ப பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர் மாரியம்பட்டி பகுதியை சேர்ந்த சின்னசாமி ஜோதி. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மலர் கொடுத்தேன் அப்படின்ற பாடல் எந்த திரைப்படத்தில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா திருசூலம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. நீங்களும் கேட்டு இணைஞ்சிருங்க பண்பலையோடு.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஏற்கனவே நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடலுக்கு யார் எங்கிருந்து அஞ்சல் அட்டையை அனுப்பியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுப்போம். இவங்க கெங்காவரம், தேன்மொழி மற்றும் ரமேஷ். இவங்க கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடல் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: இனிசை பாடும் இனிய வேலை 1:30. இனிசை பாடும் இந்த இனிய வேலை 1:30 நிமிடத்தில் எழுந்திருக்கிறோம். தருமபுரி பண்பு

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி நாளெல்லாம் செமத்தூளு. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ், தருமபுரி பிஜிஆர் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். இந்த 10-12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள் வந்து வயிற்று வலின்னு வந்தாக்க கொஞ்சம் இமீடியட்டாக அட்டன் பண்ணோம் அப்படின்றது எதனாலன்றதை நான் சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு இத்தனை வருட காலங்களில் ஒரு 50 குழந்தைங்களையாவது வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒட்டுக்குடல், அதாவது வயிற்று வலி, அவங்களுக்கு ஒரு 3-4 நாள் வயிற்று வலி, பக்கத்துலேயே லோக்கல்லையே வந்து வைத்தியம் பண்ணுறது, மருந்து மாத்திரை போடுறது, வயிற்று வலி நல்லா வருது, திரும்ப வயிற்று வலி வர்றது, வாந்தி வர்றது, குழந்தை ஒன்றுமே முடியல, ரொம்ப முடியல, சிரமமாக இருக்குது, நடக்கக்கூட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது செய்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க கூட்டிகிட்டு வரும்போது செய்யும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஒட்டுக்குடல் வந்து வெடித்து போய் உள்ளே வயிற்றில் பூரா சீவு பரவி வயிற்று அது குடல் மேலெல்லாம் ஒட்டி குடலெல்லாம் வீக்கமாகி அது வாந்தி எடுத்து செஞ்சு பண்ணி ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையில் கொண்டு வர்றாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்த வரைக்கும் நம்ம இந்த குழந்தைக்கு வந்து இமிடியேட்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு வைங்க, லேப்ராஸ்கோப்லேயே தான் பண்ணுறோம், எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக லேப்ராஸ்கோப்பில் பண்ணிடுறோம். நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்ததில் இதே மாதிரி வெட்டுக்குடல் வெடித்து சீவு வெளியே கசிஞ்சு இதை விட மோசமாக இருந்த பெரியவங்க, அதாவது வந்து 25 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒட்டுக்குடல் வெடித்து எவ்வளோ சீவு இருந்து எவ்வளோ மோசமாகி வந்து செஞ்சு பண்ணாலும் அவங்க ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து திரும்ப போய் குடல் வந்து ஒன்று மேலே ஒன்று ஒட்டி அவங்களுக்கு பின்னாடி வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணுறதில்லை. 95% அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வர்றதில்லை. ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு தான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சோ குடல் ஒட்டுது செய்து பண்ணுது அப்படின்ற மாதிரி வருது. பட் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு, நீங்கள் 12 வயசு உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒட்டுக்குடல் மட்டும் வெடிச்சிருச்சு செஞ்சிருச்சு உள்ளே வந்து சீவு கசிஞ்சிருச்சுன்னா, நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே இருக்கிற சீவு எடுத்தாலும், என்ன தான் வந்து குடல் மேலே இருக்கிற சீவெல்லாம் நல்லா வச்சு கழுவி செஞ்சு பண்ணி அந்த எதுவும் திரும்ப உள்ளே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சீவு வெளியே வரணும்னு டியூபெல்லாம் வச்சு வெளியே எடுத்து என்னென்ன வகையில் நீங்கள் பண்ணி செஞ்சு பண்ணி ஒரு 50% ஆகுது குழந்தைங்களுக்கு திரும்ப வந்து ஒரு 15 நாள் கழிச்சோ, ஒரு 10 நாள் கழிச்சோ, இல்லை 1 மாதம் கழிச்சோ குடல் வந்து திரும்ப ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடல் ஒட்டுறதுன்னா என்ன பண்ணுவோம், நாம் வருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவோம், குழந்தை அருமையாக இருக்கும், 3வது நாள் 4வது நாள் மருந்து மாத்திரலாம் நல்லா போட்டு செஞ்சு பண்ணி பக்காவாக சாப்பிடும், பாந்தி எடுக்காது, நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும், வீட்டுக்கு அமுச்சிடுவோம், போயிட்டு வருவாங்க, 8வது நாள் 9வது நாள் தையலையும் பிரித்து விட்ருவோம், சூப்பராக ரெடியாகி போயிடும், நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கும், செய்யும் பண்ணோம். பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு போயிட்டு 15வது நாள் 20வது நாள் திரும்ப பயங்கரமான வயிற்று வலி, வாந்தி, அதுக்கு ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த குடல் வந்து ஏற்கனவே சீவு படிஞ்சிருந்தது இல்லையா, அந்த குடல் வந்து திரும்ப வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஆப்ரேஷன் பண்ணணும் நல்லாயிருக்கும், பட்டு சீவு கசிஞ்சு அந்த குடல் மேலே போய் ஒட்டுனது குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியேறது இல்லை. இதுதான் வந்து நிதர்சனமான ஒன்று என் அனுபவத்தில் பார்த்தது. இந்த மாதிரி குடலில் வந்து ஒட்டி செஞ்சு பண்ணி வந்த குழந்தைங்கள நாங்கள் திரும்ப அட்மிஷன் போட்டு திரும்ப வந்து மருந்து மாத்திரை கொடுத்து நாம் வந்து அதை வந்து ரெடி பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். பட் இதில் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த மாதிரி குடல் ஓட்டுற குழந்தைங்க ஒரு 10 குழந்தைங்க வருதுன்னு வைங்களேன், அதில் 2 இல்லைன்னா 3 அந்த குடல் அடைப்பு என்ன மருந்து மாத்திரை போட்டு செட்டில் ஆகாத திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தான் போய் முடியுது. இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து குழந்தைங்கள்லாம் வந்து சும்மா சாதாரண வயிற்று வலி, வாந்தி, ஒரு பேதியாவது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லோக்கலில் போடுறீங்க செய்கிறீங்க சந்தோஷம், ஒரு நாள் பாருங்கள், அது செட்டில் ஆகல செய்யலைன்னா தயவுசெய்து ஒரு ஸ்கேன் பண்ணி உடனடியாக வந்து மருத்துவர் அணுகிக்கிறது மிக மிக அவசியம். இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறோம், ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன்.

0: தயவு செய்து கொஞ்சம் இந்த விஷயத்திலெல்லாம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேயர்களை மீண்டும் இணைக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சலட்டியில் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நேயர் விருப்பம் பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதிமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 6368007 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய ஆசை பாடலை அலைவரிசையில் கேட்டு மகிழுங்க. அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் கெங்குச்சட்டுப்பட்டி கல்யாணி என்ற நேயரின் ஆசை பாடல், ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: நேர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பற்றி திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.

வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்ம பூங்கொத்து நிகழ்ச்சியோட பாடல்களும். நேயர்களோட ரசனைகளுக்கு இரண்டு அல்லது மூன்று திரைப்படத்தின் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில ஒழிக்கப்படும். ஸோ இன்னைக்கு மதியம் 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. நேர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒழித்த பாடலுக்கு ஆசையாக கடிதம் எழுதியோர் பழைய தருமபுரி சுதா சத்யராஜி, மாரியம்பட்டி சின்னசாமி ஜோதி, கெங்காவரம் தேன்மொழி ரமேஷ், கிங்குச்செட்டுப்பட்டி கல்யாணி. உங்க எல்லோருக்கும் பண்பலையின் சார்பாக

0: வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவை இன்று கூடியதும் நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக மறுதேதி குறிப்பிடப்படாமல் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்தார். மாநிலங்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிம வளம் சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று நிறைவேறியது. முதலீடுகளுக்கு உகந்த துறையாகவும் வளர்ந்து வரும் அரிய வகை கனிம வளங்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுரங்கத்துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் இந்த மசோதாவை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இம்மசோதா தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், கனிம வள மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஏல நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை எடுத்துரைத்தார். கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் கூடுதல் மின் உற்பத்தி நடைபெற்றிருப்பதாகவும் இதில் 73% நிலக்கரி சார்ந்த அனல் மின் ஆலைகளிலிருந்து கிடைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நிலக்கரி உற்பத்தி அதிகரித்திருப்பது நரேந்திரமோடி அரசின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேறிய பின்னர் மாநிலங்களவையும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்ற மாதம் 20 மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் கடந்த 25 நாட்களில் 19 அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு, தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு, தீர்வாயங்கள் சீர்திருத்தங்கள், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சட்டத்திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறின. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 12 மசோதாக்கள் நிறைவேறியுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் ஒரு மசோதா குறித்து மட்டுமே இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவையின் செயல்பாடு 19% மாநிலங்களவையின் செயல்பாடு 39% இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளியால் முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அனுபவமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் வளமான நாட்டுப்புற கலை கலாச்சாரங்களை பாதுகாப்பதில் கலைஞர்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நம் நாட்டின் இசை பல்வேறு வடிவங்களை கொண்டதாகும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்த விருதுகள் அனைத்தும் தேசத்தின் வளமான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய மரபுகளையும் பிரதிபலிப்பதாகும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாயின. 67,452 கோடி ரூபாய் முதலீட்டிலான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 106,998 பேர் வேலைவாய்ப்பை பெறுவர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தொழில் வளர்ச்சிக்கு உகந்த சூழல் தமிழகத்தில் உள்ளதாக கூறினார். வேலை தேடி இளைஞர்கள் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே அரசின் இலக்கு என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநிலத்தில் கன்னட அமைப்புகள் இன்று அழைப்பு விடுத்திருந்த முழு அடைப்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். இருப்பினும் ஒசூரில் அத்துமீறி நுழைய முயன்ற கன்னட அமைப்பினரை இரு மாநில காவல்துறையினரும் அப்புறப்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் ஓசூர் உள்ளே நுழைந்து கோஷங்களை எழுப்பிய போது இரு மாநில போலீசார் ஒன்று சேர்ந்து அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தில் இருந்து கர்நாடகா செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் அத்திப்பள்ளிக்கு முன்பாக பொதுமக்கள்

0: கீழே இறக்கிவிடப்பட்டு அங்கிருந்து கடந்து சென்று கர்நாடக மாநில பேருந்துகளின் மூலமாக கர்நாடகா சென்று கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புதுதில்லியில் மூவர்ண கொடி தேசிய கொடி யாத்திரையை மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிஜேபி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அரியலூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஏராளமான பிஜேபி தொண்டர்கள் பங்கேற்றனர். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுமாறு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமை

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை மீட்க மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் மீனவர் மானிய கோரிக்கையின் போது சாதகமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றார். ஆழ்கடல் மீன்பிடி அனுமதி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக கச்சத்தீவு தலைமன்னார் இடையே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கு நேரடியாகவும் பொது பிரிவினருக்கு இணைய வழியாகவும் இக்கலந்தாய்வு நடைபெறுகிறது. வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணி வரை தகுதியான மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அவை பரிசீலனை செய்யப்பட்டு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதான முடிவுகள் வரும் 21ஆம் தேதி வெளியிடப்படும். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். சென்னை, அரியலூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள் கடந்த 3 மாதங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. ராமநாதபுரம், சேலம், கடலூர் மாவட்டங்களில் 38 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் இதுபோன்ற ஓடுதள பணிகள் நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. இம்முகாமில் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வினை நடத்தவுள்ளனர். பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ 12வது மற்றும் 10வது படித்தவர்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ளவர்கள் தங்களுடைய கல்வி சான்றுகளுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.
1: பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி சரணி ஆரி தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற 32வது தேசிய மாங்கனி கண்காட்சியில் சிறந்த மாங்கனிகளாக மல்கோபா பங்கனப்பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பரிசுகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் விவசாயிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை சீர்காழி அருள்மிகு சட்டைநாதர் திருக்கோவில் ஆடிப்பூர உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் ஆடிப்பூர மகோற்சவத்தின் 9ஆம் நாள் விழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. அம்பாள், விநாயகர், சுவாமி தேரில் எழுந்தருள திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். 4 வீதிகள் வழியாக தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. நாளை காலை 7 மணிக்கு தீர்த்தவாரியும், இரவு 7 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும், தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் ஆவணி மூலத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 80.31 அடியாக இன்று உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7833 கனஅடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வாங் இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று இரு அவைகளும் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகின. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வர மீனவர்களை மீட்க வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணாக்கர் கலந்தாய்வு இன்று தொடங்கியது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஓடுதளம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரும் பிற்பகல் 1:55. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை

0: 93.7 இனி நாளெல்லாம் செமதூளு. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வானிலை அறிக்கை.

தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு கடலூர் மாவட்டம் ஏ மரூர் பகுதியில் 93.2 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது.

வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் மதுரை நகரம் மற்றும் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், மலைப்பகுதிகளில் உதகமண்டல பகுதியில் 11.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடனும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

நேரம் பிற்பகல் 2:21. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தகடூரின் அன்பலையான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.
5: பண்பலியில் தொடர்வது விவசாய அரங்கம்.

0: ஏன் வள்ளி, ஏரிக்கரைக்கு தோழிங்க நாம எல்லாரும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டது நீதான். ஆனா நேத்து நாங்க எல்லாரும் ஒன்னு கூடி ஆட்டோம் பாட்டோம்னு இருந்தோம், ஒன்ன மட்டும் அங்க காணலையே.
1: ஆசையாதான் இருந்துச்சு.
0: அப்புறம் என்ன, எந்த வேலையா இருந்தாலும் பிறவு பார்த்துக்கலாம்னு விட்டுவிட்டு ஏரிக்கரைக்கு வந்திருக்கலாம்ல. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விளையாடின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், தெரியுமா?
1: வேற எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வந்திருப்பேன், ஆனா கழனியில களைச்செடிக அதிகமாயிடுச்சுன்னு அன்னைக்குதான் களை எடுத்தோம். இந்த நேரத்துல மச்சானுக்கு உதவுலன்னா எப்படி?
0: ஆனா கழனியில களை எடுத்ததா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொன்னியே.
1: களைச்செடிகளை கட்டுப்படுத்தினாதானே பயிருக்கு சரியான சத்துக்கள் போய் சேரும்.
0: அதெல்லாம் சரிதான் புள்ள, ஆனா களை நிர்வாகம் சரியா செஞ்சா இப்படி அடிக்கடி களை எடுக்க வேணாம்ல.
1: சரி, வேற எப்படி களைகளை கட்டுப்படுத்தலாம்னு நீதான் சொல்ல, ஆனா மருந்தடிக்காம.
0: வள்ளி, திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பத்தி தெளிவா எடுத்து சொல்றாங்க. இந்த விவரங்களை நீ முத கேளு.
2: நாம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு இடையில் வளரக்கூடிய தேவையற்ற செடிகளே களைகளாகும். ஆண்டுதோறும் இந்தியாவில் களைகளினால் 92,000 கோடி அளவிற்கும் தமிழ்நாட்டில் 3,000 கோடி அளவிற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றன. இந்த களைகள் நாம் பயிர்களுக்கு இடும் இடுபொருட்களை எடுத்துக்கொண்டு மிகவும் வேகமாக வளர்கின்றது. இந்த களைகளை பல்வேறு முறைகளில் நாம் கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்துவதற்கு முன்பு நம் களைகளின் வகைகளை பற்றி அறிந்து கொள்வோம். பொதுவாக நாம் பயிர் செய்யும் பயிர்களில் 3 வகையான களைகள் காணப்படுகின்றது. 1, புல் வகை களைகள். கிராமிணே குடும்பத்தை சேர்ந்த களைகள் புல் வகை களைகள் எனப்படும். அவை நெல் மிரட்டி, வரிசினாம்புல், சீலைப்புல் போன்றவைகளாகும். அடுத்தது கோரை வகை களைகள். இந்த சைப்பரேசிய குடும்பத்தில் வளரக்கூடிய களைகள் வந்து நம்ம வந்து கோரை வகை களைகள் என்று கூறுவோம். இவற்றில் மணிக்கோரை, ஊசிக்கோரை, கோரைக்கிழங்கு என்ற 3 வகையான கோரை களைகள் உள்ளது. இவற்றுள் கோரைக்கிழங்கு என்பது மிகவும் ஆபத்தான களைகளாக விவசாயி மற்றும் விஞ்ஞானிகளால் அறியப்படுகிறது. மற்றொன்று வகையான களையானது அகன்ற இல களைகள். இந்த புல் வகை களைகள் கோரை வகை களைகளை தவிர்த்து வளரக்கூடிய இருவித்திலை தாவரங்களை அகன்ற இலை களைகள் என்று நாம் கூறுவோம். களைகளை கட்டுப்படுத்தும் முறைகள், வெவ்வேறு முறைகளை நாம் இந்த களைகளை கட்டுப்படுத்தலாம். முதலில் பாதுகாப்பு முறை. களைகள் வருவதற்கு முன்பு கட்டுப்படுத்தும் முறையே பாதுகாப்பு முறையாகும். நாம் தேர்வு செய்யும் விதைகள் களை கலப்பு இல்லாத விதைகளாக நன்று சான்று பெற்ற விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்க வேண்டும். அவ்வாறாக நாம் சான்று பெற்ற விதைகளை உபயோகிக்கும் போது விதைகளின் மூலம் பரவக்கூடிய களைகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தொழுவுரம். நாம் வயலுக்கு இடும் தொழுவுரங்களை பொதுவாக எந்த பயிராக இருந்தாலும் 12.5 டன் வரை தொழுவுரங்கள் தேவைப்படும். அவ்வாறாக நாம் இடும் தொழுவுரமானது எந்த ஒரு களை விதைகள் இல்லாத தொழுவுரம் இருக்க வேண்டும். அதை எப்படி பெற முடியும் என்றால் நன்கு மக்கிய தொழுவுரங்களை நம் வயலில் இடும்போது எந்த ஒரு களை விதைகள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த தொழுவுரத்தை வயலில் இட்டவுடன் பயிர்கள் எடுத்து நன்கு உபயோகித்து கொள்ளும். அடுத்ததாக நாம் பார்க்கும் அனைத்து விவசாயிகளால் பயன்படுத்தும் முறையானது கோடை உழவு. கோடை உழவு என்பது சித்திரை வைகாசி மாதங்கள். பொதுவாக இந்த மாதங்களில் தமிழ்நாடு, இந்தியா அனைத்து பகுதிகளிலும் அதிகமான அளவு வெப்பநிலை காணப்படும். இந்த காலத்தில் கோடை உழவு செய்யும் போது மண்ணில் அடிப்பகுதி என்பது 5 முதல் 10 சென்டிமீட்டர் அளவில் உள்ள மண்ணில் அடிப்பகுதி உள்ள களை விதைகள், நூற்புழுக்கள், கோரை கிழங்குகள் போன்றவை மண்ணின் மேற்பரப்புக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது பார்த்தீர்களால் மண்ணில் 40 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக களை விதைகள்

0: வந்து அழிந்துவிடும், நூற்புழுக்களும் வந்து அழிந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோரைக்கிழங்குகள் வெப்பத்தினால் அழிக்கப்பட்டு மற்றும் பறவைகளால் எடுத்து செல்லப்படுகிறது. இவ்வாறாக நம்ம அங்கக முறையில் களைகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீர்கள்னால் சில உளவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தலாம். நிலப்போர்வை, நிலப்போர்வை ஆங்கிலத்தில் வந்து மல்ச்சிங் என்று சொல்லுவார்கள். இந்த நிலப்போர்வையானது நாம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு இடையில் காய்ந்த இலைகள், கரும்பு உடைய இலைகள், நெல்லட வைக்கோல் ஆகியவற்றை நாம் வயலில் இட வேண்டும். இவ்வாறாக நம்ம வயலில் பரப்பி விடும்போது வயலில் வெளிச்சம் புகும் தன்மை வந்து குறைந்து விட இருக்குது. நிலத்தில் சூரிய ஒளி புகும் தன்மை குறைந்து விடுவதால் வயலில் உள்ள களைகளின் விதைகள் முளைக்கும் தன்மை குறைந்து விடுகிறது. அது மட்டுமில்லாமல் சிறிது காலம் கழித்து நிலத்தில் இட்டுள்ள மூடாக்குகள் மக்கி வயலுக்கு வந்து உரமாக வந்து கிடைக்குகிறது. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கணும், ஊடு பயிர். ஊடு பயிர் என்பது நாம் பயிர் செய்யும் பயிர்களுக்கு இடையில் விதைக்கும் பயிர்களே ஊடு பயிர்களாகும். பொதுவாக நாம் மிகவும் விரைவாக வளரக்கூடிய உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு போன்ற விதைகளை நாம் ஊடு பயிராக பயிர் செய்யலாம். இந்த ஊடு பயிர்கள் பொதுவாக அகலமான இடைவெளி உள்ள பயிர்களான கரும்பு, பருத்தி போன்றவற்றில் இதனை நாம் பயிர் செய்யும் பொழுது இவை மிகவும் வேகமாக வளர்ந்து நிலத்தை மூடிக்கொள்வதால் சீக்கிரமாக வந்து களைகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து வந்து பயிர் சுழற்சி. பயிர் சுழற்சி என்பது அங்கக வேளாண்மையில் நாம் களைகளை கட்டுப்படுத்தும் மிகவும் முக்கியமான முறையாகும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப வயலில் நாம் உபயோகிப்பதால் அந்த பயிரில் இருக்கிற களைகளோட தன்மை வந்து அதிகமாகிடுது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த களைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு செயலாக ஆகிவிடுது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு பயிர் சுழற்சி, ஒரு பருவத்தில் நெல் பயிர் செய்தோம் என்றால் அடுத்த பருவத்தில் உளுந்தோ அல்லது எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை, எள்ளு ஆகியவற்றை பயிர் செய்தோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலம் வந்து நல்ல ஊட்டச்சத்து அதிகம் பெற்று நல்ல விளைச்சல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் களைகளும் நாம் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம நெல் வயலை ஊடு பயிராக அசோலா என்ற உயிர் உரத்தை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து நீ ஆங்கிலத்தில் வந்து டூயல் கிராப்னு சொல்லுவாங்க. பொதுவாக இது நவரை மற்றும் குருவை காலங்களில் நாம் நெல்லுக்கு இடையில் அசோலா பயிர் செய்வதால் வயல்கள் வந்து அதிக அளவு வந்து தழைச்சத்து கிடைக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த அசோலா நெல்லுக்கு தேவையான தழைச்சத்து அளவில் 20% குறைக்கிறது. களைகளும் இல்லாமல் சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக கோனோ வீடர் என்ற இயந்திரத்தின் மூலம் நாம் களைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த வகை கோனோ வீடரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம சதுர வடிவில் பயிர் செய்யும் நெல் பயிரில் இந்த கோனோ வீடரை பயன்படுத்துவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னோக்கியும் பின்னோக்கியும் இரண்டு பயிர்களுக்கு இடையில் நாம் உபயோகிக்க வேண்டும். முன்னோக்கும் போது நிலத்தில் உள்ள களைகளை பிடுங்கப்பட்டு பிறகு நம்ம பின்னோக்கி இழுக்கும் போது அந்த பிடுங்கப்பட்ட களையானது மண்ணில் அழுத்திவிடும். இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களை வந்து அனைத்தும் திருப்பம் வந்து மண்ணிலே வந்து அழிந்து விடுவதனால் உங்களுக்கு மக்கி உரமாக கிடைக்கிறது. நம்ம நிலத்தை வந்து நன்கு காற்றோட்டம் உள்ளதாக செய்வதனால் நிலத்தில் உள்ள அனைத்து நீர் மற்றும் நாம் வயலிலிடும் சத்துக்கள் எடுத்துக்கொள்ளுகிறது. ஏன் அங்கக வேளாண்மைக்கு செல்ல வேண்டும் என்றால் தற்போதுள்ள கால சூழ்நிலையில் செயற்கை உரங்கள் வைத்து விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டு மண்ணினோட வளமைத்தன்மை வந்து குறைஞ்சு போகுது. அதனால் வந்து நம்ம மண்ணம் பார்த்திங்கன்னா நஞ்சாக போயிடுது. இதனை குறைப்பதற்காக அங்கக வேளாண்மையில் தற்போது சொன்ன முறைகள் மூலம் களைகளை கட்டுப்படுத்தி அதிக மகசூல், அது மட்டும் இல்லாமல் நஞ்சில்லா உணவுகளை உற்பத்தி செய்யலாம்.
1: என்ன புள்ள, அங்கக வேளாண்மையில் களை மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பி ஸ்ரீனிவாச பெருமாள் அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்புல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா செல்வி, களைகளை எப்படி வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கிறதுனோ, இயற்கை முறையில் களைகளை கட்டுப்படுத்த என்னென்ன வழிமுறைகள் இருக்கணும் இவங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்களே. இப்போதானே புரியுது, இது போல தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடிக்காம நாங்கள் களைகளை கட்டுப்படுத்த எங்கள் நேரத்தை தான் அதிகமாக செலவு செஞ்சுருக்கோம்னு.
1: வள்ளி, இப்போதான் இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டல்ல, இனியாச்சும் உங்கள் கழனிக்கு தேவையான களை கட்டுப்பாட்டு முறைகளை சரியாக பயன்படுத்திக்க புள்ள.
2: கண்டிப்பாக, இவங்க சொன்ன முறைகளை பயன்படுத்தி எங்கள் கழனியில் களைகளை கட்டுப்படுத்தி பயிரையும் சீராக பராமரிப்போம். அதுக்கு செலவிடுற நேரத்தையும் குறைச்சி மற்ற விஷயங்களையும் கவனத்தை செலுத்துவோம்.
1: அப்படின்னா
2: இனி தோழிகளோட அதிக நேரம் செலவு செய்ய முடியும்ல.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நிலக்கடலை விதை விதைப்பு கருவியின் மூலம் உற்பத்தி மேலாண்மை. நிலக்கடலை ஒரு முக்கியமான பருப்பு வகையைச் சேர்ந்த எண்ணெய் வித்து பயிராகும். இது உலகளவில் எண்ணெய் மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவாக பயன்படுகிறது. இதன் பூர்வீகம் பிரேசில் ஆகும். அங்கிருந்து 11 நூற்றாண்டில் பல்வேறு நாடுகளுக்கு பரவியதாக அறியப்படுகிறது. இந்தியாவில் நிலக்கடலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலகளவில் நிலக்கடலை உற்பத்தியில் இந்தியா, சீனா, நைஜீரியா, அமெரிக்கா, சூடான் போன்ற நாடுகள் முன்னிலையில் உள்ளன. இதில் 60% மேல் சீனா மற்றும் இந்தியா பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் சராசரியாக ஹெக்டருக்கு 1.4 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்திய அளவில் குஜராத் நிலக்கடலை சாகுபடியில் அதிக பங்கினை வகிக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், குஜராத், கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா நிலக்கடலை உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்கள் ஆகும். நிலக்கடலை பயிரினை கை மூலம் விதைத்தால் ஏக்கருக்கு 50 கிலோ விதை தேவைப்படும். விதைப்பு செய்ய 12 நபர்கள் தேவைப்படும். குறைந்தது 8 மணி நேரம் செலவாகும். அதே நாட்டு கலப்பை மூலம் விதைத்தால் 4 மணி நேரத்தில் 3 நபர்கள் கொண்டு 50 கிலோ விதையை விதைக்கலாம். இதே விதைப்பு கருவி மூலம் விதைத்தால் ஏக்கருக்கு 50 கிலோ விதையினை 50 நிமிடங்களில் 1 நபர் உதவியுடன் செய்துவிடலாம். இதற்கான செலவும் மிகவும் குறைவு. தமிழ்நாட்டில் நிலக்கடலை சுமார் 6.19 லட்சம் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு சுமார் 10.98 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 70% மானாவாரியிலும் 30% இரவையிலும் பயிரிடப்படுகிறது. முக்கியமாக மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் சுமார் 56.1 ஹெக்டரில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. உயர் விளைச்சல்

பெற வறட்சி மற்றும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை தேர்வு செய்வது முக்கியமாகும். திண்டிவனம் எண்ணெய் வித்து ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட TMV 7-13 மற்றும் VRI 2-3-6 போன்ற ரகங்கள் மானாவாரி நிலக்கடலை சாகுபடிக்கு உகந்தவைகளாகும். இந்தியாவில் நிலக்கடலை இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நிலக்கடலை உற்பத்தியில் மாறுபாடுகளை சந்தித்துள்ளது. காலநிலை மாற்றங்கள், அதிக இடுபொருள், விற்பனை விலையின் ஏற்ற இறக்கம், தவறான விதை இடைவெளி, விதைப்பு முறையின் குறைபாடு, சரியான தொழில்நுட்பங்களை கடைபிடிக்காமை போன்றவை நிலக்கடலை உற்பத்தி குறைவதற்கு முக்கிய காரணிகளாகும். நிலக்கடலை சாகுபடியில் விதைப்பு முக்கிய பணியாகும். பாரம்பரிய முறையில் விவசாயிகள் கைமுறை விதைப்பில் அதிக உழைப்பையும் நேரத்தையும் செலவிடுகின்றனர். இதை எளிதாக்கும் வகையில் டிராக்டருடன் இணைத்து நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இக்கருவியை கொண்டு வயல்களில் விதைப்பு பணி மேற்கொள்வதன் மூலம் அதற்கான செலவை கணிசமாக குறைக்கலாம். குறிப்பாக மானாவாரி விவசாயிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இக்கருவியின் மூலம் பயிர் 1.5 அடி முதல் 3 அடி இடைவெளியிலும் வரிசைக்கு வரிசை குறைந்தது 1.5 அடி முதல் நமது தேவைக்கேற்ப இடைவெளியிலும் விதைக்க இயலும் என்பது இதன் மற்றொரு சிறப்பம்சமாகும். மானாவாரி நிலங்களில் நிலக்கடலை விதைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி விதைக்கலாம். இவ்வகையில் TNAU-ஆல் மேம்படுத்தப்பட்ட விதை விதைக்கும் இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிக ஆரம்ப செலவு மற்றும் கிராமங்களில் பழுது பார்க்கும் வசதிகள் இல்லாததால் இந்த கருவி அதிக அளவில் பிரபலமடையவில்லை. இக்கருவியின் மூலம் விதைக்கும் போது வரிசைகளுக்கு இடையில் சீரான இடைவெளி, சீரான ஆழம், எளிமையான உழவு முறை, சீரான விதைப்பு, சரியான முளைப்பு திறன், பணம் சேமிப்பு, குறைந்த நேரம் மற்றும் அதிக விளைச்சலும் பெறலாம். குறிப்பாக மானாவாரி நிலங்களில் ஈரப்பதம் குறையும் முன் குறைந்த நேரத்தில் அதிக பரப்பில் விதைப்பதற்கு இந்த கருவி பொருத்தமானதாகும். இக்கருவி வணிக ரீதியில் அனைவருக்கும் எளிதில் கிடைக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழிவகை செய்துள்ளது. நிலக்கடலை விதைப்பு இயந்திரத்தின் பல்வேறு பரிமாணங்களில் 195 முதல் 230 சென்டிமீட்டர் நீளத்திலும் 97 முதல் 155 சென்டிமீட்டர் அகலத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் அளவுக்கு ஏற்ப அவற்றின் விலையும் மாறுபடும். அதன் செயல்பாட்டிற்கு 35 HP டிராக்டர் தேவைப்படுகிறது. இதன் எடை 425 கிலோ. இந்த இயந்திரத்தின் மூலம் 1 ஏக்கர் விதைப்பதற்கு ரூபாய் 550 செலவாகும். நிலக்கடலை விதை விதைக்கும் இயந்திரத்தின் முக்கிய நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம். எளிமையான உழவு, குறைந்த மனித ஆற்றலுடன் வேகமாக விதைக்க முடியும். சீரான விதைப்பு, அதாவது விதைகள் சரியான இடைவெளி மற்றும் ஆழத்தில் விதைக்க பயன்படுவதால் பயிர் வளர்ச்சி மேம்படுகிறது. விதைகள் ஒரே மாதிரி இடைவெளியுடன் விதைக்கப்படுவதால் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. சரியான ஆழத்தில் விதைப்பதால் நீர் பயன்பாடு குறைந்து பயிர் வளர்ச்சி சீராக இருக்கும். விதைப்பு முறையின் மேம்பாடு மூலம் நிலக்கடலை உற்பத்தி அதிகரிக்கிறது. விதைப்பு செலவை குறைத்து விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்கிறது. மண்ணின் கட்டமைப்பு மற்றும் ஆரோக்கியம் நீண்ட காலம் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் நிலக்கடலை விதை விதைக்கும் இயந்திரம் விவசாயிகளுக்கு சிறந்த தேர்வாக அமைகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் பயன்பாட்டில் இது நவீன விவசாயத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் மூலம் மனித ஆற்றலை குறைத்து விளைச்சலை அதிகரித்து அதிக லாபம் பெறலாம். நவீன வேளாண்மையில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள். பயிர்களின் சீரான வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் தரமான விதைகள், மண்வளம், தண்ணீர், உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனினும் பயிர்களின் உற்பத்தி திறன் மற்றும் தரத்தினை மேம்படுத்த பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் எனப்படும் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அவசியமாகும். பொதுவாக அனைத்து பயிர்களிலும் தேவையான அளவு வளர்ச்சி ஊக்கிகள் இயற்கையிலேயே உருவாகின்றன. இவை பயிரின் விதை, வேர், தண்டு, இலை, பூ, காய் ஆகிய பல பகுதிகளில் உற்பத்தி செய்யப்பட்டு மற்ற பகுதிகளுக்கு சென்று பல்வேறு வினையியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஊட்டச்சத்துக்களும் தண்ணீர், சூரிய வெளிச்சம் மற்றும் தகுந்த தட்ப வெப்பநிலை ஆகியவை தேவையான அளவு கிடைக்காத போது இவ்வளர்ச்சி ஊக்கிகள் சரியாக உற்பத்தியாவதில்லை. பயிர்களில் இவற்றின் உற்பத்தி பாதிக்கப்படும் போது பயிர்களில் பல்வேறு செயல்பாடுகள் சரிவர நடைபெறுவது இல்லை. பயிருக்கு அளிக்கப்பட்ட நீர், உரம் ஆகியவற்றால் நற்பலனும் ஏற்படுவதில்லை. எனவே வளர்ச்சி ஊக்கிகள் பயிருக்கு அவசியமானதாக கருதப்படுகிறது. கரிமப்பொருள் வகையைச் சார்ந்த வளர்ச்சி ஊக்கிகள் பயிர் சாகுபடியில் பயன்படுத்தப்படும் ரசாயனப் பொருட்களில் முக்கியமான ஒன்றாகும். வளர்ச்சி ஊக்கிகள் தாவர இனங்களை துரிதமாக வளர செய்வதுடன் அவற்றின் உருவத்திலோ அல்லது கட்டமைப்பிலோ மாற்றத்தை ஏற்படுத்த பயன்படுகின்றன. இயல்பாகவே தாவரம் வளரும்போது ஊக்கிகளும் உற்பத்தியாகின்றன.

ஓரிடத்தில் உண்டாக்கப்பட்டு மற்ற பாகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பலவித மாற்றங்களை விளைவிக்கின்றன. இந்த ஊக்கிகள் மிகச் சிறிய அளவிலேயே சிறந்த பலனை அளிக்கின்றன. தாவரங்களிலிருந்து இயற்கையிலேயே கிடைப்பவைகளுடன் செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் வளர்ச்சி ஊக்கிகளும் தற்போது பயன்பாட்டில் உள்ளன. இவை ஆக்சின்கள், ஜிப்ரலின்கள், சைட்டோகைனின்கள், வளர்ச்சி தடுப்பான்கள் மற்றும் எத்திலின் வகைகள் என்று 5 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. மேலும் குறிப்பிட்ட வகைகளை சாராத வளர்ச்சி ஊக்கிகளும் சமீப காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வளர்ச்சி ஊக்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதுடன் பயிரின் பல்வேறு பிரச்சினைகளையும் தீர்த்து கொண்டே வருகின்றன. உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சானக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போலவே பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் பல்வேறு வணிக பெயர்களில் விற்பனை செய்யப்படுகின்றன. வளர்ச்சி ஊக்கிகளின் சிறப்பான செயல் திறன்களில் வேர் வளர்ச்சியை அதிகரித்தல், மொட்டு தோன்ற செய்தல், பயிரின் வளர்ச்சியை அதிகரித்தல், பூக்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பூ பிஞ்சு காய் உதிர்வதை தடுத்தல், காய் மற்றும் பழங்களின் அளவை அதிகரித்தல், முற்ற செய்தல், கனிய வைத்தல், தாவரங்களின் இன மாற்றங்களை கட்டுப்படுத்துதல் போன்றவை முக்கியமானவைகள் ஆகும். தோட்டக்கலை உத்திகளில் விதை இனவிருத்தி செயல் ஒரு முக்கிய பணியாகும். உதாரணமாக எலுமிச்சை, மா, சப்போட்டா போன்ற பழ வகைகளில் பதியம் போடுதல், ஒட்டுக்கட்டுதல், தூர்விடுதல், விண்பதியம் போடுதல் ஆகிய இனப்பெருக்க முறைகளை கையாளும் போது சிறந்த பலன் அளிக்க வளர்ச்சி ஊக்கிகள் மிகவும் பயன்படுகின்றன. அவற்றில் ஐபிஏ, என்ஏஏ, என்ஏடி, ஜிஏ போன்றவை முக்கியமானவைகள் ஆகும். பயிர் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு பயிருக்கு பயிர் மாறுபடும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி ஊக்கி அனைத்து வகையிலும் பலன் தரக்கூடியது என கருத முடியாது. மேலும் இவற்றை பயன்படுத்தும் முறை வளர்ச்சி ஊக்கியை பொறுத்தும் பயிரின் பாகங்களை பொறுத்தும் மாறுபடும். இவற்றை தனியாக தூளாகவோ அல்லது முகப்பூச்சு, சுண்ணாம்பு போன்ற தூளுடன் கலந்து கலவையாகவோ பயிர் வகைகளில் பயன்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள் தூள் வடிவில் கிடைக்கின்றன. வேர், தூர்கள், குச்சிகள், தண்டுகள் ஆகியவற்றின் கீழ்ப்பகுதியை நீரில் நனைத்து பின்பு தூளாக உள்ள தகுந்த வளர்ச்சி ஊக்கிகளில் முக்கி எடுத்து நடலாம். இதை தவிர கரைசலின் அடர்த்தி திறன், தண்டு, குச்சி ஆகியவற்றின் பருமனை பொறுத்தும் மிருதுத்தன்மை, சிறிதளவு கடினத்தன்மை மற்றும் அதிக கடினத்தன்மை ஆகியவற்றிற்கு தகுந்தவாறு வளர்ச்சி ஊக்கிகளை தயாரித்து பயன்படுத்த வேண்டும். விண்பதியம் போடும்போது தண்டுகளில் மோதிர வடிவில் பட்டை நீக்கிய பாகத்தில் தகுந்த வளர்ச்சி ஊக்கியின் தூளையோ அல்லது கரைசலையோ தடவிவிட்டால் அதிக அளவில் வேர்கள் தோன்றும். ஒட்டு கட்டும்போது அல்லது முளை கட்டும்போது வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தலாம். ரூட் ஸ்டாக் எனப்படும் அடி மரச்செடியில் சியான் எனப்படும் குச்சி அல்லது முளையை நுழைத்து கட்டும்போது வளர்ச்சி ஊக்கிகளை தூள் அல்லது குழம்பு வடிவத்தில் தடவி ஒட்டு கட்டலாம். இவற்றை தவிர பயிர்களின் விதை பொருளை சேமித்து வைக்கும்போது அவை முளைத்து சேதம் விளைவிக்கின்றன அல்லது முளைப்புத்தன்மை குறைய ஆரம்பித்து விடுகிறது. உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்ற பயிர்களில் விதை பொருட்களை சேகரித்து வைக்கும்போது அவை முளைத்து சேதமாகாமல் இருக்க மாலிக் ஹைட்ரசைட் எனும் ஊக்கியை பயன்படுத்தலாம். முளைக்கும் திறனில் மந்த நிலையை அகற்றவும் தகுந்த ஊக்கிகளை பயன்படுத்தலாம். கார்பன் டை சல்ஃபைடு எனும் ஊக்கியை உருளைக்கிழங்கு விதை துண்டுகளோடு கலந்து வைப்பதால் மந்தநிலை ஏற்படுவது நீக்கப்பட்டு விரைவில் முளைக்க செய்ய முடியும். சரியான வளர்ச்சி அடைந்தவுடன் பயிர்கள் பூக்க ஆரம்பிக்கின்றன. சில சமயங்களில் முன்பாகவோ அல்லது தாமதமாகவோ பூக்க ஆரம்பிக்கின்றன மற்றும் சில சமயங்களில் மிக குறைவாகவோ அல்லது அதிக அளவோ பூக்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இதை சரி செய்ய வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தி பலன் பெறலாம். தக்க தருணத்தில் பூக்கள் தோன்ற வகை செய்யலாம். மேலும் தேவையான அளவே பூக்கள் தோன்ற செய்து அதனால் பழங்களின் எண்ணிக்கையையும் பருமனையும் தேவையான அளவு அதிகரிக்கலாம். உதாரணமாக அன்னாசி பழச்செடியின் குருத்து பகுதியில் 50 மில்லி என்ஏஏ வளர்ச்சி ஊக்கியை ஊற்றினால் நல்ல பலன் கிடைக்கும். பல வகை பயிர்களில் பூக்கள், பிஞ்சுகள் மற்றும் காய்கள் உதிர்வதை காண்கிறோம். உதாரணமாக மா, மிளகாய், பயறு வகைகள், பருத்தி முதலிய பயிர்களில் இக்குறைகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பயிர் வகைகளிலும் ஒன்றும் அதற்கு மேற்பட்ட காரணங்கள் இருப்பினும் சாதாரணமாக மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைவால் பயிரில் வளர்ச்சி ஊக்கிகளின் உற்பத்தி தடைபடுகிறது. இதன் காரணமாக பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்கின்றன. இவற்றை தடுக்க 25 முதல் 50 மில்லி அடர்திறன் கொண்ட நாப்தலின் அசிட்டிக் அமிலம் போன்ற ஊக்கிகள் உதவியாக இருக்கின்றன. தற்போது இந்த ரசாயன பொருட்கள் அடங்கிய வளர்ச்சி ஊக்கிகள் பல்வேறு வணிக பெயர்களில் விற்கப்படுகின்றன. பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பொதுவாக வளர்ச்சி ஊக்கிகள் மிக குறைந்த அளவில் இத்தனை பங்கு என்ற அளவில் பரிந்துரை செய்யப்படுகிறது. 1 ppm திறன் கொண்ட மருந்து கரைசலை 1 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் கரைக்க வேண்டும். கரைசல் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அமில அல்லது உப்பு நீராக இருத்தல் கூடாது.

0: பயிர் ஊக்கிகளை முன்காலை அல்லது பின் மாலையில்தான் தெளிக்க வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகளை பரிந்துரைக்கப்படும் அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதிக அளவில் பயன்படுத்தினால் பயிர்களில் தேவையற்ற வினையியல் மாற்றங்கள் உருவாகி சேதங்களை விளைவிக்கும். பூஞ்சானக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி போன்ற வளர்ச்சி ஊக்கிகள் எஞ்சிய நஞ்சுகளை பயிர்களில் தேக்குவதில்லை. ஆகையால் வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்துவதில் எந்தவித தீமைகளோ அல்லது பக்க விளைவுகளோ ஏற்படாது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நேர்களை நிறைவு பெற்றதோ இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 2:30 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேயர்களை ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு 2 திரைப்படத்தின் பாடல்கள் ஒழிக்கப்படும். இந்நிகழ்ச்சியின் முதல் திரைப்பட பாடல்கள் அனிருத் ரவிச்சந்தர் இசையில். நான் ஒரு பீஜியம் போடுறேன், நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பார்ப்போம். எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு

நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், இட்ஸ் ஃப்ரம் மூன் மூவி. கேட்டு ரசிங்க. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
1: என்ஏசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்கவருக்கு மூணு திரைப்படத்தின் ஐஸ்வர்யா தனுஷ் பாடல் வரிகளில் அனிருத் ரணிச்சந்தர் இசையில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இரண்டு மணி 40 நிமிடத்தில் அடைந்திருக்கிறோம். பண்பலையோடு பூங்குத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மூணு படத்தின் ஒரு ஆனந்தமான பாடலை கேட்டு ரசிங்க அனுருத்தி இசையில், தனுஷ் பாடல் வரிகளில்.

பூங்குத்து நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த பாடல்கள் ஒலிக்கவிருக்கிறது. 2012 வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நீர்பறவை திரைப்படத்தின் பாடல்கள். நீர்பறவை படத்திலிருந்து முதல் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டே இணைந்திருங்கள் பண்பலையோடு.

நேர்களை பூங்குத்து நிகழ்ச்சியில் இரண்டாவது திரைப்படத்தின் பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்ருக்கோம் நீர்பறவை திரைப்படத்தின் பாடல்களை. இந்த படத்தில் விஷ்ணு, சுனைனா, நந்திதா தாஸ், சரண்யா பொன்வனன், வடிவுக்கரசி, தம்பி ராமையா, சமுத்திரகனி ஆகியோர் அழகாக நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இருக்கிற அனைத்து பாடல்களையும் வைரமுத்து சார் எழுதியிருப்பார். மற்றும் இந்த பாடலுக்கு, படத்தோட எல்லா பாடலுக்கும் இசை அமைச்சிருக்காரு என்.ஆர். ரகுநந்தன் அவர்கள். நீர்பறவை திரைப்படத்தோட அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா?

ஆறு நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் பூங்குத்து நிகழ்ச்சியில். நேர்களே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000 பாட்டாவது நம்மளோட ஃபேவரட் பிளேலிஸ்டில் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அந்த 1000 ஒரு பாட்டாக இப்போ இருக்கிற இப்போ ஒலிக்க வர பாடல் இருக்கும், நீர் பறவை திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது கட்செவியில் கலக்கல் பாடல்கள்.

0: இனிய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கச்சவியில் கலக்கல் பாடல்கள். நேயர்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434342 என்ற முன்னிணைப்போடு 244030 அப்படின்ற எண்ணுக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் பாடல் கேட்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாடல் கேட்டவங்களா இருக்கணும்.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: நிகழ்ச்சியில முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன் ஆகியோர். அவங்க கேட்டிருக்க பாடல் கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா? இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன். என்னொண்ணு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
2: நீ இப்ப கிளம்பு.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: நேரம் 3:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சு

இருக்காங்க. ஈரோடு மாவட்டம் ஈங்கூர்ல இருந்து செல்வகுமார். இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை

2.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 ரசித்து கொண்டிருக்கிறோம். கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மேச்சேரியிலிருந்து அம்மு கேட்டிருக்காங்க, அழகி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: நேரம் 3:22. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் பாரதி சீனிவாசன் அவர்கள் ஓமலூர் கோட்டைமேடு பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. வாலி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்ததா தெய்வானை மற்றும் மனோகரன் ஹரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, பாடநிலாவே அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் அரசம்பட்டியிலிருந்து சிவகாமி புஷ்பா கேட்டிருக்காங்க ரயில் பயணங்களில் படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன்.

0: வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் 3:41. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்த பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து. கேட்டிருக்காங்க பாலக்கோடு வட்டம் மல்லுப்பட்டியிலிருந்து பூஜா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அணில் கொல்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சத்யா நகர்ல இருந்து ஜெயா கேட்டிருக்காங்க மாப்பிள்ளை படத்துல இருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நேரம் 3:52. கட்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்த பாடல் தார்க்காடு ஐயங்காடு பகுதியிலிருந்து இந்திராணி பெரியசாமி, சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்ல அண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த ஈபி மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம் விளையாடும் வீடு இது. ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
3: நேயர்களின் நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நாம் இதுவரை ரசித்தோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இனிமையான மாலை பொழுதில் பண்பலையோடு இணையும் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைகிறாங்க அறிவிப்பாளர் சசிகலா. வணக்கம் சசிகலா.
1: வணக்கம். வணக்கம் நேர்களே உங்களுக்கும்.
0: சரி, நிகழ்ச்சியில் நிறைய குறிப்புகளை நம்ம கொடுக்க தயாராக இருக்கோம்.
1: கண்டிப்பாக.
0: அதற்கு முன்பாக நேர்கள் அழைக்கணும்னா எந்த எண்கள் அழைக்கலாம்?
1: புதிய நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணி, இப்பொழுது 44-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 90

0: நான்கு, 86, 81, 10, 25 ஆகிய இரு எண்களில் ட்ரை பண்ணி அழைக்கலாம். மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வர நேயர்கள், 0, 43, 42 என்ற முன்னணியைப் போல 24, 40, 31 என்ற எண்ணிலோ, மற்றொரு எண்ணாக 94, 86, 65, 20, 25 இந்த இரண்டு எண்களையும் அழைத்து பங்கேற்கலாம்.
1: சரி, அருமையா நம்பர் கொடுத்துட்டீங்க.
0: ஓகே,
1: அதே மாதிரி இதுக்கான ஒரு விதிமுறை இருக்குல்ல, இந்த நிகழ்ச்சிக்கான அந்த விதிமுறை என்ன அப்படின்றது?
0: என்னன்னா, நேர்கள் வந்து ஒரு வாரத்திற்கு மேலாக தான் கலந்து கொள்ளணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தவங்க தான் இப்போ இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ள முடியும். உதாரணத்துக்கு 6ஆம் தேதி வந்தவங்க நாளைக்கு தான் கலந்துக்க முடியும்.
1: சரி, அதாவது அவங்க என்னைக்கு பதில் சொன்னாங்களோ அந்த நாள்ல இருந்து 7 நாள் கழித்து தான் அவங்க நிகழ்ச்சியில பங்கேற்கணும். இதுதான் விதிமுறை அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க.
0: ஓகே,
1: சரி, இப்ப குறிப்புக்கு நம்ம போயிடலாம். அதற்கு முன்பாக நேர்களை, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சரி, நிகழ்ச்சியில நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியிலையும் முதல் நேரம் இணைக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இருக்கிறது?
2: பேசுறேன்.
1: சரிங்க துரை, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாங்களா இல்ல பதில் சொல்றீங்களா?
2: இல்ல கொடுங்க, குறிப்பு.
1: குறிப்பு கொடுக்கலாமா?
2: சரி,
1: இல்லைங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களான்னு பார்த்தேன். சரி, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்களா, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு பிரபலம். சரிங்களா, தெலுங்கு மற்றும் வேறு மொழி நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரபலமான ஒரு சினிமா பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்றத நம்ம கேட்க வரோம்.
2: சந்திரபாபு.
1: சந்திரபாபு எப்படி சொல்ல வரீங்க? சந்திரபாபுன்னு
2: நடிச்சிருக்கிறாரு.
1: ஓ, அதை வச்சு சொல்ல வரீங்களா? நிறைய நடிகர்கள் தெலுங்கு மற்ற மொழி திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க இல்லைங்களா? சரி, சந்திரபாபுன்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. சரிங்க, அவரும் இல்லைங்க ஐயா, இவங்க வேற ஒருத்தர். என்ன பிரபலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க, யாருங்கிறது? நல்லா இருக்கோங்கம்மா. கொஞ்சம் இடத்துல இருந்து கொஞ்சம் பேசணும் இந்த நிகழ்ச்சியில. சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க, யாரா இருக்குங்க கண்டுபிடிச்சிங்களா?
4: நன்றிங்க.
1: சொல்லுங்க.
4: உங்க
1: உங்க குரலை டெய்லி தான் கேட்டுட்டு.
0: வணக்கம் ஐயா. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் பதிவு
4: பண்ணுங்க.
0: குறிப்புகள் எல்லாம் கேட்டு இருக்கீங்களா? வெடி தெரியுமா?
4: பழைய நடிகையா புது நடிகைங்களா?
0: பழைய நடிகை தான். இப்ப இல்ல அவங்க.
1: மனோரமா
0: இல்லைங்க.
1: நன்றிங்க,
0: நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம் வருங்க. வணக்கம். வணக்கம்.
1: சினிமா பிரபலம் யாருங்க? சாவித்ரியா. நடிகர்கள் நடிச்சதுனால வச்சு சொல்ல வரீங்க?
5: தெலுங்குலயும்
1: நிறைய படம்.

0: நடிச்சிருக்காங்க, நாம கேட்குற ப்ராப்ளமோ.
1: பழைய நடிகரங்க போய்
2: அதனால தான் அவர் சாவித்ரின்னு சொல்லிட்டாரு.
0: ஓ, அதை வச்சு சொல்கிறீங்களா? சரிங்க, சாவித்ரி இல்லைங்க.
2: இல்லைங்க, தவறான பதில், முயற்சித்தமைக்கு நன்றி.
0: நன்றிங்க, அடுத்த நீங்கள் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: செல்வது யார் இங்கே இருந்து?
3: பாபா ஜான் பாலகோட்லேருந்து.
2: சொல்லுங்கய்யா, குறிப்புகள்லாம் கேட்குறீங்களா? நடிகை மட்டுமல்ல, இவங்க ஒரு பாடகியும்
3: கூட.
2: இது சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா?
3: நினைக்கிறேன்.
2: சரிங்கய்யா, ஒருவேளை இது சரியா இருந்தா உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வேணும்? எந்த படத்துல இருந்து? வெற்றி பெற்றிட்டீங்க. சரிங்கய்யா, குடுத்துறலாம். உங்க பேரையும் உரிய நோட்டையும் பதிவு பண்ணிக்கோங்க.
3: மக்கள் திலகம் அவர்களுக்கு தாயாக நடிச்சிருக்காங்க. தமிழ் திரைப்படம் அப்புறம் தெலுங்கு திரைப்படத்துல வந்து நிறைய நடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான்
2: சொல்ல முடியும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. அழகா
3: நன்றி.
0: சரி, எஸ் வரலட்சுமி அப்படின்றது சரியான பதில். நம்ம தென்னிந்திய திரைப்பட புகழ்பெற்ற நடிகை அப்படின்னு சொல்லலாம். இவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் மொழி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி பல ஆண்டுகளாக அந்த திரைத்துறையில் பயணம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த தினம். இது காலையிலே நேயர்கள் வந்து கேட்டிருந்தா சொல்லியிருக்கலாம். ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பிறந்திருக்காங்க. அவங்களும் இன்றைக்கி தான் பிறந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. மட்டும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி நடிகை மட்டும் இல்லாமல் பாடகியாகவும் இருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்களில் இவங்க பாடல் பாடியிருக்காங்க.
2: அதே போல் பாலயோகினி அப்படின்ற திரைப்படத்தில் இவங்க வந்து குழந்தை துறவியாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே தன்னோட நடிப்பு திறமையால் அதிகமாக ஈர்க்க பெற்ற ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனோடு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பூவா தலையா திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. மாட்டுக்கார வேலன், சவாலி சமாலி, ராஜராஜ சோழன், நீதிக்கு தலைவழங்கு போன்ற தமிழ் படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க.
0: சரி, எவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த நடிகை எஸ் வரலட்சுமி அப்படின்றது சரியான பதில்.
2: இன்னைக்கு அவங்க பிறந்தனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: சரி, சரியான பதில் சொன்ன நேயருக்கும் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து நேயருக்கான பரிசு பரல நம்ம கொடுக்கலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
13: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
14: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
13: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
14: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
13: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
16: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: JSW Neo Steel, வானு எந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில். JSW Neo Steel,
5: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலையை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. சரிங்க.

0: நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நடிகை எஸ் வரலட்சுமி அவங்கள பற்றி குறிப்புகள் கொடுத்தோம்.
1: ஆமாம்.
0: நேயர் வந்து சரியாக கண்டுபிடிச்சிட்டார், ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய பிறந்த தினம், அதை வச்சு நம்ம குறிப்புகளாக கொடுத்தோம்.
1: அடுத்த கேள்வியும் கேட்டுருவோம்.
0: அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத நேயர்களுக்கு நம்ம கேட்டுடலாம். வணக்கம். அடுத்த நேயர் வருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: கல்யாண சுந்தரம் பேசுகிறேங்க.
0: சரி, வணக்கம் ஐயா. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாம். குறிப்பு கொடுக்கலாங்களா?
1: ஐயா, இது ஒரு பதக்கம், அறிவியல் துறைகளில் வழங்கப்படக்கூடிய ஒரு பதக்கம். உலக அளவில் இந்த பதக்கத்தை வந்து வழங்கிட்டு வராங்க ஆண்டுக்கு ஒரு முறை.
0: அந்த பதக்கத்துக்கு ஒரு பேர் இருக்குங்க ஐயா.
1: அந்த பேரை தான் நீங்கள் சொல்லணும்.
0: அந்த பேர் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சரி, தொடர்ந்து கேளுங்க. என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் தாமல்பட்டி கோபால்.
0: சரி,
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு, இந்த பதக்கத்தை வந்து நோபல் பரிசு பெற்றவங்களும் ஃபிளிட்ஸ் பதக்கத்தை பெற்றவங்களும் வாங்க முடியாது, அவங்களுக்கு தரமாட்டாங்க. நோபல் பிரைஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதக்கத்தை தரமாட்டாங்க. பட் அறிவியலில் யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிசாக தருவாங்க. நன்றி. இணைப்பில் இனி அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க?
3: மாலை. வணக்கம்மா.
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராஜா பேசுறேன்மா.
1: சரிங்க ராஜய்யா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டேங்க.
1: ஆமாம், ஒரு பதக்கத்தை பற்றி கேட்டுட்ருக்கோம். அந்த பதக்கம் எந்த பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேர் சொல்லணும்.
3: நீங்கள்
1: உங்களுக்கான ஒரு குறிப்பு, இயற்பியலுக்கான சர்வதேச மையத்தால் இந்த விருது, அதாவது இந்த பதக்கம் வந்து ஆண்டுதோறும் வழங்கப்படுது.
0: சாகித்ய அகாடமி விருது இல்லைங்க ஐயா,
1: கலைத்துறை சம்மந்தப்பட்ட விருது. இது வந்து அறிவியல் துறை சம்மந்தப்பட்ட ஒரு விருது.
0: சரி,
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: ஐயா, மேலும் ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
0: மேலும் ஒரு குறிப்பா?
1: இந்த பதக்கம் தரும்போது 5,000 அமெரிக்கா டாலரும் சேர்ந்து வரும், கொடுப்பாங்க, அந்த பணத்தொகையும் கொடுப்பாங்க.
4: நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பரம்வீர் சக்ரா அந்த பதக்கம்.
1: இல்லைங்கய்யா, தவறான பதில்.
4: நன்றி.
1: இனிப்பில் நியமனத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். தருமபுரி மாவட்டம் மங்கல்பட்டிலேருந்து.
1: உங்க பேரை மட்டும் ரொம்ப மெதுவா சொல்றீங்களே. உங்க பேரை மட்டும் ரொம்ப மெதுவா சொல்லிட்டீங்க, இன்னொரு டைம் சொல்லுங்க உங்க பேரு. செல்வி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய? ஒரு பதக்கத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கான ஒரு குறிப்பு, ஸ்டீபன் ஹாக்கிங் அப்படின்ற உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் ஒருத்தருக்கு இந்த பதக்கத்தை கொடுத்துருக்காங்க. இல்லைங்கம்மா, தவறான பதில். முயற்சித்து மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்துருங்க, விடை என்னன்னு கேட்டுக்கலாம். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: வணக்கம், நான் பாப்பனப்பட்டு நவீன் பேசுறேன்.
1: சொல்லுங்க நவீன், கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: நான் வந்து நேற்று 8 நாள் இன்னைக்கு 9 நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் வந்தேன்.
1: என்ன பேரு கேட்டிருக்கோம், யார் கொடுத்தாங்க? இல்ல இல்ல, அது வந்து அந்த பதக்கம் வாங்கினவங்களுடைய பேர், அந்த பதக்கத்தோட பேர் என்ன அப்படின்றத நாங்க கேட்டுட்டு இருக்கோம்.
6: அந்த தீபக் அப்படிங்கிற மாதிரி
1: இல்லையே.
6: ஓகே,
1: தேங்க்யூ. நன்றி.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இயற்பியல் துறையில சிறந்த பங்களிப்பை வழங்கும் அறிவியலாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். புதுசா சொல்லட்டுங்களா? சரி, ஆகஸ்ட் 8 ஆண்டுதோறும் இந்த விருதை வழங்குவாங்க. இல்ல, தவறான பதில். முயற்சித்து மிக்க நன்றி. இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வருக. வணக்கம். சட்டுன்னு வந்துட்டு பட்டுனு போயிட்டாரு. அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க?

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க.
0: ரொம்ப நாளாச்சா உங்களுக்குள்ள
1: அப்படியா?
0: கேட்டேன்
1: சரி சரிங்க.
0: சார். வாழ்த்துக்க சார்.
1: சார் சரி,
0: சொல்லுமா சார்,
1: நான் சொல்லுங்க சார்.
0: ஒரு குறிப்பு சொல்லுங்க, வர சொல்றேன்
1: உங்களுக்கு ஒரு குறிப்பா
0: சார்.
2: ஸ்டாட்டிக்ஸ் மெக்கானிக்ஸ்க்காக வழங்கப்படுற ஒரு பதக்கம்.
0: சரி சொல்றேம்மா.
2: ம், சொல்லுங்க.
0: ட்ராக் பதக்கம்.
2: ட்ராக் பதக்கம்.
0: ஆமாம்,
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எந்த திரைப்படத்திலேருந்து என்ன பரிசு பாடல் வேணும்?
0: நம்ம பதுவசா பக்கம் இருக்குமே, எனக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக கொடுத்துருவ பாட்டு. சொல்லட்டுமா சார்? பதுவு சார்,
1: சொல்லுங்க சார். ஒரு நல்ல இனிமையான பாட்டை கேளுங்க.
0: இனிமையான பாட்டுங்க. சிவாஜி கணேசன், நம்ம இவர சத்யராஜ் நடித்த படம் சார். படம் வந்து ஜல்லிக்கட்டு. அத வந்து ஏரியில் ஒரு ஓடும் அந்த பாட்டு காட்டுற தவறு விடுங்க சார்.
1: சரி,
0: நம்ம அரசம்பட்டி அருளுக்கும்.
1: சரி, அனைவருக்காக வருது.
0: நன்றி சார்.
1: நன்றி, நன்றிங்க.
2: சமீபத்தில் இந்த ட்ராக் பதக்கத்தை 2026 ஆண்டுக்கான ட்ராக் பதக்கமாக வழங்கியிருக்காங்க. இந்திய இயற்பியலாளர் தீபக் சகர்க்கு அவங்க வழங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மணல் குவாரி மாதிரி ஆராய்ச்சிக்காக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த பதக்கத்தை வாங்கின முதல் இந்தியர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த பதக்கம் வந்து வழங்கப்படும். அறிவியல் துறைகளில் சிறந்த இயற்பியல் பங்களிப்பு செஞ்ச ஒரு அறிவியலாளருக்கு இந்த பதக்கம் வழங்கப்படும். நோபல் ப்ரைஸு அப்புறம் ஃப்ளிட்ஜ் பதக்கம் பெற்றவங்களுக்கு இந்த பதக்கத்தை வந்து வழங்க மாட்டாங்க. ஸ்டாட்டிஸ் மெக்கானிக்ஸ்க்காக இந்த பதக்கம் வந்து வழங்கப்படுது.
1: சரி, இவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த பதக்கத்தினுடைய பேர் என்ன அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திருங்க.
2: ட்ராக் பதக்கம் அப்படின்றது தான் அந்த பதக்கத்தோட பேர்.
1: சரி, சரியான பதில் சொன்ன நேயருக்கான பரிசு பாடலை நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
13: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
14: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
18: JSW Neo Steel, India's largest leading steel manufacturer. JSW Neo Steel, pure TMT கம்பிகள்.
19: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வழங்குவோர்
3: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலமுற்று திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலமுற்று திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சரி, சொல்லுங்க. இப்ப 2 வினாவுக்கு நேர்கள் சரியா பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான வினா தான் நம்ம கிட்ட இருக்கு. அது யாரு அப்படின்றத நேர்கிட்டே நம்ம கேட்கலாம். இப்ப நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம்.
9: சரிங்க கன்னியப்பன் ஐயா, உங்களுக்கான 3 குறிப்புகள் கொடுத்துடலாமா? ஓகே. இவர் வந்து இசை உலகின் புகழ் பெற்ற ஒரு மிருதங்க வித்துவான். ஆமா. சிறுவயதிலேயே இசையின் மீது அதிகமாக ஆர்வம் கொண்டிருந்ததுனால அதுவும் குறிப்பாக மிருதங்க வித்துவானா ஆயிருக்காரு. கர்நாடக இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். 8 இவர் வந்து மிருதங்கம் வாசிக்க தொடங்கிட்டார். சரிங்க தியாகராஜன் ஐயா, ஒரு மிருதங்க வித்துவானை பத்தி கேட்டுட்டு இருக்கோம்.
8: நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்களா?
9: இல்லைங்கய்யா, பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர் அவரு. குறிப்பா அந்த மாநிலமே உங்களுக்கு குறிப்பா சொல்றேன், கேரளாவில பிறந்தவர் அவரு. கேரளாவில பிறந்தவர் அவரு.
8: ஓகே மேடம்.
9: சரிங்க,
7: நன்றிங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாரு, அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம்.
9: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உங்க வானொலி பெட்டியோட ஒலியளவை குறைங்க.
8: வணக்கம்.
7: வணக்கம் சார். உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிடுங்க சார், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. வீட்டுல இருக்கவங்க கேக்கட்டும்.
8: கிருஷ்ணகிரி மாவட்டம், ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
7: சரிங்க துரைசாமி ஐயா, குறிப்பு கேட்டிருப்பீங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல குறிப்பு ஒண்ணு கொடுக்கலாமா?
8: இன்னும்
7: குறிப்பு தரலாமா? சரி, உங்களுக்கான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தன்னுடைய இளமை வயதிலே பாத்தீங்கன்னா இந்த இசைத்துறைக்கு வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற இசை மாமேதைகள் அவங்களுடைய கச்சேரியிலையும் வந்து இவர் இசை வாசிச்சிருக்காரு அப்படின்றது கூடுதல் சிறப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே பல்வேறு இசை மேடைகளில் இவர் பாராட்டும் வாங்கியிருக்காருங்க வாசிச்சு. யாருன்னு தெரியுதுங்களா? சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர் வாங்க. வணக்கம். எளிமையான குறிப்பு தான் கொடுத்துருக்கோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க யாருங்கிறது. சொல்லுங்க முனுசாமி. எங்க ஆலயக்கான ரொம்ப நாளா வரது இல்லையா?

0: கொஞ்சம் வேலைக்கையா அதனால வர.
1: அப்படியா? சரி, அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கோங்க. சரி, குறிப்பு கேட்டிருப்பீங்க, பதில் ஏதாவது தெரியுங்களா, இல்ல குறிப்பு ஒண்ணு கொடுக்கட்டுமா?
0: ஒரு குறிப்பு கொடுங்க, இன்னும்
1: குறிப்பு தரட்டுமா? சரி, 8 வயசுலேயே இசை நிகழ்ச்சியில் இவர் வந்து இந்த மிருதங்கம் வாசிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பள்ளி பருவத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மிருதங்கம் வாசிக்கும் திறனை வந்து பெற்றிருக்காரு. அது எதனால அப்படின்னா, இவர் வந்து அந்த இசையை வாசிக்கிறத கேட்டு அதன் மீது அதிக ஈடுபாடு ஏற்பட்டதுனால இவர் இந்த துறைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக இசை பாடல் பயிற்சியும் வந்து இவர் ஆரம்பத்தில் எடுத்திருக்கார். இவ்வளோ சிறப்பு பெற்றவர் அவர், புகழ்பெற்ற மிருதங்க வித்வான் அவர். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சிக்கு வாங்க. நன்றி. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம்லிருந்து பண்டலி விஸ்வநாதன்.
1: சொல்லுங்க விஸ்வநாதன் ஐயா.
2: பாலக்காடு மணி ஐயர்.
1: பாலக்காடு மணி ஐயர், எப்படி சொல்ல வரீங்க?
2: அவர் நல்ல ஃபேமஸ். அவர் ஃபேமஸ், உலகமான ஃபேமஸ்.
1: சரிங்க, அவர் வாசிச்சதெல்லாம் கேட்டிருக்கீங்களா, அதை பார்த்துருக்கீங்களா?
3: பாலக்காடு மணியரோட நெருங்கிய அவர் இவருன்னு சொல்லலாம், ஆனா அவர் கிடையாது.
1: சரிங்க, அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்,
1: வணக்கம். இணைப்பு வந்துருச்சு,
3: இணைப்பு வந்துருச்சு, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: நான் தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து ஆர்த்தி பேசுறேங்க.
1: சரிங்க, குறிப்பு கேட்டிருப்பீங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா?
4: ஆ, கேட்டேங்க சார். ஜிவி பிரகாஷ்.
1: ஜிவி பிரகாஷ், அவருடைய இசையில நிறைய பாடல்கள் வெளிவந்திருக்கு, உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குங்க?
4: எனக்கு எல்லா பாட்டுமே அவருக்கு பிடிக்கும்.
1: ஏதாவது ஒரு 2-3 பாட்டு சொல்லுங்களே.
4: எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும் சார்.
1: எல்லாமே பிடிக்குமா? பிறை தேடும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா, அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடுங்களே.
3: மிருதங்க
1: கலைஞர் நீங்க, ஜிவி பிரகாஷ் குமார் சொல்றீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப நன்றிமா. நான் தவறான பதில். அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
5: ஐயா. மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: நான் காரியமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
1: சரிங்க பீமராஜன் ஐயா, பதில் கண்டுபிடிச்சிங்க.
5: நானும் முயற்சி பண்றேன்.
1: உங்களுக்கு ஒரு குறிப்பா
5: கொடுங்க.
1: சரிங்க, இவர் வந்து கேரள மாநிலம் அதாவது திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காருங்க. இவர் வந்து 5வது மகனாக அவங்களுடைய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தந்தை அந்த இசை வாசிக்கிறதே ஒரு சின்ன வயசில் கேட்டு இவருக்கும் அந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 3 வயசுலேயே இசை பயிற்சியை இவர் வந்து தொடங்கியிருக்காரு. ஆரம்பத்தில் கர்நாடக இசை பாடல்களில் பயிற்சி பெற்றவர், அதுக்கப்புறம் மிருதங்கத்தின் மீது அதிக ஈடுபாடு வந்து இந்த துறைக்கு வந்திருக்காரு. இவ்வளோ சிறப்பு பெற்றவர் அவர் யார் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.
5: TK மூர்த்தி.
1: TK மூர்த்தி அப்படின்னு எப்படி சொல்ல வரீங்க?
5: நீங்கள் சொன்ன குறிப்பு பக்கத்து மாநிலம் கேரளா மாநிலம் சொன்னீங்களா?
1: ஆமாம்ங்க.
5: அதை வச்சு தான் குறிப்பு எடுத்தேன்.
1: சரிங்க, இவருடைய அந்த முழு பெயர் என்ன அப்படின்னு ஏதாவது தெரியுங்களா?
5: அது நீங்களே சொல்லிடுங்க.
1: சரி, தானு கிருஷ்ணமூர்த்தி. தானு கிருஷ்ணமூர்த்தி, அதை தான் TK மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சூப்பருங்க, நீங்கள் சொன்ன பதில் கரெக்ட் தான்.
3: அந்த TK மூர்த்தி அப்படின்ற அந்த பெயர் மாற்றத்துக்கு காரணம் கூட அவர் சொன்னார் இல்லையா, பாலக்காடு மணி ஐயர், அவர் தான் அந்த பெயர் மாற்றத்துக்கே காரணம்.
1: சரி,
3: இசை உலகில் மிருதங்கத்தின் மூத்த கலைஞர் அப்படின்ற பெருமையை அவர் பெற்றிருக்காரு. கேரள சங்கீத நாடக அகாதமியின் ஃபெல்லோஷிப்பையும் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2017 பத்மஸ்ரீ விருதும் பெற்றிருக்காரு. நேரம் ரொம்ப நேரம் இணைப்பில் இருக்கார் போல. அவருடைய பரிசு பாடல் என்னன்னு கேட்டுடலாம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பரிசு?
5: வந்து ஏத்தம்மையா ஏத்தன ஒரு பாடல் வரும், டக்குன்னு படமே தெரியல.
1: சரி,
5: இந்த பாடல வந்து ஈரோடு மாவட்டம் சின்னிம்பாளையம் சரவணன் கூட்டுருங்க அந்த பாட்டு.
1: சரி
3: சரி,
1: உங்களுக்கான பாட்டு வருங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து உங்களுக்கான பாடல் கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க, பதில் சொன்னீங்க. ஆ, நன்றி நன்றி நன்றி. சரி, TK மூர்த்தி கர்நாடக இசைவர்களில் புகழ்பெற்ற மிருதங்க வித்வான் அப்படின்றது சரியான பதில். இவருடைய அந்த இயற்பெயர் அப்படின்னா தானு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பிறந்திருக்கார், 13 ஆகஸ்ட் இன்று பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பக்கம் இருக்கக்கூடிய மாநிலமான கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் பிறந்தார்.

0: இவருடைய குடும்பமே இசை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புகழ்பெற்ற இசை குடும்பத்தில் இவர் பிறந்ததுனால அந்த இசைத்துறைக்கே இவர் வந்திருக்காரு. இவர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இசை கச்சேரி பயிற்சிகள் அதெல்லாம் எடுத்திருக்காரு. தன்னுடைய தந்தையும் பார்த்திங்கன்னா அந்த இசைத்துறையில் இருந்ததுனால அதனுடைய ஆர்வத்தினால இவர் இந்த துறைக்கு வந்திருக்காரு. இவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த ஒரு பழம்பெரும் உலக புகழ்பெற்ற மிருதங்க வித்வான் டிகே மூர்த்தி அப்படின்றது சரியான பதில். நேருக்கான பரிசு பாடல நம்ம கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
9: The Kaveri Engineering College, Autonomous.
10: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
15: தொடர்புக்கு 8985712345.
16: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
17: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
18: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
17: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
18: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: இதோ நேயருக்கான பரிசு பாடல். ஏத்தமையா ஏத்தம் அப்படின்ற பாடல் கேட்டார். இந்த பாடல் வந்து இடம்பெற்ற திரைப்படம் நினைவே ஒரு சங்கீதம். நினைவே ஒரு சங்கீதம் அப்படின்ற திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. 1987 வெளிவந்த திரைப்படம். இளையராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த பாடலை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன், கே.எஸ். சித்ரா. இதில் நடிச்சிருக்காங்க விஜயகாந்த், ராதா. இவர்கள் நடித்த அந்த திரைப்படம் நினைவே ஒரு சங்கீதம். அந்த திரைப்படத்திலிருந்து நேர்கேட்ட அந்த பரிசு பாடலை இப்ப கேட்கலாம்.
19: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போ.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா.

0: பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: JSW நியோஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியோஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நேர்கள் பார்த்தீங்கன்னா, 3 வினாவுக்கு சரியாக பதில் சொல்லி பரிசு பொருள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததும் ஒரு எளிமையான வினா தான் இருக்குது. அது என்ன அப்படின்றது நேர்காணல் குறிப்பாகவே கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மாவட்டம் அஞ்சியூர் தந்தூர் தலையம் கைத்தறி கஜநாதன்.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்து

0: ஆகஸ்ட் 17 வரை.
1: JSW நியூஸ் ஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ் ஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல, வருங்காலமும் ஸ்ட்ராங்.

0: தரமுறை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நேயர்கள் பார்த்தீங்கன்னா, 3 வினாவுக்கு சரியாக பதில் சொல்லி பரிசு பொருள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததும் ஒரு எளிமையான வினா தான் இருக்குது. அது என்ன அப்படின்றது நேயர்கான குறிப்பாகவே கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: மாவட்டம் அஞ்சியூர் தந்திபாளையம், கைத்தறி கணநாதன்.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு அந்த குறிப்பு கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்கம்மா.
1: நேரடி குறிப்பாகவே கொடுக்குறேன், சொல்லுங்க. இது ஒரு மதிப்பு மிக்க விருது, அமெரிக்காவில் வழங்கப்படுற ஒரு விருது. செய்தித்தாள் மற்றும் இணைய இதழியல், இலக்கியம், இசை ஏற்றுதல் ஆகிய துறைகளில் சாதனை புரிஞ்சவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு விருது. அமெரிக்காவில் கொடுப்பாங்க இந்த விருது. ஆமாம். அந்த விருதோட பேர் என்னன்றது தான் நீங்கள் சொல்லணும். ஐயா இனிப்பு இருக்கீங்க? நன்றிங்க, நன்றி.
0: சரி, இணைப்பிலிருந்து நேர் விடுபட்டார். இப்போ நிறைய குறிப்புகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கக்கூடியது அப்படின்றதும் தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. நேர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, அடுத்த நேர் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
3: மோகன் பேசுறியா?
0: சொல்லுங்க மோகன்.
3: நன்றி.
0: சரி, இதை பற்றி என்ன குறிப்பு இருக்கிறத சொல்லிவிடுங்க.
1: இருக்கு.
0: நேருக்கான பரிசு
1: இந்த விருது வந்து ஆண்டுதோறும் 23 வெவ்வேறு பிரிவுகளில் வழங்கப்படுது. முக்கியமாக பொது சேவை பிரிவுகளில் வெற்றி பெறுவோருக்கு தங்க பதக்கமே வழங்கப்படும். மற்றவங்களுக்கெல்லாம் பண மதிப்பு தான் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து தங்கமே கொடுப்பாங்க. அமெரிக்காவில் 1917 வழங்கப்பட்டு வருது. கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்படுது. செய்தித்தாள் வெளியீட்டரான ஜோசப் புலிட்சர் அவரால் நிறுவப்பட்டது. அவருடைய நினைவாக இந்த பரிசு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது.
0: சரி, இவ்வளோ சிறப்பு பெற்ற அந்த பரிசு என்ன அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டு நேருக்கான பரிசு பலன் நம்ம கொடுத்துடலாம். மீண்டும் ஒரு முறை அந்த பேர் சொல்லிவிடுங்க.
1: புலிட்சர் பரிசு.
0: புலிட்சர் பரிசு. சரி, சூப்பர். இப்போ நேருக்கான பரிசு பலன் இப்போ கேட்கலாம்.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
2: தருமபுரி மற்றும் மெர்க்காடு ஆலண்டி ரெடினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த ரெண்டு எபிசோட்ல போதையில்லா தமிழ்நாடு, பயமில்லா தமிழ் பெண்கள் இந்த கேம்பெயின் பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல சில மாதங்களா அதை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் அவங்களும் இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் போதையில்லா புகையிலையில்லா கல்வி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணி வச்சார். காணொளி வாயிலாக நிறைய பள்ளிகளுக்கு, நிறைய கல்லூரிகளுக்கு அதை காண்பிச்சாங்க. நிறைய பேர் அதில் வந்து சோஷியல் மீடியாலையும் பார்த்தாங்க.

0: ஸோ அதில் வந்து ஒரு ப்ராமிசஸ் எடுத்தார் அவர். அதை வந்து எல்லாத்தையும் திருப்பி சொல்ல சொன்னார். இதுதான் நான் லாஸ்ட் ரெண்டு எபிசோட்லேயும் சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கிற அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அது கல்வி கல்வி பயிலும்போதே, அவங்க பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கும் போது இருந்தாலும் சரி, அந்த கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க அவங்க கேரக்டரை ஷேப் பண்ணுறதுக்கு, அந்த டைமில் நாம் மூணு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும், ஒழுக்கம், கரேஜ், அப்புறம் சேஃப் அட்லசன்ஸ் வித்தவுட் எனி அடிக்ஷன் ஆர் அப்யூஸ். அதில் நான் சில மாற்றங்களும் சொல்லியிருந்தேன், குட் திங்ஸ்க்கு அடிக்ட் ஆகலாம், தப்பான பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சில பேர் வந்து நேயர்கள் வந்து டவுட்ஸ் கேட்டாங்க, சரி சார் இப்போ கல்லூரினா உங்களுக்கு கொஞ்சம் விவரம் இருக்கும், பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பள்ளி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த அபியூசங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக எதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கோ அதுதான் பிற்காலத்தில் அபியூஸாக போய் மாறும். இப்போ அவங்களுக்கு அந்த கலர் ஏஜென்ட்ஸ் போட்ட ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், அந்த ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு அந்த அபியூஸுடைய முதல் அறிகுறி அதுதான். அது இப்போ இருந்தே அடம் பிடிச்சி வாங்க ஆரம்பிப்பாங்க, அது இல்லாமல் அவங்க எடுக்கவே முடியாத நிலைமைக்கு போவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பேரண்ட்ஸ் இப்போ இருந்தே அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா, இல்லை டீச்சர்ஸ் வெல்விஷர்ஸ் அவங்களுடைய மனநிலை மாறும், இல்லை நேச்சுரலாக இருக்கிறது தான் நல்லது, இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆக வேண்டாம்னா, பிற்காலத்தில் ட்ரக்ஸோ இல்லை வேறு சில கெட்ட பழக்கங்களுக்கோ அவங்க அடிக்ட் ஆக மாட்டாங்க, அந்த காலகட்டத்திலையும் நல்ல பழக்கங்களுக்கே அவங்க அடிக்ட் ஆவாங்க. ஸோ பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான், அதுவும் குறிப்பாக ஒரு 10 வயதை தாண்டிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் சேஃப்டி பற்றி நிறைய சொல்லியிருந்தோம் போன எபிசோடில், அதையும் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டுட்டு பாராட்டினாங்க. ஏன்னா பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நிறைய படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஆனால் ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறதுலன்ற அந்த விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. உண்மையிலே அதை இன்றைக்கும் சொல்கிறேன், ஆண் குழந்தைகளுக்கும் ஒழுக்கம், பெண்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வளர்க்கணும். இதை பற்றி ஒரு தொகுப்பாக நான் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த அரசு நடத்தின ஒரு கேம்பெயின், அதை நான் பண்ணதை வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு தொகுப்பாக மோஸ்ட்லி இன்று இல்லை நாளை அது அப்லோட் ஆகிடும். அதோட டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா இதே கேம்பெயினோட பேர் தான், அதையும் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் அட்லசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க இருந்தாலும், நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்டு கேர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கவுன்சிலிங் இல்லை உங்களுக்கு ஏதாவது அறிவுரைகள் தேவை குழந்தைகளுக்கு அப்படின்னா கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, மேச்சேரி, சேலம்.

0: Call 9524936156.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ், KS சித்ரா ஆகியோர் குரல்களில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
9: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
10: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
15: தொடர்புக்கு 8985712345.
16: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல. JSW நியூ ஸ்டீல்.
18: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
17: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் ஆகியோர் குரல்களில்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட்

0: பார்சல்ஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3-jar மிக்ஸி 1947 மட்டுமே, 2-burner கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: நேரம் மாலை 5:23. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியின். அடுத்த பாடல் பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து, மனோ, வாணி ஜெயராம் ஆகியோர் குரல்களில்.
7: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
8: பிரமாதம்,
7: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
8: சபாஷ்,

வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:30. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காதல் எனும் நதியினிலே திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், கே. எஸ். சித்ரா ஆகியோர் குரல்களில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: நேரம் மாலை 5:36. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து மனோ, கே.எஸ். சித்ரா ஆகியோர் பாடிய பாடல்.

0: JSW Neo Steel, வானு எந்த கட்டிடங்களுக்கும் உயர்ந்த மேம்பாலங்களுக்கும் எங்கும் எல்லோருக்கும் ஒரே தரத்தில் JSW Neo Steel.
1: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரையே வாங்கலாம். JSW Neo Steel.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்து ஒலிக்கக்கூடிய பாடல் வசந்தகால பறவை திரைப்படத்திலிருந்து, SP பாலசுப்ரமணியம், ஜானகி ஆகியோர் குரல்களில்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு.
1: ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் மாலை 5:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அடுத்த பாடல் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து, இளையராஜா, எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட்

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நிறைவான பாடல் ஆயுசு 100 என்ற திரைப்படத்திலிருந்து மனோ, KS சித்ரா ஆகியோர் குரல் வண்ணத்தில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி.

0: நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமொரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோயில் என்பது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான அம்மன் ஸ்தலமாகவும் விளங்குகிறது. அன்னை பராசக்தியின் திருமேனி பகுதி விழுந்த இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. இங்கு காமாட்சி அம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்து சாந்தமாக அருள்பாலிக்கின்றாள். அம்மன் அமர்ந்திருக்கும் ஆசனம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன் மற்றும் சதாசிவன் ஆகிய 5 தேவர்களும் இவளுக்கு ஆசனமாக விளங்குகிறார்கள். இக்கோவிலில் ஒரு பிரசித்தி பெற்ற சக்தி பீடம் மற்றும் ஸ்ரீவித்யா உபாசனா தலம் என்றும் போற்றப்படுகிறது. ஆதி சங்கராச்சாரியார் இக்கோவிலில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து தேவியின் உக்கிரத்தை குறைத்து சாந்தப்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது. காஞ்சிபுரம் மாநகரின் மையப்பகுதியில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் முக்கிய திருவிழாக்கள் வசந்த உற்சவம் மற்றும் நவராத்திரி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மாசி மாத பூரம் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன.

காஞ்சிபுரம் மாநகரில் நூற்றுக்கணக்கான சிவன் மற்றும் விஷ்ணு கோயில்கள் இருந்தாலும் நகர எல்லைக்குள் அம்மனுக்கு என்று தனி சன்னதி இருக்கும் ஒரே தலம் இதுவே ஆகும். மற்ற அனைத்து கோவில்களின் உற்சவங்களும் காமாட்சி அம்மனை வணங்கிய பிறகேதான் தொடங்கும். இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் அன்னை காமாட்சி நான்கு கரங்களுடன் பத்மாசன யோகா நிலையில் அமர்ந்திருக்கிறாள். தன் முன் இரு கரங்களில் கரும்பு வில்லையும் மலர் கரங்களையும், பின்னிருக்கும் இரு கரங்களில் பாசம் மற்றும் அங்குசத்தையும் ஏந்தியபடி காட்சியளிக்கின்றாள்.

0: திருக்கோவிலில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் மகாவிஷ்ணுவின் திருக்கல்வர் சன்னதி இக்கோவில் வளாகத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது. காமாட்சி அம்மன் கருவறையின் மேலே உள்ள கோபுரம் முழுவதும் தங்க தகடுகளால் வேயப்பட்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இக்கோவிலில் தினமும் 4 கால பூஜைகள் மற்றும் தீபாதாரணைகள் சாஸ்திர முறைப்படி நடைபெறுகின்றன. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு அம்மனுக்கு பால் மற்றும் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் இதற்கு பக்தர்கள் அதிகளவில் கூடுவர். இக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று இரவு ஸ்ரீ சக்கரத்திற்கு மிகவும் சக்தி வாய்ந்த நவாவரண பூஜை சிறப்பாக நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் காமகோடி, தபசு, பங்காறு, அஞ்சனா, உற்சவர் காமாட்சி என அம்பிகை 5 வடிவங்களில் எழுந்தருளி பக்தருக்கு அருள் பாலிக்கின்றாள். இத்தகைய சக்தி வாய்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
2: நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வர காத்திருக்கிறது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஆறு மணி 17 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியின் பாடல்களை. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல் சாங் கேட்டு உற்சாகமாயிருப்போம் இல்லையா? இசை மின்னல் நிகழ்த்தின் அடுத்த பாட்டும் கேட்டு குஷியாகவும் ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் என்ற திரைப்படத்தில் இருந்து.

Sarehopani pa wa wa da. Sarehopani pa wa wa da.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: JSW நியோ ஸ்டீல், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லீடிங் ஸ்டீல் மேனுஃபேக்சரர். JSW நியோ ஸ்டீல், பியூர் TMT கம்பிகள்.
4: வாக்குறுதி என்றால் வெற்றியும் உறுதி. பெயரை வாங்கினால் ஊரே வாங்கலாம். JSW நியோ ஸ்டீல்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: இசைமினல் நிகழ்ச்சியினை இதயத்துடன் அடுத்த பாடலை கேட்போம். ஜெமினி கணேசனும் சுரில்லாஜனும் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, அளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. நேர்களின் கவனத்திற்கு இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக மதிப்பு கூட்டல் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஏ கஸ்தூரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து நேரலையில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். இன்று இரவு 9:30 இடைவிடாத இசைமலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, விளம்பரங்களை அடுத்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். இணைதே இருப்போம் தகடூரின் அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று சங்கீத நாடக அகாடமி விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டுப்புற கலைகளின் பாரம்பரியத்தையும் கலாச்சார தொன்மையையும் எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கலைகளை ஆவணப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளமிக்க நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் தேசிய சுற்றுலா திட்டம், பிரசாத் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுற்றுலா திட்டத்தின் கீழ் இரண்டாவது கட்டமாக மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் சிறந்த சுற்றுலா அனுபவ திட்டத்திற்கு 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் ஆன்மீக சுற்றுலா திட்டங்களுக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நவக்கிரக கோயில்கள் மேம்பாட்டு பணிகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மூலதன முதலீட்டு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் மாமல்லபுரத்தில் நந்தவன பாரம்பரிய பூங்கா அமைக்கவும், உதகை ரேஸ்கோர்ஸில் சூழலியல் பூங்கா அமைக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2676 கோடி ரூபாய் முதலீட்டுடன் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டையொட்டி 8 புதிய

0: திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். சிப்காட், டிட்கோ மற்றும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை வீட்டுவசதி ஆகிய நிறுவனங்களின் இரண்டு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கான 13 கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார். 9 நிறுவனங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 20 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு விஜய் வழங்கினார். சிறிய நீர்நிலைகளை ஒட்டி சூரிய ஒளி தகடுகளை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்து மோட்டார் மூலம் நீர் இறைக்கும் சென்னை ஐஐடியின் திட்டத்தை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி ஆகியோர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை அடுத்த விஷ்ணுபுரம் கிராமத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் விவசாயம் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவையான தண்ணீர் கொண்டு செல்லப்படும். தண்ணீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திரு லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடப்புத்தக கிடங்கை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தகங்கள் மாணவர்களுக்கு எவ்வித சேதமும் இன்றி பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், கிடங்கை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் எனவும் தாம் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறினார். மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள இடங்களில் புத்தகங்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் அதனை சரிசெய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உருது பாடப்புத்தகங்கள் போதிய அளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பற்றாக்குறை இருப்பின் அதனை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லயோலா மணி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் மக்கள் குடிநீருக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெப்பத்தாக்கத்தின் காரணமாக ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார். மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகளை அமைப்பது, லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏரி குளங்களை தூர்வாறுதல், சிறு தடுப்பணைகள் கட்டுதல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். குடிநீர் விஷயத்தில் மாநில அரசு மெத்தன போக்குடன் செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜிக்யாசா திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், ஆழிவிதை தாங்கி ஆகிய அரசு பள்ளிகளில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான 2 பயிலரங்கு நடைபெற்று வருகிறது. இப்பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானிகளுடன் நேரடியாக உரையாடி அறிவியல் குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்துள்ளது. விஞ்ஞானிகளுடனான உரையாடல் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிகள்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு. சிஐஎஸ்ஆர் வந்து அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது. இதுல இருந்து சயின்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும், இவங்க சொல்லி கொடுத்தது நல்லா புரியுற மாதிரியும் நல்லா சூப்பரா நடத்துனாங்க.
0: நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை

0: திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை தடகள ஊடுதளத்தை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அஞ்சல்துறை சார்பில் தேசிய கொடி பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தை குப்பையில்லா மாவட்டமாக மாற்றும் வகையில் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஷரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். சிவகாசி அருகே நமஸ்கரித்தான் பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யமாட்டோ நவோக்கி தஜிமா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 163 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் நெல்லை அணி சற்றுமுன் வரை 11 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்தது. இரவு மணி 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருச்சி திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டுப்புற கலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 1550 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 5 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் ஆரோன் வாங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவங்க ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
8: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பாக, மத்திய அரசின் சகா அணு இயற்பியல் நிறுவனத்தில் 62 காலியிடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், டெக்னீசியன் பிரிவில் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 என மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, +2, டிப்ளமோ, பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 15/9/2026 இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன் லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். பெண்கள், ஆதி திராவிடர், பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/9/2026. மேலும் விவரங்களுக்கு saga.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து, சென்னை அருகே கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணு ஆராய்ச்சி மையத்தில் 200 இடங்கள் உள்ளன. காலியிடங்களின் விவரம், பெட்டர் பிரிவில் 46, எலக்ட்ரிசியன் பிரிவில் 22, சிஸ்டம் அட்மின் பிரிவில் 19,

இன்ஸ்ட்ருமெண்ட் பிரிவில் 18, எலக்ட்ரானிக் மெக்கானிக் பிரிவில் 15, வெல்டர் பிரிவில் 14, பிளான்ட் ஆபரேட்டர் பிரிவில் 12 என 200 இடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயதானது 18 முதல் 24க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 19/8/2026 படி இருக்க வேண்டும். பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபண்ட் மாதம் 10,560 ரூபாய் முதல் 11,040 ரூபாய் வரை வழங்கப்படும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/8/2026. மேலும் விவரங்களுக்கு IGCAR.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் மேனுபேக்சரிங் கல்லூரியில் காலியாக உள்ள டெக்னீசியன் பணியிடத்துக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு டிப்ளமோ, பிஇ, பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 30க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை என்று பார்த்தால் இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து இப்பொழுது அறிவிக்கப்படும் முகவரிக்கு சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப வேண்டும். செமினார் ஹால், ஹட்மின் பில்டிங், 888 காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். நேர்முக தேர்வு நாள் 14/8/2026. மேலும் இவங்களுக்கு iiitdm.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஆடு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு லைஃப் சயின்ஸ் துறையில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 40க்குள் இருக்க வேண்டும். நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க முறை என்று பார்த்தால் சான்றிதழ்களுடன் நேரில் நேர்முக தேர்வில் பங்கேற்கலாம். முகவரி மேச்சேரு ஆடு ஆராய்ச்சி நிலையம், பொட்டநேரி, சேலம் 636453. நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் 21/8/2026. தொடர்ந்து ரேடியோ 1 இயற்பெயலுக்கான தேசிய மையத்தில் 30 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 8, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவில் 8, கிளர்க் 2, டிரைவர் 2, இன்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 40க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 31/8/2026 படி இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/8/2026. மேலும் விவரங்களுக்கு ncraarec.tifrh.res.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய ராணுவத்தில் 76 காலியிடங்கள் உள்ளன. இதன் விவரம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் 76 இடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகுதியாக தேசிய மாணவர் படைவியில் அதாவது என்சிசியில் 2 முதல் 3 ஆண்டு பணி, சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது 19 முதல் 25க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 1/1/2027 படி இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/8/2026. மேலும் விவரங்களுக்கு ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பெறுகிறது வேலை காத்திருக்கு. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓவில் 71 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது.
அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் பகுதியில் 39.8

0: டிகிரி செல்சியஸ் பதிவானது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தர்மபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். சமீபத்திய இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றத்தில் மன அழுத்தம், அதே போல் சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இது மாதிரியான நோய்களால் அவங்க பாதிக்கப்படுறதும், அதன் காரணமாக 50 வயதுக்குள்ளாக பல துயரங்களை அவங்க ஏற்கிறதாக அறிக்கையை பார்த்து உலக கம்பெனிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனவாம். என்ன முடிவு அப்படின்னா, வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாளில் 2 நாள் விடுமுறை அல்லது 1 நாள் விடுமுறை ஞாயிறு, இது மாதிரி இருந்தது. 2 நாள் விடுமுறை தான் பல இடங்களில், எல்லா நாடுகள்லையுமே சனி ஞாயிறு விடுமுறை, திங்கள் டு வெள்ளி 5 டேஸ் ஒர்க்கிங் டே. இதை கொஞ்சம் மாற்றணும் என்னங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த 5 நாள் வேலை பார்க்குறப்ப முன்ன மாதிரி நேரம் கிடையாது. முன்ன வந்து 8 மணி நேரம் வேலைன்னு இருந்ததை மாற்றி 12 மணி நேரம், கூப்பிட்றப்பெல்லாம் ஆன்லைனில் இருக்கணும் அப்படின்னு வந்ததுனால அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகிடுச்சுங்கிறாங்க. இதனால 4 டேஸ் ஒர்க்கிங், 3 டேஸ் ஹாலிடே அப்படின்னு ஒரு இதை கொண்டு வரலாமான்னு பார்த்து அந்த அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆச்சரியம், 4 நாள் வேலை 3 நாள் லீவு அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க பல கம்பெனிகளில், பல நாடுகளில். இப்படி கொண்டு வந்ததுனால மிகப்பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. என்ன மாற்றங்கள்னா, குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான நேரம் கிடச்சிருக்குது, அதோட உடல் நலம் ஆரோக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அப்போ 4 நாள் வேலை பார்த்தா போதும், 3 நாள் லீவு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்த உடனே எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. சரி, இதோடு முடிஞ்சிருச்சான்னா இல்லை, அதுக்கடுத்து ஒரு சிக்கல் இருக்குது. இந்த 4 நாளாக வேலையும் 3 நாள் லீவுன்னு கொடுத்த உடனே இதற்குரிய சம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கு. இதற்குரிய சம்பளம் பிடிக்கப்பட்ட உடனே 3 நாள் விடுமுறையை கொண்டாடலாம். ஆனால் விடுமுறையை கொண்டாடுறதுக்கு என்ன வேணும்? எல்லோரும் கதவை பூட்டி வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? அதுக்கு பணம் வேணும்ல. அப்போ பணம் போயிடுச்சு, சம்பளம் 1 நாள் வேலைக்கு போனால் சம்பளம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதை பார்த்த உடனே அதுக்கு சில பேர் வந்து அது வேண்டாமே, பழையபடியே இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம், எப்போ பரபரப்பு அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மையை பொறுத்த மட்டில், விவசாய வேலைகளை பொறுத்த மட்டில், ஒரு விவசாயி என்பவர் எப்படி தொடங்குறார் தன்னுடைய வேலையை அப்படின்னு கேட்டால், ஆண்டு தொடங்குறப்ப மழை பெஞ்சு மழைக்காலம் வந்த பிறகு ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி மாதம் தான் தொடங்குறார். இந்த பாருங்கள், மொதல் 3 மாதத்தில் இல்லை, ஏன்னா கோடைக்காலமும் கூட. இப்போ இந்த ஆடியில் ஆரம்பித்து விவசாயம் தொடங்குது. எது வரைக்கும் வருது? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. தையில் 2ஆம் போகம் அறுவிட முடியும். அதுக்கு பிறகு மாசி, பங்குனி, இந்த பகுதியில் குறுகிய கால பயிர்கள் ஏதாவது இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்போ பருவம் அறிந்து அவர்கள் விவசாயம் பண்ணுறாங்க. காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க. சூரிய உச்சத்துக்கு வர்ற போது கொஞ்சம் சூடு அதிகமாகிறப்ப நிழலில் உட்காந்துக்கிடுவாங்க. மாலையில் திரும்பவும் போவாங்க, சில வேலைகள் இருந்தால் பார்ப்பாங்க. அப்போ நாட்டுக்கு ஏற்ற வேலை, சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற வேலை,

முக்கியமாக கையெழுத்து போட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பரபரப்பு பதப்பதிப்பெல்லாம் என்ன அப்படின்னா, பயோமெட்ரிக்னு இப்போ வந்துருச்சு, நம்முடைய விரல் ரேகை பதிவு அப்படிங்கிறத வந்துருச்சு. இப்போ அதில் வைக்கிற போதே நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஐயோ இன்றைக்கி நம்ம லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிலை ஏற்படுது. தாமதம் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறப்ப பதட்டம் ஏறிப்போகுது. தாமதமாக வந்துட்டால் பல பேர் வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க, அவர் எப்போவுமே லேட்டாக வருவாருங்க, யார் இந்த லேட்டாக வருவார் அவரை சொல்கிறீங்களா, இப்படி நமக்கு ஒரு பேர் வச்சுட்ருவாங்க. இப்போ இந்த மாதிரி

0: தான் பல பேர் வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க. அவர் எப்போவுமே லேட்டாக வருவாருங்க, யார் இந்த லேட்டாகி வருவார் அவரை சொல்கிறீங்களா, இப்படி நமக்கு ஒரு பேர் வச்சுட்ருவாங்க. இப்போ இந்த மாதிரிகளுக்காக நம்ம ஓட ஆரம்பித்ததுனால நம்முடைய மனநிலையில் இப்போ ஒரு பதப்பதைப்பு ஏற்பட்டிருக்கு, இளம் வயதிலேயே நோய்கள் வந்துடுது. நாம் இதுக்கு என்ன மாற்று செய்யலாம் அப்படிங்கிறத நாமும் தீர்மானிக்கணும். தனி மனித தீர்மானம் உண்டு. ஏன்னா நம்ம விரும்பித்தான் வேலைக்கு போகிறோம், ஐடி வேலைக்கு ஏன் போகிறோம், நல்ல சம்பளம், நல்ல பேர், நல்ல வாழ்க்கை வசதி. அந்த காலத்தில் ஓய்வு பெற்று வீடு கட்டினாங்க அப்படின்னா இப்போ ஒரு வாரத்தில் வீடு கட்டுறதுக்கு படம் வந்துடுது. அப்போ இதெல்லாம் கிடைக்குது, விரும்பித்தான் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் கூட நாம் இந்த மாதிரியான பதப்பதைப்புகள் மற்றவற்றிலிருந்து நம்மளையும் பாதுகாத்துக்கிறணும். தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று கம்பெனிகளும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளணும். இப்படிலாம் இருந்தால் தான் எதிர்காலம் சரியாக போகும்னு ஒரு நம்பிக்கை வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாலு நாள் வேலை மூணு நாள் லீவுங்கிறது உலகம் ஏற்றுக்கொண்டு வருமானால் அது எல்லாருக்கும் நல்லது தான். நலமிக்க தொழிலாளியே வளமிக்க வாழ்க்கையை உருவாக்கி காட்டுவான், இதுதான் உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: அறிவிப்புகள். முதலாவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 30 தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியமாகும். தருமபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தாட்கோ கல்விக்கடன் திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலின மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் பெற விரும்பினால் அதிகபட்ச கடன் தொகையாக 40 லட்சம் ரூபாயும் அதற்கு வட்டியாக 6.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் வழங்க உள்ளது. அதிகபட்ச கடன் தொகையாக 10 லட்சம் ரூபாயும் அதற்கு வட்டியாக 6% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உள்நாட்டில் உயர்கல்விக்கு 10 லட்சம் ரூபாயும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு 20 லட்சம் ரூபாயும் அதற்கான வட்டியாக உள்நாட்டில் 6% வெளிநாட்டு கல்விக் கடனுக்கு 7% பெண்களுக்கு 0.5% வட்டி சலுகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 4.5 லட்சத்தை மிகாமல் இருக்க வேண்டும். இக்கல்வி கடனை பெற்று பயனடைந்திட எவ்வாறு விண்ணப்பிப்பது, தேவையான ஆவணங்கள் என்னென்ன மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றத்தில் 3 ஆண்டுகள் காலத்திற்கு உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தொகுதி சட்டப்படிப்பு நிறைவு செய்திருக்க வேண்டும். முன் அனுபவம் நீதித்துறையில் 15 முதல் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை, தகுதியுள்ள நபர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தருமபுரி. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14 ஆகும். எனவே தகுதி வாய்ந்தோர் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த

0: அறிவிப்பாக 2026-27 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதிக்கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய மாற்றங்களாக 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற பொனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் முதலாம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதியாண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை. இடம்பெறும் முதல் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
6: திரையில் தொடரும் பாடல் வெற்றி விழா என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: இனி நெசவின் இரவு 8:15 இருக்கு இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள்.
1: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால் அவர்கள்.
2: தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2026 காரிஃப் பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்கள் இத்திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வாழை ஏக்கருக்கு 72,600 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 3,630 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி பயிருக்கு ஏக்கருக்கு 34,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகையும் விவசாயிகள் பங்களிப்பாக 1,700 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பொது இசேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் இணையதளத்தில் விவசாயிகள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 54,600 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 44,160 ஏக்கர் பரப்பளவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக வேளாண்மை இயக்குநர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவையாறு வட்டாரத்தில் விளாங்குடி, காரக்குடி, திருப்பழனம் உள்ளிட்ட பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் விவசாயிகளின் வயல்களை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் 21,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயந்திர நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பிற்கு முழு மானியமும், திரவ உயிர் உரம், நெல் நுண்ணூட்டச்சத்து மற்றும் நெல் விதைகளுக்கு 50% மானியமும் வழங்கப்படுகிறது. மேலும் புதிதாக வெளியிடப்பட்ட நெல் ரகங்களின் சான்று, விதை உற்பத்திக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக வேளாண்மை இயக்குநர் தெரிவித்தார். சுதந்திர தினமான வரும் August 15 சனிக்கிழமை காலை 11 மணியளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 589 கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களுடன் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று விவாதிக்கவுள்ளனர். எனவே இக்கிராம சபை கூட்டத்திற்கு தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிராம ஊராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று கிராம சபை கூட்டத்தினை சிறப்பித்திட மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு 2026-27 140,592 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான யூரியா, டிஏபி உள்ளிட்ட உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தனியார் உரக்கடைகளில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு 24,24,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இயந்திரம் மூலம் நடவு மற்றும் நேரடி விதைப்பிற்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் அவர்

கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 6 உழவர் சந்தைகளில் இதுவரை 30 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4,933 மெட்ரிக் டன் காய்கறிகள் வரத்து வந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நடப்பு பருவத்தில் மாவட்டத்தில் 343 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 2,47,684 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 42,872 விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் நடைபெற்ற மின் KYC சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராஜப்பா நகர் கிளை 1, கிளை 2 மற்றும் பிள்ளையார்பட்டி பகுதிகளில் நடைபெற்ற முகாம்களில் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினர்களும் கைரேகை மூலம் மின் KYC பதிவை மேற்கொள்ளும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பதிவு பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். பணி நிமித்தம் மற்றும் வேறு பகுதிகளில் வசிப்பவர்களும் அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளில் மின் KYC பதிவை மேற்கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார்.

0: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவரார் நந்தகோபால் அவர்கள். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் இன்று தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் தேசிய கொடியை ஏற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பேரணி நடைபெறும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இயக்கத்தின் கீழ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் பேரணி நடைபெற்றது. ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா தொடங்கி வைத்த இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் தேசிய கொடியேந்தி பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தின் கீழ் படகு பேரணியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். போபால் ஏரியில் நடைபெற்ற இந்த படகு பேரணியில் தேசிய கொடியை ஏந்தி ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மோகன் யாதவ், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பிற்கு ஏற்ப இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 9 தொடங்கிய இந்த இயக்கம் வரும் 17 வரை நடைபெறும் என்றும் அனைத்து மக்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநிலத்தில் 70 லட்சம் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றப்படும் என்று கூறினார். அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ராய்ப்பூரிலிருந்து அகமதாபாத் வரை தேசிய கொடி ஏந்தி விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் இந்த இயக்கம் தேசப்பற்றை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் கத்துவா நகரில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது. காவல்துறையினர்

0: பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் பங்கேற்றனர். தேசிய கொடியை ஏந்தி நாட்டுப்பற்று பாடல்களை பாடி கத்துவா விளையாட்டு அரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட காவல்துறை தலைமையகம் வரை நடைபெற்றது. சுதந்திர தினத்தையொட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா மற்றும் புராதன சின்னமான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கண்ணை கவரும் வகையில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கோவிலின் முகப்பு, கோபுரம் உள்ளிட்ட இடங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் ஆகஸ்ட் 15 கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வரலாற்று சிறப்புமிக்க புராதன சின்னங்களில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டு உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் புராதன சின்னமாகவும் உள்ள பிரதீஸ்வரர் ஆலயம் பொதுமக்களின் கண்களை கவரும் வகையில் ஹெர் கர் திராங்கா இயக்கத்தின் கீழ் கோயில் கோபுரம் மற்றும் முகப்பு வாயில் மூவர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாட்டு மக்கள் மத்தியில் தேசபக்தியை தூண்டுவதும் நமது தேசிய கொடியின் பெருமையை நினைவு கூறுவதும் இதன் முக்கிய நோக்கமாகும்.
2: அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து 2 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய நுகர்வோர் ஆணைய தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று முடிவடைந்தது. இரு அவைகளின் நடவடிக்கைகளும் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு 2,66,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்தியாவை உலகின் உற்பத்தி மையமாக உயர்த்துவதற்கான முக்கிய துறைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக் குமார் லஹிரி இன்று வெளியிட்டார். உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் நிலையில் உள்ள 12 முக்கிய துறைகள் குறித்து இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்ளும் திறன், மதிப்பு கூட்டுதல், வேலைவாய்ப்பு உருவாக்கம், உலகளாவிய விநியோக சங்கிலியுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் உற்பத்தி துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டம் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன. மின்னணு பொருட்கள், எஃகு, வாகனம், பாதுகாப்பு தளவாடங்கள், ட்ரோன்கள், ரசாயனங்கள், ஜவுளி, மருந்து பொருட்கள் உற்பத்தி, உபகரணங்கள் உள்ளிட்டவை உற்பத்திக்கான முக்கிய துறைகளாக இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கென்ய நாட்டின் நாடாளுமன்ற தூதுக்குழுவினர் இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை புதுதில்லியில் சந்தித்தனர். திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா கென்யா நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகள் குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சந்திப்பு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பாரம்பரியம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்டவை குறித்து கென்ய குழுவினருடன் தாம் பேசியதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளது. அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி சார்பில் திரு ஒலி அகமது போட்டியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சஹாபுதீன் கடந்த ஜூலை 24 தமது பதவியை ராஜினாமா செய்ததையடுத்து அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு ஹபீசுதீன் அகமது தற்போது பொறுப்பு அதிபராக பதவி வகித்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 12 நடைபெற்ற பொது தேர்தலில் 2/3 பெரும்பான்மையுடன் பங்களாதேஷ் தேசிய கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சி சார்பில் போட்டியிடும் திரு மிர்சா

ஃபக்ருல் இஸ்லாம் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷாவின் வட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜலாக்கா, புத்தபலங்கா உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஒடுகிறது. இதனையடுத்து பாலசோர், மயூர்பஞ்ச் உள்ளிட்ட மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் கடலோர பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. புலிரியா, மேற்கு மிதினாபூர், புட்வன் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கேரளம் மாநிலத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டிகள் இந்தியா மலேசியாவை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் அனைத்து போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண கூடுதல் மண்டல அமர்வுகளை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் போட்டியிட உள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான 5வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 7:35:35. இது உங்கள் உள்ளங்களோடு ஒரு வாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நேர்களின் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தற்போது நிலவும் எல்னினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குருவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குருவை பருவத்தில் நெல், நிலக்கடலை, சோளம் ஆகிய 3 வேளாண் பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்த பஜாஜ் அலையன்ஸ் என்ற நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும்போது பதிவு விண்ணப்பம், விஏஓ வழங்கும் நடப்பு பசலிக்கான அடங்கல், இ அடங்கல், விதைப்புச் சான்றிதழ், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கடனத் தொகையை செலுத்தி அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்களில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்றுக் கொள்ளலாம். தற்போது தருமபுரி மாவட்டத்தில் ஏக்கருக்கு அதிகபட்ச காப்பீடு

தொகையாக நெற்பயிருக்கு 39,100 ரூபாயும் நிலக்கடலைக்கு 22,600 ரூபாயும் சோளப்பயிருக்கு 10,300 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் நெல் சோளம் நிலக்கடலை பயிர்களுக்கு பயிர்காப்பீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் பிரீமியம் கட்டண தொகையாக நெற்பயிருக்கு 782 ரூபாயும் சோளப்பயிருக்கு 206 ரூபாயும் நிலக்கடலைக்கு 452 ரூபாயும் செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு பயிர்காப்பீடு இணையதள முகவரியான www.pmfby.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக மதிப்பு கூட்டல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் குறித்து நேர்முகத்தில் விளக்கங்கள் அளிக்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுகலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, எங்க போயிருந்தீங்க? உங்களை செல்வி புள்ள வந்து தேடிட்டு போச்சு.
6: செல்வி இங்கனவா வந்துச்சு? அட, நான் அவளை தேடி அவ வீட்டுக்குள்ள போயிருந்தேன். பாரு, அவ இங்கிட்டு வந்துட்டு போயிருக்கா.
5: ஆமாக்கா, இம்பிட்டு நேரம் இங்கனதான் நின்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இப்பதான் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன்னு கிளம்பி போனா.
6: அச்சோ, நான் தான் புள்ள செல்விய வர சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயமா பேசணும்னு வர சொன்னேன். சரி, குழு காசு கொடுக்கணுமே, நாமளே பார்த்து கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு வருவோம்னு நினைச்சேன். அந்த புள்ள என்னன்னா இங்க வந்து தேடிட்டு போயிருக்கு.
5: அக்கா, என்ன முக்கியமான விஷயம்னு எனக்கும் தெரியும். சிறுதானியத்துல மதிப்பு கூட்டி பலகாரம் செய்யறீங்களே, அது விஷயமா தானக்கா?
6: அட, ஆமா.
5: செல்வி வந்து எல்லாத்தையும் சொன்னச்சுக்கா. நீங்க அத சுய தொழிலா செய்ய நினைக்கிறதாவும் அதுக்கு கடனுதவி கேட்டிருக்கிறதாவும்.
6: அப்படியா? செல்வி வேற ஏதானாலும் சொன்னாலா?
5: ஆமாக்கா, உங்களை இப்பவே கிளம்பி நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு வர சொன்னா. அங்க ஒரு கூட்டம் நடக்க போகுதா, அங்கே வந்தா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு சொன்னாக்கா.
6: அட, அப்படியா? அப்ப நான் இப்பவே கிளம்புறேன்.
5: அக்கா இருங்க, நானும் வாரேன். எனக்கும் கொஞ்சம் விவரங்க தெரிஞ்சுக்கணும். அக்கா, நாம கூட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க மதிப்பு கூட்டல் பத்தி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கத்தை நாம இப்ப கேட்போம்.

0: உங்களுக்கும் இந்த காட்டு பார்க்கறதுல ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, இதுக்கு என்ன சம்பந்தம்?
1: எனக்கும் கேவிகேக்கும் கிட்டத்தட்ட 12 வருஷம் சம்பந்தம் இருக்கு.
0: ஒரு மாமாங்கம்.
1: 12 வருஷமா நான் இங்கே தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு துறையிலிருந்தும் மதிப்பு கூட்டு பொருள், விவசாயம், நான் வந்து விவசாயி, அந்த இதுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒவ்வொன்றும் இங்கே வந்து கத்துக்கிட்டு தான் போய் செய்கிறேன்.
0: 12 வருஷமா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பயிற்சி முடியும்?
1: சார், இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி புதுசு புதுசாக வருதுங்க சார். அதெல்லாம் வந்து நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டேன்னு வீட்டில் இருந்தால் அது தெரியாது இல்லையா. இப்போ என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, விவசாயத்தில் என்ன பண்ணலாம், மற்ற விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருளில் என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்ருக்கோங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்டு இருக்கிறதால ஒவ்வொன்றுக்கும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேங்க சார். இப்போது நான் எனக்கு தெரிஞ்சதை நான் வளர்த்து பார்த்ததில் எனக்கு நிறைய நஷ்டம் வந்தது. ஆனால் இங்கே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டதால எனக்கு அதை படிப்படியாக மேலே எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு அனுபவமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சது.
0: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலம் பயிற்சி எடுத்து என்ன முன்னேற்றம், என்ன மதிப்பு கூட்டுதல்லாம் செய்கிறீங்க, உங்களுடைய அனுபவம் என்னம்மா?
1: வனவில் வார சந்தைன்னு போட்டிருந்தாங்க சார். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இயற்கை விவசாய பொருள் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வெறும் பொருளாக எடுத்துகிட்டு வரதை விட நம்ம அதில் மதிப்பு கூட்டி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பிக்கிள் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். நான்வெஜ்ஜில் பிக்கிள் பண்ண
0: கற்றுக்கிட்டேன்
1: ஊறுகாய். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சிறுதானியங்கள் வளர்ந்துட்டு வந்த காலகட்டம். அப்போ சிறுதானியத்தில் எதுவுமே தெரியாது, சிறுதானியனாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் சிறுதானியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து பிஸ்கெட் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மிக்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து சத்து மாவாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணித்தர்றது சிறுதானியத்தில், அதன்றதையும் நாங்கள் கற்றுக்கிட்டோங்க சார். கற்றுக்கிட்டு நாங்கள் அதை ஒரு கடையாக போட்டு இப்போ ஓப்பன் பண்ணி செஞ்சிட்ருக்கோங்க சார்.
0: ஒரு அவுட்லெட்டே வச்சிருக்கீங்க?
1: கடை இருக்குங்க. படப்பையில் இருக்குங்க சார். நான் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லிட்டு அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கேன். குன்றத்தூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதனுடைய கடையே நாங்கள் வச்சுருக்கோம். விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற பொருளை எந்த விவசாயிலாம் மதிப்பு கூட்டி கொடுக்குறாங்களோ இல்லை நேரடியாக ராவா கொடுக்குறாங்களோ அதை எல்லாத்தையும் வாங்கி அதை நாங்கள் மதிப்பு கூட்டு பண்ணி கடை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார்.
0: விற்பனை ஆகுதா?
1: ஆகுது ஆகுதுங்க சார். எங்களுக்கு கவர்மெண்டில் வந்து விவசாயம் சார்ந்த இது ஒன்றா அங்கே ஸ்டால் போட எங்களை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி மகளிர் குழுவிலையும் இருக்கிறதால மகளிரில் என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஸ்டால் போட கூப்பிட்றாங்க. அந்த ஸ்டால் போடவும் நாங்கள் போயிட்டுருக்கோம், அதில் ஒரு வருமானமும் வந்துட்டுருக்கு. இப்போ பாரம்பரிய உணவகம் சொல்லிட்டு எங்கள் குழு பேரை வச்சே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். படப்பையில் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி உணவகம் சொல்லிட்டு அதுவும் இப்போ போயிட்டுருக்குங்க சார். எல்லாம் மகளிர் குழுவாக தான் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். எங்கள் எஃபிஓ கடை தனியாக இருக்குது, மகளிர் குழு கடை தனியாக இருக்குது.
0: இப்போ ரெண்டு கடை இருக்குது?
1: ரெண்டு கடை இருக்குதுங்க.
0: உங்கள் மகளிர் குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்கம்மா?
1: எங்கள் மகளிர் குழுவில் 15 பேர் இருக்கோங்க சார்.
0: எல்லாம் ஒற்றுமையாக இருக்கீங்களா?
1: கண்டிப்பாங்க சார், ஒற்றுமை இல்லைன்னா நடத்த முடியாதுங்க.
0: அதுதான் கேட்குறேன்.
1: அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய இந்த ஒரு சப்சிடி ஆகட்டும் எங்களுக்கு மகளிர் குழுவுக்கு, பிஎம்எஃப்எம்ல லோன் எடுத்து தான் நாங்கள் மிஷினரி வாங்கி போட்டிருக்கோம்.
0: பிஎம்எஃப்எம்னா இதுவா? பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்தும் மாதிரி மிஷின் வாங்கி
1: மிஷினரி. பிஎம்இஜிபி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. பிஎம்இஜிபி அப்புறம் தாட்கோவில் பிஎம் எப்பமிலேருந்து மாவு அரைக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது. இட்லி மாவும் எங்களோட ஒரு குழுவிலேருந்து ஒரு பாட் பாட்டாக பிரிஞ்சு நாங்கள் பிரித்து, ஒருத்தவங்க வந்து இட்லி மாவு இது பார்த்துக்கிறாங்க, பேட்டர் பார்த்துக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து மிளகா தனியா இந்த மதிப்பு கூட்டு வருது இல்லையா இட்லி பொடி, அதுக்கு மாதிரி மூலிகை இட்லி பொடி அந்த இதுவெல்லாம் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. இப்போ உணவகத்தையும் ஒரு செட்டப் பார்த்துக்கிறாங்க. 5 பேர் மொத்தம் 3 டீமாக பிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஹெட்டாக நான் இருந்து பார்த்துக்கிறேங்க.
0: எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதாம்மா?
1: எங்களோட குழு சப்போர்ட்டால் ஓடிட்டுருக்குங்க சார், நல்லா போயிட்டுருக்கு. ஆர்டரும் நிறைய வருது எங்களுக்கு, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த இதுவை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் வெளியே ஆர்டர்னா ஒருத்தர் ஒரு குரூப்பு, உள்ள கடைக்கு ஸ்டாலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு குரூப்பு, அதை மாதிரி பார்த்துட்ருக்கோங்க சார்.
0: இப்போ இங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயிற்சி லேட்டஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, இப்போ என்ன அதன் மூலமாக பொருட்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறீங்க?
1: சார், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சார் சொல்லி கொடுத்தது வந்து கிருணி பழத்தில் சொல்லி கொடுத்துருந்தாங்க.
0: ஜூஸா?
1: கிருணி பழத்தில் வந்து அல்வா சார்.
0: அல்வா?
1: ஆமாம், கிருணி பழம் அல்வா. அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து பிக்கல் அதை மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அந்த வெள்ளையாக வரும் இல்லையா லேயர்,
0: தோலோடு?
1: ஆமாம், அதில் பிக்கல் பண்ணி சொல்லி
0: கொடுத்தாங்க.
1: நல்லா இருக்குங்க சார், அது சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்புறம் இங்கே கோழியும் நாங்கள் வாங்கியிருக்கோம், அதுவும் ஒரு 40 எங்கள் குழு இல்லாமல் மற்ற குழுக்களுக்கும் மகளிருக்கும் வாங்கி கொடுத்துருந்தேன் இங்கேருந்த கேவிகேலேருந்து. எல்லாரும் அதிலேருந்து ஒரு வருமானம் ஏற்றுறாங்க. எங்கள் கடைக்கு முட்டையாகவும் அவங்க கொடுக்குறாங்க, நாட்டுக்கோழி முட்டை சேல்ஸுக்கு அந்த வாங்கி கொடுத்துருந்தேன் இல்லையா இங்கேருந்து கேவிகேலேருந்து. ஒவ்வொருத்தருக்கும் 25 கோழி குஞ்சு, 20 கிலோ

0: தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதிலேருந்து எங்களுக்கு கடைக்கு முட்டை சப்ளை பண்ணுறாங்க மற்ற மகளிரும்.
1: உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு பார்த்தீங்களா, வரவு செலவுகள்லாம் கரெக்டாக இருக்கா?
0: ஆ, கண்டிப்பாங்க சார், அது இல்லாமல் ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஒரு ஒரு நாளைக்கும் எவ்வளோ செலவாகுது, நாங்கள் மூலப்பொருள் என்ன வாங்குகிறோன்றது முதல் கொண்டு ரிஜிஸ்டர் வச்சுருக்காங்க சார். வச்சு அதை இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சம்பளம் வந்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு சம்பளன்ற ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே எங்களோட லாப நஷ்ட கணக்கு தான் எங்களுக்கு இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட லாபத்தை வந்து எங்களுக்கு அடுத்த இது முதலீடுக்கு எடுத்து வச்சுருவோம் எப்போவுமே.
1: 15 பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு 3 குழுவாக அதை பிரித்து ஒவ்வொரு குழு ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிறேன்.
0: ஆமாங்க சார், 15 பேருக்கு தனித்தனி இதுவுங்க சார். ஒருத்தர் வந்து வாங்குறத பார்த்துக்கணும் ஒரு குரூப்பு, இன்னொருத்தவங்க வந்து ஸ்டால் எங்கன்னா வருதா அதை பார்க்கணும், இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லோக்கலில் பிடி ஆஃபீஸு இதை மாதிரிலாம் இருக்குது அங்கே வந்து சேல்ஸுக்கு ஸ்டால் கொடுத்தாங்கன்னா அங்கே போகிறது, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய இதுவெலாம் வரும் ப்ரோக்ராம்லாம் வரும் அவங்களுக்கு கொடுக்கறது, அதை ஒரு டீம் பார்த்துக்குறோங்க சார். 3 டீம் ஆனால் பார்த்துக்குறோங்க சார்.
1: உங்கள் குழுவில் வந்து நீங்கள் சேமிப்புலாம் போடுறீங்களாமா இன்னை வரைக்கும்?
0: ஆ, கண்டிப்பாக
1: போடுறோம்.
0: இருக்குங்க சார்.
1: 15 பேருக்கும்?
0: ஆ, இருக்குங்க சார்.
1: எவ்வளோ ஒரு சேமிப்பு?
0: ஒரு ஆளுக்கு 520 ரூபா சார்.
1: 500?
0: ஆ, ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா வந்து சேமிப்பு, 20 ரூபா வந்து சந்தா பைசாங்க சார். அது பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து மாதத்தில் 4 முறை மீட்டிங், பணம் கட்டுறது வந்து 1 முறை தான் கட்டுவோம். அதை வந்துட்டு அதை பேங்க்கில் போட்டு எடுத்துன்னு வந்து யாருக்கு பைசா தேவைப்படுதோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போங்க சார்.
1: யாருக்கு வேணுனாலும் கொடுத்துருவீங்களா?
0: இல்லை, யாருக்கு, எங்கள் குழுவில் இருக்கவங்க 15 பேருக்கு.
1: 15 பேருக்கு மட்டும்தான்? இந்த 15 பேரில் யாருக்கு முன்னுரிமை
0: சார்? இப்போ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க சார், தலைவர், செயலாளர், பொருளாளர்னு அந்த மாதிரி கீழே இருக்காங்க இல்லையா, லைனாக அப்படி தான் சார் கொடுப்போம்.
1: வரிசையாக கொடுப்பீங்க?
0: வரிசையாக கொடுப்போம்.
1: எவ்வளோ வட்டிங்கம்மா?
0: 1 பைசா வட்டி தாங்க சார்.
1: கம்மி தான்.
0: ஆமாங்க சார், குழுவில் 1 பைசா வட்டி தான்.
1: எவ்வளோ கொடுப்பீங்க அதிகபட்சமாக ஒருத்தருக்கு?
0: சார், ஒருத்தருக்கு எங்களோட சேமிப்பு இப்போ வந்து 50,000 ரூபா இருக்குன்னா, அந்த 50,000 ரூபாயில் எத்தனை பேருக்கு, 4 பேர் இருக்கோன்னா அந்த பிரித்து கொடுக்குறது. ஒரே மாதத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டு ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை பிரித்து கொடுப்போங்க சார்.
1: அது உங்களுக்குள்ள அனுசரித்து கொடுத்துக்கிறீங்க?
0: ஆ, கண்டிப்பாக.
1: அந்த கணக்கு வழக்கெலாம் கரெக்டாக எழுதுவீங்களா?
0: ஆ, கணக்கு வழக்கு இருக்குங்க சார். அது நான் எங்களுக்கு வந்து தணிக்கை பண்ணுறாங்க குழுவை, ஆடிட்டிங் பார்த்து தான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தணிக்கை பார்த்துருவாங்க சார். சார், இப்போ நாங்கள் மாடு ஒரு 10 மாடு வச்சுருக்கோங்க சார்.
1: கறவை மாடு?
0: ஆ, கறவை மாடு. அதெல்லாம் வந்து நான் இங்கே தான் விமலா ராணி மேடம் சார் அப்புறமா எல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ வந்து நான் பாலாக கொடுக்கறது இல்லைங்க சார், பன்னீர். அதிலேருந்து தயிர் போட்டு தயிரை இது பண்ணி கடைஞ்சி எடுத்துகிட்டு எங்கள் கடைக்கு மோர் கொடுத்துட்றோம். வெண்ணெய் எடுத்து இப்போது நெய் காய்ச்சி கொடுக்குறோங்க சார், 1 லிட்டர் நெய். ஏன்னா தயிர் போட்டதால் 1 லிட்டர் நெய் வாங்கினாங்கன்னா 2,000 ரூபாங்க சார் 1 லிட்டர் நெய்.
1: 2,000?
0: ஆமாங்க சார்.
1: ஏங்கம்மா 600 ரூபா 700 ரூபாய்க்கு வெளியில் அழகாக கிடைக்குது?
0: ஆ சார், அது வந்து பச்சைப்பால்லேருந்து க்ரீம் எடுத்து பண்ணுறாங்க இல்லைங்க சார், ஆனால் இது ப்ராசஸ் அதிகம் சார். நாங்கள் பாலை காய்ச்சணும், அதுலேருந்து எடுத்து தயிர் போட்டு சில டைம் வந்து இது மாதிரி மழை டைம்லாம் வந்ததுன்னா தயிர் மோர் சேல்ஸ் ஆகாது இல்லையா, அப்போ வந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதால தேமோ கரைசலுக்கு கொடுத்துருவோங்க சார். இப்போ அதனால் இது எங்களோட நெய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க சார்.
1: அவ்வளோ தரமானதுன்னு சொல்கிறீங்க?
0: ஆ, கண்டிப்பாங்க சார். சார், எங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அந்த கஸ்டமர் வந்து எங்கள் பொருள் தவிர வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க. நீங்கள் காலி ஆயிடுச்சுன்னா கூட போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு தான் சொல்லுவாங்க. பயங்கர ஸ்மெல் வரும், நாங்கள் முருங்கைக்கீரை போட்டு கருவேப்பிலை போட்டு காய்ச்சி இது பண்ணுவோம் லாஸ்ட்டில். அது நல்ல இது இருக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எங்கள் சேர்மன் கிட்ட கூட, நீங்கள் இப்போதைக்கு இருக்க கரண்ட்ல இருக்க சேர்மன் கிட்ட கேட்டு கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கேவிகேலேருந்து காளான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருந்தோம். காளான் ஷெட்டு வந்து எங்கள் சேர்மன் பிடி ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்து எங்களை காளான் வளர்த்து தர சொல்லி காளான் வளர்த்து அதையும் பண்ணிட்டு இருக்கோம், அதுலேயும் மதிப்பு கூட்டு பண்ணிட்டு இருக்கோங்க
1: சார்.
0: காளான் இருக்குங்க சார்.
1: அதில் நிறைய பூஞ்சை வந்துடும், அது வந்துடும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாங்க சார். கொஞ்சம் இதுவாச்சுனாலும் பெட்டே கண்டாமினேஷன் ஆகிடுங்க சார்.
1: ஆமாம்.
0: அதில் பிக்கிள் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், பிஸ்கெட் பண்ணுறோம், சூப்பு பவுடர் பண்ணுறோம்.
1: காளானில்
0: காய வச்சு சூப்பு பவுடரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: எல்லாம் விற்பனை ஆகுதுமா?
0: ஆகுதுங்க சார்.
1: என்ன, இப்போ நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
0: கண்ணு சிப்பி காளான் சார். இது சில பேருக்கு தெரியல, இது பெருசாக இருக்குது, ஆனால் வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப
1: கேட்குறாங்க. புரதச்சத்து ரொம்ப அதிகமானது, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவோம்.
0: விட்டமின் டி அக்செப்ட் பண்ணுற ஒரே இது எதுன்னு கேட்டால் காளான் தான் சார். நீங்கள் கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வச்சுட்டு எடுத்து சமைச்சிங்கன்னா அதனோட விட்டமின் டியும் இதுவாகும் சார். சூரிய ஒளியில் தான் கிடைக்கும் நமக்கு
1: விட்டமின் டி,
0: ஆனால் இதில் வச்சு எடுத்தாலே கிடைச்சிரும்.
1: சூரியம்மா என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் எம்காம் முடிச்சிருக்கேங்க சார்.
1: எம்காம் முடிச்சுட்டு சுய உதவி குழு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏமா அப்படி ஏதாச்சும் வேலைக்கு கூட போயிருக்கலாம்
0: சார். சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, சொந்த தொழில் அப்படியே குழந்தைங்க அப்படின்னு போன வச்சு. அப்புறம் விவசாயம் தான் அப்பாவோடைய இதுவே, அதனால் அப்பா தொழில், மாமனார் எல்லாமே விவசாயம்ன்றதால அந்த விவசாயம் சார்ந்த தொழிலாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எஃபிஓவில் சேர்ந்தோம். எஃபிஓலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு நாங்களே கடை வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார்.
1: திருப்தியா இருக்கா?

0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க சார். மற்ற தொழில் இது பண்ணியிருந்தேன்னா இப்படி இருந்திருக்குமா என்னன்னு தெரியாது. என்னால் நாலு பேர் பிழைக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க சார்.
1: அந்த மன திருப்தி மட்டும் போறாதுமா
0: சார், எங்களுக்கு வருமானமும் வருது இல்லைங்க சார். வருமானமும் வருது. நான் வந்து நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்றதுன்னா, பிஎம்எஃப்எம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. தாட்கோல போன ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, அதுவும் நான் எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைகள், இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் கேட்பாங்க. அந்த மகளிர் குழு என்னால் என்ன முடியுமோ அந்த உதவியை எல்லாருக்கும் லோனாக எடுத்து கொடுக்கறதுலேருந்து, கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
1: உங்களாலான சமூக உதவி, சமூக பணி தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க.
0: கண்டிப்பாங்க சார், அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைங்க சார். ஒரு அம்மாவுக்கு மூணு பொண்ணு வீட்டுக்காரில் இறந்துட்டாங்க.
1: சரி,
0: அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஓலை வீடு தான், கூரை வீடு. அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா, எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டாருன்ட்டு. அவங்களுக்கு நம்ம பிஎம்எஃப்எம்லேருந்து மாவு அரைக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அவங்க வீட்லேயே வச்சு அரைச்சி ஒரு நாள் வந்தாங்க வீட்டுக்கு. என்னங்கண்ணே இல்லை, கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி என்னால் என் மூணு பிள்ளைங்களை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், எனக்கு டெய்லி வருமானமும் வருது, அவங்களுக்கு பஸ் பார் கொடுக்குறேன், என்னை இந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுத்ததே நீ தான் சொல்லிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சார். அந்த ஒரு சந்தோஷம் போதாதுங்களா?
1: நிச்சயமா, மன திருப்தி தான் வேணும். சாப்பாடு ஒன்று தான் மனுஷன் போறோம்னு சொல்லுவான். எவ்வளோ பணம் கொடுத்தீங்கனாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல சமூக பணி செஞ்சு ஒரு குடும்பத்தை வாழ வச்சுருக்கோம், ஒரு குடும்பத்தை நிமித்து கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்குது பாருங்கள். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. உங்களுடைய சமூக பணி தொடரணும். உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசி சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இன்னும் நிறைய குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றணும்.
0: 7299604670
1: 72 99 60 46 70 இதில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: கண்டிப்பாக,
1: ரொம்ப சந்தோஷமா. சமூக பணி தொடரட்டும்.
0: கண்டிப்பாங்க சார்.
2: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டல் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுமாத்தூர் ஏ கஸ்தூரி அவங்க பி சரவணன் அவங்களோட தகவல்களை எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல?
3: கேட்டேன் முத்தழகு, எனக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே இப்போ தீர்ந்து போச்சு.
2: அக்கா, மகளிர் சுயமாக தொழில் தொடங்க பயிற்சியும் கொடுத்து கடனுதவியும் செஞ்சு கொடுத்து நாம் வாழ்க்கையில் முன்னேற உதவிக்கரம் நீட்ட முன்வரும்போது அந்த கரத்தை பிடிச்சி மேலே வரதான புத்திசாலித்தனம்.
3: சரியாக சொன்ன முத்தழகு, அதை நான் நிச்சயமாக நல்ல வழியில் பயன்படுத்தி முன்னுக்கு வந்து என் சொந்த காலில் கம்பீரமாக நிற்பேன்.
2: ரொம்ப சந்தோஷங்க்கா. சரிக்கா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சோழி இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன்.
3: ஏன் என்னை மட்டும் தனியாக விட்டுவிட்டு நீ எங்கே போகிற?
2: அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் விவசாய நிலத்தில் ரொம்ப நாளாக மகசூலே பார்க்க முடியல. அதான் மண் பரிசோதனை எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு வேளாண் அலுவலகத்தில் போய் எங்கள் மச்சான் கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தாங்க போகிறேன்.
3: அவ்வளவு தானே? இரு, நானும் வரேன். உங்கள் விவசாய நிலத்தோட மண்ணை கையில் எடுத்துக்கிட்டியா?
2: கையோடு கொண்டாந்துட்டேங்க்கா, அங்கேயே பரிசோதனை செஞ்சுக்கிடலாம்ல.
3: நல்லது பிள்ளை, இதோ வந்துட்டோம் பாரு. ஆமாம், யார் விவரம் சொல்ல போகிறாங்க?
2: மண்வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பற்றி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க தான் தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்கக்கா. நாம கவனமா கேட்போம்.
4: குறிப்பா மண்வளம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலையில நெல் விவசாயத்தை பொறுத்த அளவுல மண்வளம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க?
5: நெல் விவசாயம் சிறப்பாக அமைவதற்கு மண் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் சார்ந்த நிலத்துல தான் இந்த நெல் பயிர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மண் களிமண்ணாக இருந்தாலும் அதுல வந்து கொஞ்சம் மணலும் இருக்கும், அதுல வண்டலும் இருக்கும். எனவே எந்த வகையான மண்ணா இருந்தாலும் அந்த மண் வளம் வந்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக களிமண் நன்றாக வளமான ஒரு மண். ஆனாலும் இந்த நெல் விவசாய எல்லா வகையான ஊட்டச்சத்துகளும் நம்ம இந்த பயிருக்கு தேவையான நேரத்தில் சமச்சீர் அளவில் கிடைச்சாதான் நல்ல ஒரு மகசூல் வந்து நம்ம எடுக்க முடியும்.
6: ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மண்ணை குறிப்பிட்டு சொல்றாங்க. சில இடத்துல அமிலத்தன்மை இருக்குதுங்கிறாங்க, சில பகுதிகளில் சுண்ணாம்புச்சத்து கூடுதலாக இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் விதைகள் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. அப்படி
5: பல வகையான மண் வகைகள் இருக்கிறது, அதாவது களிமண், செம்மண், இன்னும் அமிலத்தன்மை நிறைந்த இந்த மாதிரி உள்ள நிலங்கள் இருக்கிறது.

0: சில கலர் நிலங்கள் இருக்கிறது, ஓர் நிலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வகையான மண்ணிலும் இந்த நெற்பயிர் நன்றாக வளரும். இருந்தாலும் நம்ம மண் பரிசோதனை பண்ணி இந்த மண்ணில் என்ன சத்துக்கள் குறைவாக இருக்கிறது, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணினா தொடர்ச்சியாக அதிக மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
1: மண் பரிசோதனை செய்யறதுனால பொருளாதார ரீதியாக என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க?
0: மண் பரிசோதனை பண்றதுனால இந்த விவசாயிகளுக்கு மண் வள அட்டை வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த அடிப்படையாக பயிர் ஆரோக்கியமாக வளர்றதுக்கு வந்து நமக்கு இந்த மண் வளம் தான் ரொம்ப முக்கியம். மண் வளத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, அது மண் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை பண்ணி தான் அந்த மண் வளத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி நம்ம மண் வளத்தை தெரிஞ்சு அதன்படி அடிப்படையில் நம்ம எந்த பிரச்சனை இருக்கிறது சொல்லி அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து, இப்போ குறிப்பாக அமில நிலம் வச்சுடுமே, அந்த அமில நிலத்துக்கு டோலமைட் வகையில் இல்லாவிட்டால் சாதாரண சுண்ணாம்பு நம்ம போடலாம். அதை போட்டுட்டு நம்ம வந்து எந்த உர பற்றாக்குறை இருக்கிறது சொல்லி தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது இந்த விவசாயிகளுக்கு வந்து அதிகமான தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ற அந்த காரியம் வந்து நம்ம விலக்கு பண்ணலாம். அதாவது விவசாயம் வந்து குறிப்பாக நெல் விவசாயம் இப்போது லாபகரமாக போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி இதன் அடிப்படையில் நம்ம வந்து உரம் பண்ணோம்னா நிச்சயமாக தேவையில்லாத உரங்களை போட்டு பண விரயம் பண்ணி அதனால இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியும்.
1: ஒரு ரகம் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன ஆராய்ச்சி திடல்ல உள்ள களத்து மட்டும் கூட மண்ணை பரிசோதனை செய்யறது உண்டுமா ஒவ்வொரு ரகம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன?
0: ஆமா, அதாவது பல மண் வகைகளில் பல இடங்களில் அந்த ரகத்தை வந்து பயிர் செய்கிறாங்க. பயிர் செய்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மண் வளங்களிலும் அந்த பயிர் எப்படி வளர்கிறது, எப்படி மகசூல் தருகிறது என்பதை பார்த்து அதற்கான உரம் நிர்வாகத்தையும் நம்ம சரியாக கடைபிடித்து எப்படி மகசூல் வருது அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ரகத்தை வந்து வெளியிடுறாங்க. எனவே ரகம் வெளியுவதற்கு முன்பதாக எல்லா தட்பவெப்ப நிலைகள் எல்லா மண் வகைகள் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த ரகம் வெளியிடப்படுகிறது. எனவே மண் வளத்தின் அடிப்படை சுற்றுச்சூழல் அடிப்படையில் இந்த ரகங்கள் வெளியிடப்படுகிறது. நெல் விவசாயத்தில் தொடர்ச்சியாக அதிக மகசூல் பெறணும்னா இரண்டு ஆலோசனை நான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில். முதலாவதாக மண் வள அட்டை, இரண்டாவதாக நெல் விவசாயிகள் வைத்திருக்க வேண்டியது வந்து இலைவன் அட்டை. ஏன்னா அது பச்சையாக இருக்குதான்னு பார்த்து தான் உரங்களை போடுறாங்க. எனவே நம்ம வந்து இது ரெண்டும் வந்து மிகவும் முக்கியம். மண் வள அட்டை எதற்கு வைத்திருக்கணும்னு சொல்கிறேன்னா அந்த மண் வள அட்டையை பார்த்து தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொல்லி. விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தை பார்த்து அதில் பயிர் எப்படி பச்சையாக இருக்குதா என்பதை பார்த்துட்டு உடனே பக்கத்தில் உரம் போட்டாங்கன்னா அந்த வயல் வந்து நல்லா பச்சையாக இருக்கும். உடனே என்ன போட்டால் நம்ம நிலத்தில் நம்ம பயிருக்கு சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொல்லி உடனே கடையில் போய் டிஏபியில் யூரியா வாங்கி போடுவாங்க, பொட்டாஷியில் அவங்க போடுவாங்க, போட மாட்டாங்க. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நம்ம அதிக பண விரயம் உரங்களின் விலைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றணும், அதற்காக விவசாயிகள் வந்து உரம் போடணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம இலைவன் அட்டை வந்து மிகவும் முக்கியம். இந்த குறிப்பாக நன்றாக சிம்பு வருகிற பருவம், பூ வருகிற பருவம், இந்த மாதிரி உள்ள பருவத்தில் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த முக்கிய பருவங்களில் நம்ம இலைவன் அட்டையை வச்சு நம்ம இந்த உரங்கள் போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து இந்த பயிருக்கு உரம் போட்டோம்னா நம்ம அதிக லாபத்தை தொடர்ச்சியாக எடுக்க முடியும். இருந்தாலும் மண் வள பரிசோதனை பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணில் வந்து அங்க கரிம பொருள் அதுதான் அடிப்படை. மண் நன்றாக ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த அங்க கரிம பொருள் வந்து நன்றாக இருக்கணும் மண்ணில். அது வந்து குறிப்பாக 1% வரை இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும்.
1: உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
0: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில் நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்தில் எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நம்ம வந்து நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாது

0: காக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும். லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
0: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த் சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது, மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை

0: நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில் சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும்போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒரு நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பயிர் நல்ல பாக்குக்கு அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல. அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: அக்கா, மண் வளம் பேண மண் பரிசோதனையின் அவசியமும் வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகளும் பத்தி திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? அருமையா இருந்துச்சுல்ல.
2: விவரங்க ஒன்னு ஒன்னும் முத்து முத்தால இருந்துச்சு.
1: எங்க நிலத்தோட தன்மை என்னன்னே தெரியாம மேலும் மேலும் விவசாயத்தை பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்பல்ல புரியுது மண் பரிசோதனை எம்பட்ட முக்கியம்னு.
2: ஆமா முத்தழகு, உங்க நிலத்து மண்ணை முதல்ல பரிசோதனை செய். அப்படி செஞ்சு எந்த சத்து குறைவா இருக்கோ அந்த சத்தை கொடுத்து நல்ல மண் வளத்தை மேம்படுத்திடு.
1: கண்டிப்பாக்கா, எங்க நிலத்துக்கு ஏத்த மாதிரி சமச்சீர் உரத்தை கொடுத்து இந்த வட்ட வெள்ளாமையில மும்மடங்கு லாபத்தை பாக்குறோம் பாருங்க.
2: ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. அப்ப நம்ம கிளம்புவோமா? போற வழியிலே அந்த செல்வி பிள்ளைய பார்த்து குழுக்காசையும் கொடுத்துட்டு இந்த விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போவோம்.
1: சுய தொழில் செஞ்சு முன்னேற உங்களுக்கும் வழி கிடைச்சது. மண் வளத்தை பரிசோதனை செஞ்சு விவசாயத்துல நல்ல மகசூல் எடுக்க எனக்கும் வழி கிடைச்சிருச்சு. வாங்கக்கா போவோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி. சண்முக பிரியா.

0: most important and last but not the least is that if we feel that things are not moving right, we need to seek a professional help, whether it is a health center, it's a district hospital, or it's a private setup. Thank you.
1: You had been listening to a talk on mental health and access to justice, care and human dignity by Dr. Rachna Bhargava, Professor Clinical Psychology, AIIMS Delhi. This talk was part of a webinar organized by the Department of Justice.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் கோ.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: கல்யாணத்துல கவனிச்சியா?
13: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
12: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
14: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
15: JSW நியோ ஸ்டீல் வாங்கினா கட்டிடம் மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கட்டலாம். உங்க கனவு வீட்டுக்கு JSW நியோ ஸ்டீல் தான் உறுதியான அடித்தளம். JSW நியோ ஸ்டீல், பலம் பேசாது நிரூபிக்கும்.
16: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 40 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இனியும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? விதிமுறை தெரியுங்களா? சினிமா தொடர்பான 3 வினாக்கள் கேட்பேன். அந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா இசைக்கேற்றா இருக்கலாம், அல்லது வினாவாகவும் இருக்கலாம், அல்லது வசனமாக கூட இருக்கலாம். நான் கேட்கக்கூடிய 3 வினாக்களுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடலை நான் கொடுப்பேன். சரிங்களா? சரி, முதலாவது உங்களுக்கு ஒரு வசனம் டைலாக்கா கொடுத்துடலாங்களா?
17: வக்கீல் தொழில இருந்த நீங்க
18: என்னடா
16: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?

0: திரைப்படம் சொல்லுங்க ஐயா, வடிவேல் தெரிஞ்சு.
1: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: மூர்த்தி, உங்களுக்கு உண்டான இசை கேட்டு கேளுங்க. மலையோரம் குயில் கூவ கேட்டேன், துணை குயில் பாடும் குரல் வருமா பார்த்தேன். கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன?
2: திரைப்படம் ஐயா, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. நன்றி.
1: பழைய படமா? மிகவும் பிரபலமான படம். நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
3: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
8: வணக்கம் சார். பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவல்கட்டில் சென்னை முருகன் சார்.
1: சரிங்க முருகன் ஐயா, உங்களுக்கு முதல் ஒலிக்கிட்டு கேளுங்க.
9: இந்த காலம் என்னது? இந்த காலம் என்னது? என் கால் மேல நான் கால் போடுகிறேன், ஓனர் மேலேயா போடுங்க. அவனுக்கு நான் வேலை பண்ணுமா மொபைல் காட்டுமா?
1: கேட்டீங்களா
8: சார்?
1: இந்த ஒலிக்கீற்று இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: சரிங்க சக்கரவர்த்தி, உங்களுக்கு ஒரு முதல் வினா கேட்கணுங்களா? மிகவும் எளிமையான வினாவை கேட்கிறேன் பாருங்க. பாகுபலி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் யார்?
2: வாய்ப்புக்கு
1: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
10: வணக்கம்.
1: சரிங்க பெருமாள் ஐயா, உங்களுக்கு முதல் ஒலிக்கிட்டு கொடுக்கலாங்களா?
11: உங்க ஃப்ரெண்ட் எப்படி ஒற்றுமையா இருக்கும்? நாங்களும் உங்க ஃப்ரெண்ட் எப்படி ஒற்றுமையா இருக்கும்?
12: இல்ல நீ எனக்கு ஃப்ரெண்டா?
11: ஆமாண்ணே.
1: நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
13: ஹலோ.
1: வணக்கம்
13: ஐயா. வணக்கம் சார்.
1: வணக்கம். அருமையா இருக்குங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கு முதல் ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா? தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள். சரிங்க, முதல் ஒலிக்கிட்டு கொடுத்துறேன் கேளுங்க.
14: வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட அன்பு காட்டுறது ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். இப்ப உங்களுக்கு தேவை, உங்களுக்கு நல்லா தண்ணி வந்து தொடச்சு ஒரு அட்னர் இல்ல.
1: கேட்டீங்களா? இது என்ன திரைப்படம்? இந்த வசனம் இடம் பெற்றது.
13: என்ன ஒரு வாட்டி ப்ளே
1: பண்ணிட்டீங்க? மற்றும் ஒரு முறை.
14: வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட அன்பு காட்டுறது ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். இப்ப உங்களுக்கு தேவை, உங்களுக்கு நல்லா தண்ணி வந்து தொடச்சு ஒரு அட்னர் இல்ல.
1: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது?
13: ஐயா இது கடைக்குட்டி சிங்கம்.
1: கடைக்குட்டி சிங்கம் அப்படி சொல்றீங்க, ஆனா ஹீரோவை சரியா கணிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா இந்த

0: வசனத்தை கவனிச்சிருந்தே சொல்லிருக்கலாம். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? மிக பிரபலமான திரைப்படம், பிரபலமான பாடல். நன்றி, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல இருந்து வெங்கடேஷ்.
0: சரிங்க வெங்கடேஷ், வினா கேட்கலாங்களா உங்களுக்கு?
2: சொல்லுங்க.
0: சரிங்க, எஸ் ஆர் கே என்று அழைக்கப்படும் நடிகர் யார்? எஸ் ஆர் கே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்லைங்க, இது வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காரு, ஆனா மிக பிரபலமா பாத்தீங்கன்னா ஹிந்தி சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
3: போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
14: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்
14: வணக்கம் ஐயா. முக்கல்நாயக்கமட்டி பஞ்சாயத்துல இருந்து, மேல்கனியோட கிராமத்துல இருந்து முருகேசன் பேசுறேன்.
0: சரிங்க முருகேசன், இசை கேட்டு கேளுங்க, அது என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க. கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன?
14: பாடலுக்கு இடம்பெற்ற படம் கமலஹாசன் நடிச்ச படம்.
0: அப்படிங்களா?
14: ஆமாங்க ஐயா.
0: நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. மேல ஒரு குறிப்பு என்னன்னா, இந்த திரைப்படம் தான் முதல் திரைப்படம் அந்த நடிகர் நடிகை இருவருக்கும். அதாவது நடிகருக்கு வந்து இரண்டாவது திரைப்படம், நடிகைக்கு முதல் திரைப்படம் இது. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
15: இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்து நினைக்காம, கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றது தான் வாழ்க்கை.
0: கேட்டீங்களா?
14: வாழ்க்கையா?
0: தர்மதுரை என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கொடுத்துடலாங்களா?

0: கேட்டிங்களா?
1: கேளுங்க ஐயா.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்?
1: சிக்கலான கேள்வி. நன்றி ஐயா.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: மாவட்டம்
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், மிகவும் பிரபலமான திரைப்படம் இது.
2: முதல் மரியாதை.
0: முதல் மரியாதை என்பது மிகவும் சரியான பதில். இரண்டாவது ஒலிக்கீட்டு கொடுத்துடலாங்களா?
4: என்ன
0: திரைப்படம் இந்த வசனம் இடம்பெற்றது?
2: வரவு
0: எட்டனா செலவு பத்தனா என்பது மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு மூன்றாவது வினா கேட்டுலாங்களா? பழைய படத்தை வினா கேக்குறேன். இந்தியாவில் 1000 கோடி வசூல் சாதனை செய்த முதல் திரைப்படம் எது?
2: இந்தியாவில் 1000 கோடி.
0: ஆமா, 1000 கோடி ரூபாய் வசூல் செய்த திரைப்படம்.
2: தமிழ் படம்.
0: தமிழ் படம். தமிழ் படம் இல்லைங்க, தமிழ் திரைப்படம் கிடையாது, வேற்றுமொழி படம் தான். என்ன அந்த திரைப்படத்தோட பெயர்? என்னங்க?
2: ஹிந்தி படம்.
0: இல்ல இல்லைங்க, தவறான பதில். நன்றி, தொடர்ந்து கேட்கலாம்.

0: பெருமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: இதில் நீங்கள் ரெண்டு விஷயமும் கன்சிடர் பண்ணணும். பேபிக்கு வந்து அடிக்குவேட் நியூ கரெக்டான சத்து பொருட்கள் போகாது தாய்ப்பால் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் கொடுத்துட்ருக்கப்ப. அப்போ அவங்க அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் இந்நேரம் 6 மாதத்துக்கு அப்புறமே நாங்கள் ஆரம்பிக்க சொல்கிறோம். அப்போ நீங்கள் அந்த காய்கறிகள் மசிச்சு கொடுக்கறது, முட்டை கொடுக்கறது, நான்வெஜ்ஜே ஏதாவது அசைவ பொருட்களையே நாங்கள் கொடுக்கலான்னு சொல்கிறோம். நாங்கள் 2 வருஷம் வரைக்குமே தொடர்ந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது வந்து மிக தவறான விஷயம். மற்ற நியூட்ரியன்ஸு தேவை சத்து பொருட்கள்லாம் குழந்தைக்கு கிடைக்காது. அம்மாவுக்குமே வந்து அது நல்ல விஷயம் கிடையாதுங்க. மட்டும் கொடுத்துக்கலாம். பகலில் வந்து ஓடியாடி குழந்தை கூட விளையாண்டு அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது ஒரு மதர்னால் மட்டும்தான் அனுசரிக்க முடியும். ஒரு கஞ்சியில் சில டைம் சக்கரை போட்டால் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு உப்பு போட்டால் பிடிக்கும். ஸோ அதோட டேஸ்ட்டை மதர் அண்ட் அந்த மதர் அந்த பேபியை சுற்றியில் இருக்கவங்க அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வீனிங்னு சொல்வோம். அதை பிரஸ் மில்க்கை அது அமௌண்ட்டை வந்து குறைக்கலாம். மேக்ஸிமம் 1 இயர் வரைக்குமே நல்லாவே ஃபீடிங் பண்ணலாம். பட் அந்த வீனிங்கை வந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நியூட்ரிஷன் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கலாம். 2 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கலாம். பட் அது கூட வந்து மற்ற சாப்பாடு கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். 1 இயரில் பார்க்கும் போனால் நம்ம பிளேட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம குழந்தை சாப்பிடணும். அதுதான் விஷயம். நம்ம முட்டை சாப்பிடறோமா அதுவும் பேபியும் முட்டை சாப்பிடணும். அந்த மாதிரி தான் வளர்க்கணும்.
0: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: இளம் தென்றல் இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
1: சரிங்க, எளிமையா கேட்டுறலாங்களா?
0: அப்புறம்
1: மிக எளிமையாக கேட்டா முதல்ல வினா கேட்கலாங்களா? மூன்று வினாவே கொடுத்துடலாங்களா? சரிங்க, தமிழில் வெளிவந்த முதல் முழு நீள வண்ண திரைப்படம் எதுங்க? இல்ல இல்லைங்க, நான் கேட்கறது முதல் முழு நீள வண்ண திரைப்படம். நன்றி, தவறான பதில். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் சத்தியமரப்புக்குட்டை கோழிப்பண்ணம் மன்னாதன்.
1: சரி, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கொடுத்துடலாங்களா? ஒளிபரப்பு செய்யப்படும் அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது?
3: மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை
1: பாருங்க. உங்களுக்கு பாடல் கொடுக்கலாம்னா கிளி வந்து சீட் எடுத்து கொடுத்தது. சரி, இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? அடிக்கடி பார்த்திருக்கீங்களே. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கமா, யார் இங்கிருந்து? சரிங்க, மகேஸ்வரிமா முதல் வினா கேக்குறேன் பாருங்க. உங்களுக்கு நடிகையர் திலகம் என்று அழைக்கப்பட்ட நடிகை யார்? நடிகையர் திலகம். நடிகர் திலகமா நடிகையர் திலகம் அப்படின்னு என்று அழைக்கப்பட்ட நடிகை அப்படின்னு கேட்டேன். நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: JSW நியூஸ் ஸ்டில் ஒவ்வொரு கம்பியும் ஒரு பாதுகாப்பு. விலை பார்த்து வாங்காதீங்க, வலிமை பார்த்து வாங்குங்க. JSW நியூஸ் ஸ்டில் இருந்தா வீடு மட்டும் இல்ல வருங்காலமும் ஸ்ட்ராங்.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
9: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
10: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
1: 8:38 இணைப்பில் இணைக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம்.
1: வணக்கம்.
12: காரிமாவளம் மட்டும் எண்ணூத்தி தேவராஜன்.
1: சரிங்க, உங்களுக்கு முதல் வினா பாடலும் உண்டு, ஒலிக்கிற்று உண்டு, வினாவும் உண்டு. சரிங்க, முதல் வினா உங்களுக்காக கேக்குறீங்களா? தமிழில் எடுக்கப்பட்ட முதல் சினிமா ஸ்கோப் திரைப்படம் இது? ஆமாங்க, ராஜராஜ சோழன் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கேக்குறீங்களா? கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? சரி, நன்றி. அடுத்த நேரை சந்திக்கும் முன்
13: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: தர்மபுரி பண்பலை 102.5.

0: இதிலும் ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
7: எட்டு மணி 41 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல் என்று சினிமா சினிமாவாக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வந்தார், வென்றார், சென்றார். வணக்கம்
8: ஐயா. வணக்கம் ஐயா.
7: வணக்கம்.
8: நான் இங்க மதிகன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வாரம் எழுச்சின்னு பேசுறேன்.
7: சரிங்க, லக்ஷ்மண் ஐயா.
8: பாட்டா கொடுங்க ஐயா.
7: எம்ஜிஆர் பாட்டா கொடுக்குறீங்களா?
8: சரி, நீங்க சொன்னதெல்லாம் பாதி எனக்கு தெரியும்.
7: அப்படிங்களா? பாருங்க, அருமையான பாத்தீங்கன்னா ஒரு ஒலிக்கீற்று கொடுக்குறேன், கேளுங்க. இந்த ஒலிக்கீற்று எந்த திரைப்படம் கண்டுபிடிங்க, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்க போறேன்.
9: நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம்.
10: நம்ம ரெண்டு பேருமா?
9: ம்,
10: இருக்கட்டும். அம்மா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி?
9: நீ தம்பியா இருக்கும்போது
10: நீ அண்ணனா இருக்க போறியா?
9: நீ தம்பியா இருக்கும்போது
10: அண்ணனா இருந்துக்கிறேன்னு
7: சொல்ற. சொல்லுங்க.
8: வடிவேலு பார்ப்பன்.
7: ஆ, சரியா சொல்றீங்க. என்ன திரைப்படம் சொல்லணுமே?
8: படம் அதான், அந்த படத்துல துபாய்க்கு போலாமா இல்ல பெட்டி கடை வச்சிருந்தேன்.
7: அது வேற திரைப்படம், இது வேற திரைப்படம். பாத்தீங்களா, நீங்கள் நானும் அண்ணன் தம்பியா பழகலாம்னு சொல்லி உங்களால படத்தை சொல்ல முடியல. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க, மதுஸ்ரீ உங்களுக்கு முதல் ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா? கேள்வி கேக்குறீங்களா? சரி, முதலாவது உங்களுக்கு கேள்வி கேட்டேன். பத்மாவதி தேவி என்ற இயற்பெயர் கொண்ட நடிகை யார்? இல்லைங்கம்மா, தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
11: வணக்கம்ங்க.
7: வணக்கம்.
11: திருப்பூர் தாசர் வீட்டுல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
7: சரிங்க பாலசுப்ரமணியம், உங்களுக்கு உண்டான ஒலிக்கிட்டு கேளுங்க.
12: சரதா, உன் கதையில நீ ஹீரோ, ஆனா என் கதையில நான் வில்லன்டா.
7: கேட்டீங்களா?
11: கேட்ட சார், தெரியல. அடுத்தது கொடுங்க.
7: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
11: ஹலோ.
7: வணக்கம். இயக்குனர் யார்? அப்படிங்களா? சொல்லுங்க
11: யாருன்னு.
7: நினைக்கிறேன் அடுத்தது ஒரு பாடல் கொடுக்கறேன். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதுன்னு சொல்லுங்க.
13: கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமை.
7: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்கம்மா, ராஜேஷ் சினிமா உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க. கேட்டீங்களா? என்ன திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது?
14: படம் பேர் ஞாபகம் வருதுங்க.
7: நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: நீங்க சாதாரண ஸ்டீல் வாங்கலாம், ஆனா சேஃபா இருக்கணும்னா JSW தான். கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க. JSW போட்டா லைஃப் லாங் டென்ஷன் இல்ல.

0: SW நியூ ஸ்டீல்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 என்ற எண்ணிலோ 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்ட வருகிறது சுகமான ராகங்கள்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 10:00. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். சுகமான ராகங்களாக

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: கணத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரிக்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: நன்றி. வணக்கம்.
5: வணக்கம். யார்? சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
6: அடிமைப்பெண்ல வந்து ஏமாற்றாதே ஏமாறாதே அந்த பாட்டு போடுங்க.
5: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்கய்யா.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 10:12, காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: வணக்கம்.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கரவர்த்தி.
3: சொல்லுங்க சக்கரவர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
4: அவன் தான்.
3: சரிங்க.
4: நடமாடும் இந்த பாடல்
3: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: 10:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னந்தூரிலிருந்து சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க.
3: வந்து கௌரவம் படத்துல இருந்து சார், எனக்கு யமுனா நதி எங்கே அந்த சாங் கொடுங்க சார்.
2: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:23 காலத்தால் அழியாத காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கேங்காவரம் தேன்மொழி சார்.
0: சொல்லுங்க தேன்மொழிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: கவரிமான் படத்துல இருந்து பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டே நம்ம அந்த பாடல் போடுங்க.
0: நிச்சயமாக இது வந்து இனிய பாடல். அனைவருக்காகவும் நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு.

0: 10:28 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் நீயும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம். வி சுகுமார் மாதம்பதி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சுகுமார் ஐயா?
1: படம் ராஜபாத் பாடல் மதன மாளிகை.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் கார்த்திகேயனையா.
0: வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து பேசுறீங்க
1: ஐயா? எதுவா இருந்தாலும் அடிச்சு கேட்டாலும் நீங்க சொல்லக்கூடாதுங்க ஐயா.
0: எப்பவும் சொல்ல மாட்டேங்க. என்ன பாடல் வேண்டும்?
1: ஆமாங்க ஐயா, சொல்லக்கூடாதுங்க ஐயா. அந்த வகையில நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிருந்து ஆறுமுகம் ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? சிவந்தம்மன் திரைப்படத்துல இருந்து நாங்கள் விருப்பப்படி நல்லா அழகா இருக்கிற மாதிரி ஒரு சாங் போடுங்க ஐயா.
0: இது ஒரு இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:39. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம். மூத்தங்கிலிருந்து மூங்கில சிவமணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சிவமணி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் இதோ எந்தன் தெய்வம்.
0: சரிங்க.
1: அந்த படத்துல வந்து அம்பிகை நேரில் வந்தால் அந்த பாட்டு.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரி பண்ணமுகம் வட்டம்பட்டியிலிருந்து
0: நன்றி.

0: 10:48 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் செல்பவர்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாரம்பட்டி அபிமன்னன்.
0: சொல்லுங்க அபிமன்னன், என்ன படல் வேண்டும்?
1: படம் சந்திப்பு. அந்த படத்துல இருந்து ஆனந்தம் விளையாடும் வீடு.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:53. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் மடத்திரையரை சந்திப்போம். வணக்கம். சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாடல் வந்து சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்றேன்.
0: சரிங்க, இது வந்து இனிய பாடல்.

0: 10:57. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: விசை மாவட்டம் மருதேரி காமராஜர்ல இருந்து கலைச்செல்வி பேசுறேன்.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா, என்ன பாடல் வேண்டும்?
1: வசந்த மாளிகையில இருந்து நல்ல பாட்டா போட்டுருங்க.
0: உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிமா.

0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல இருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க மாதப்பன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: உலக சுற்று வாலிபன், லில்லி மலருக்கு கொண்டாட்டம்.
0: அடடா, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காக.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாகரசம்பட்டி என் எம் துரை, மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி, பனந்தூர் சுகந்தி அன்பழகன், கங்காவரம் தேன்மொழி, மாதம்பதி வி சுகுமார், தற்றஅள்ளி ஆறுமுகம், மூங்கிலேரி சிவமணி, வரட்னம்பட்டி கோவிந்தன், கருத்தமாரம்பட்டி அபிமன்னன், பன்னந்தூர் ராஜேஸ்வரி, மருதேரி கலைச்செல்வி, நிறைவாக பர்கூர் மாதப்பன் ஆகியோர் தங்களது விருப்பப்பாளர்களை கேட்டு ரசித்தார்கள். அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் என்றும் உங்கள் இனியவன் நல்லம்பள்ளி எஸ் கார்த்திகேயன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The monsoon session of Parliament has concluded with both houses being adjourned sine die today. The session began on July 20 and saw a total of 19 sittings over 25 days. In all, 12 bills were passed by the Parliament, including the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill. In his concluding remarks, Rajya Sabha Chairman C.P. Radhakrishnan expressed concern over the repeated disruptions in the House. He said the House managed to fulfill its core legislative duties by

அதனைத் தொடர்ந்து இரவு 8:10 தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை கேட்கலாம். இரவு 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றியின் உரையின் தமிழாக்கத்தினை கேட்கலாம். நாளை காலை 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வளம் வழங்கும் உழவர்களுக்காக. 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலலை மொழி. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷசரால். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்தம் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஜே கே சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனையின் ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டம் வீரகனூர் அறம் வளர்த்த நாயகி உடனுரை திருமஞ்சன அழகிய தம்பிரனார் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கோயம்புத்தூரின் மூத்த மருத்துவ நிபுணர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். நண்பகல் 12:00 மகனி மகனே நாடகம் கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் அறுவடை பின்சார் மற்றும் சேமிப்பு தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா மார்கரெட் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைத்தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். மாலை 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை கேட்கலாம். 8:10 சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை கேட்கலாம். 9:30 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தினை கேட்கலாம். 10:10 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேயர்கள், இதுவரை இந்நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.